0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள். இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபாத மாதம் 16 நாள், பராபாப வருடம் ஆவணி திங்கள் 21 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7 தேதி திங்கள் கிழமை. நேர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகிறது.

வேண்டிய துன்பங்கள் வந்து துன்பப்படுத்தாமல் நீங்குமானால் பொருளில்லாத வறியவர் கூட துறவரம் மேற்கொள்ளுவர். குறள் எண் 378, அதிகாரம் ஊழ்.

0: வரவேண்டிய துன்பங்கள் வந்து துன்பப்படுத்தாமல் நீங்குமானால் பொருளில்லாத வறியவர் கூட துறவரம் மேற்கொள்ளுவர். குறள் எண் 378 அதிகாரம் ஊழ்.
1: இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 6 மணிக்கு விளம்பரங்கள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி M.Manivannan அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் R.Umadevi அவர்கள். 7 மணிக்கு அறிவோம் 1000, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ குழந்தைகளின் நலம் குறித்த தகவல்கள் தருகிறார் சித்த மருத்துவர் கிருத்திகா தேவி அவர்கள். பகுதி 7 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 7:45 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி. நீலவானம் சர்வதேச நீலவானத்திற்கான காற்று தினத்தை ஒட்டி சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் K.Manikandan அவர்கள். 8 மணிக்கு மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மதுரை தென்றல், 9 மணிக்கு அரங்கிசை, 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல்கள், 11 மணிக்கு மதுரை தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1 மணிக்கு ப்ரோமோஸ் அண்ட் ஜிங்கிள்ஸ், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி, 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம், 1:55 பாரதியார் பாடல்கள், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரை தென்றல், 2:40 ஹிந்தி பாடம், பாடம் எடுப்பவர் ஆசிரியர் லட்சுமி சுப்பிரமணியன். வானிலை 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவடையும். மீண்டும் 5:27 தொடங்கும் நமது மதுரை மத்திய அலைவரிசை நிகழ்ச்சிகளில் 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:10 மாவட்ட செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை கேட்கலாம், எழுதியவர் N.Murugesan அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்திகள், 7:30 மண்

மணியும் கரும்பு சாகுபடி குறித்து மதுரை கிடாரிப்பட்டி விவசாயி ஏ கரந்தமலை அவர்களுடன் நேர்முகம் பகுதி இரண்டு. மண்ணும் மணியில் இரண்டாம் பகுதியாக வேளாண் தகவல் மற்றும் மூன்றாம் பகுதியாக வேளாண் பழமொழி சிந்தனை, நான்காம் பகுதியாக விடைபெறும் முன் 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 அச்சாணி, பூ அலங்காரம் தொழில் செய்து வரும் தங்கப்பாண்டி அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக, 9:30 இசை பேருரை. 10 மணிக்கு நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிது நிறைவடையும். இவை யாவும் நமது மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று நமக்காக வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நிகழ்ச்சியும் நேரமுமாய்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இல் நாம் இணைந்துள்ளோம். இசையால் என்றும் நீங்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இது மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 6 மணி.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை.

0: 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: அதாவது
2: அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
3: டேய், அந்த காலக்கையை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
2: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆமாங்க.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நாம் அனைவரும் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் 6:04. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: Prime Minister Narendra Modi has said that over the past several years, the relationship between India and France has reached new heights. He said together with President Macron, both countries are building a special global strategic partnership. Speaking during inauguration of Swami Narayan Hindu Mandir in Paris through video conferencing, Mr. Modi said, from technology, AI and defense to space and climate action, both nations are moving forward together with new momentum and renewed energy. He said both sides are celebrating this year as the India-France year of innovation.
1: BAPS के माध्यम से जब अलग अलग देशों में मंदिरों की प्राण प्रतिष्ठा होती है तो वहां भारत के प्राचीन विचार और मानवीय मूल्य भी साथ साथ ही जाते हैं और भारत का विचार कहता है समानम मनः सहचित्तमेषां अर्थात हमारे मन समान हो हमारे हृदय साथ जुड़े इसलिए आज जब फ्रांस में इतना भव्य मंदिर बनकर तैयार हुआ है ये फ्रांस की विविधता को तो समृद्ध करेगा ही इससे भारत और फ्रांस के सांस्कृतिक संबंधों को भी ऊर्जा मिलेगी.
0: Floods have affected normal life in several parts of Bihar, with major rivers including the Ganga, Gandak and Kosi flowing above the danger mark. In view of the rising water level of the Ganga, authorities are maintaining heightened vigilance in downstream areas. The river had crossed the highest flood level at several ghats in Patna. In Uttar Pradesh, flood conditions remain critical, with 24 districts affected and several rivers still in spate. 5 people have died in rain-related incidents. Meanwhile, the India Meteorological Department has forecast heavy rainfall over Bihar, East Madhya Pradesh, East Uttar Pradesh, Uttarakhand, West Bengal and northeastern parts of the country during the next 2 days. Iran's top security official has announced that a new restricted zone will be declared outside the Strait of Hormuz in the coming days and that any vessel entering the area without coordination with them will be placed on an Iranian sanctions list. Major General Mohsen Rezai, Secretary of the Supreme National Security Council, said that the zone will begin from the U.S. Navy's blockade line and extend into parts of the Persian Gulf. Ships that move towards the strait from either side and enter this area will face sanctions, the Iranian state media reported. Rezai said that traffic through the Strait of Hormuz has dropped sharply since Iran closed the waterway and that only 7 to 8 ships carrying essential goods for Iran are now transiting compared with more than 100 ships before. In badminton, Indian pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty clinched the men's doubles title at the China Masters in Shenzhen yesterday. The Indian duo defeated China's He Jiting and Ren Jiangyu 11-21, 21-13, 21-17 in the summit clash to secure India's first ever title at the China Masters. The victory marks the duo's second title of the season. And that is the end of this news bulletin.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:10.
3: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் காற்று என்னும் அமிர்தம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
4: செப்டம்பர் 7 இன்று நாம் சுவாசிக்கும் காற்றை பற்றி சிந்திக்கும் நாள். நீலவானுக்குரிய தூய்மையான காற்றுக்கான பன்னாட்டு நாள். இன்டர்நேஷனல் டே ஆஃப் கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ். மாசுபாட்டை குறைத்து தூய காற்றை உருவாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என முடிவெடுக்கும் நாள். எந்த விலங்குகளும் இயற்கையை பாழ்படுத்துவதில்லை. காற்று மட்டும் இல்லை என்றால் உயிர் வாழ முடியாது. காற்று மட்டும் வீசாவிட்டால் மகரந்தம் பரவாது. விலங்குகளும் பறவைகளும் அந்த கடமையை செய்கின்றன. நிலம் முழுவதும் பசுமையாக்கி தூய்மையான காற்றுக்கு வழி செய்கின்றன. இன்று மனிதர்கள் உண்டாக்கும் புகை மாசினால் பல மூச்சு பிரச்சனைகள் உருவாகி வருகின்றன. நடந்து செல்லும் பழக்கமே குறைந்துவிட்டது. இதனால் வாகன புகை காற்றை மாசுபடுத்துகிறது. இயந்திரங்களை சரியாக பராமரிக்காமல் பயன்படுத்துவதாலும் காற்று மாசுபடுகிறது. காற்று எல்லோரையும் அப்படி அப்படியே காட்டுகிறது. அது யாரையும் நிறம் மாற்றுவதில்லை. ஆனால் மனிதர்கள் காற்றின் நிறத்தை புகையால் மாற்றி விடுகின்றனர். இந்த உலகம் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக மட்டுமன்று, அனைத்து உயிர்களுக்கும் இங்கு வாழ உரிமை உண்டு. அதனை அழிப்பதற்கு ஒருவருக்கும் உரிமை இல்லை. மனிதருக்கு, மரத்திற்கு, பறவைக்கு, விலங்குக்கு, நீருக்கு, காற்றுக்கு என அனைத்துக்கும் உரிமை உண்டு. காற்றை தூய்மைப்படுத்துவதற்காகவே ஒற்றை காலில் நின்று தவம் செய்து கொண்டிருக்கிறது மரம். விலங்குகள் தம் கழிவுகளால் மண்வளத்தை பெருக்கி மரங்களை உருவாக்கி காற்றை தூய்மை

0: ஏற்படுத்துகின்றன. மனிதன் நீர்வளத்தை அழித்து கட்டிடம் கட்டி விடுகிறான். பின் காற்றுக்கு மலை பிரதேசங்களை தேடி ஓடுகிறான். உயர்ந்த மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டு தேயிலை காஃபி தோட்டங்களை அமைத்து காற்றை பெருக்கும் வழியை அழித்து விடுகிறான். காற்று மட்டும் கிடைக்காவிட்டால் உயிர் பிழைப்பதே அரிதாகிவிடும். காற்றில் தொடங்கும் வாழ்க்கை காற்றை உள்ளிழுக்க முடியாத பொழுது முடிவடைந்து விடுகிறது. அத்தகைய காற்றுக்கு நாம் என்ன செய்கிறோம்? மரம் வெட்ட வரும் மனிதர்கள் தங்கள் வாழ்வை அழித்துக் கொள்ள முடிவெடுத்து விட்டனர். சாலை மற்றும் போக்குவரத்துக்காக வெட்டப்படும் மரங்களுக்கு ஈடாக வேறொரு இடத்தில் மரங்களை நட வேண்டும். மரங்கள் மாசு கட்டுப்பாட்டு தொழிற்சாலையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிரை காப்பதால் தான் மழைக்கு அமிழ்தம் என்று பெயர். அது மரங்களை செழிப்புடன் வளரச் செய்து காற்றை காப்பதனால் அதனையும் போற்றி கொண்டாட வேண்டும். காற்றை மரங்கள் மனமாக்கி விடுகின்றன, மனிதர்கள் அசுத்தமாக்கி விடுகின்றனர். நெகிழி பயன்பாடு மஞ்சள் பை மரபை உடைத்து விட்டது. நம் முன்னோர்கள் வாழ்நாள் முழுதும் ஒரே பையைத்தான் பயன்படுத்தினர். இப்பொழுது கூட இது தாத்தாவின் பை என பாதுகாப்பாக வைத்திருப்போர் உண்டு. ஆனால் நாம் ஒரு முறை பயன்படுத்திவிட்டு அதனை குப்பையாக கொட்டி விடுகிறோம். குப்பைகளை எரிக்கும் மாசு, வீடு கட்டும் மாசு என எத்தனையோ வகையில் காற்று மாசுபட்டு கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒவ்வொருவரும் தங்களுடைய தாயார் பெயரில் ஒரு மரத்தை வளர்க்க வேண்டும் என பிரதமர் கூறியதை அனைவரும் நினைவில் கொண்டு உங்கள் தாயார் பெயரில் ஒரு மரத்தையாவது வளர்க்க வேண்டும். முடிந்தவரை நடப்போம், முடியாத பொழுது வாகனத்தை எடுப்போம் என ஒவ்வொருவரும் உறுதி கொள்ள வேண்டும். இம்முடிவு ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்பது போல் உடல்நலத்திற்கும் காற்று தூய்மைக்கும் வழிவகுக்கும். ஒரு மரம் நடுவது என்பது 1000 உயிர்களை காப்பதுக்கு நிகராகும். பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது நன்று. இது போன்று சிறிய சிறிய செயல்களை செய்தாலே காற்று தூய்மை அடைந்துவிடும். மருத்துவமனைகளில் கூட்டம் குறையும். இயற்கையை பகைத்தால் இழப்பு நமக்கே. பசுமையான இயற்கை, வளமான வாழ்க்கை, பாதுகாக்கப்பட்ட பூமி, பாதுகாப்பான எதிர்காலம் என்பதனை உணர்ந்து வாழலாம் தானே.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் காற்று என்னும் அமிழ்தம் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் 6:15. நாம் அனைவரும் இணைந்திருப்பது நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸின் பக்தி மாலையில்.

இரு இசையோடு இன்னிசையாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசையில். நேரம் 6:20.

அலை போதும் குறையில்லை. நான் இன்னும் கர்வம் நீங்காத போது யாகங்கள் செய்தும் பயனில்லை. எல்லாமே இங்கு சிவமயம் என்று உணர்ந்தாலே போதும் குறையில்லை. அன்பே சிவம் என்றறிமனமே அன்போடு தினம் துதிமனமே. அன்பே சிவம் என்றறிமனமே அன்போடு தினம் துதிமனமே. சிவனை என்று ஏதுமில்லை அனுதினம் சிவனை பாட

0: இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் பக்தி மாலை. தொடர்வது நேரம் 6:35. இன்று பராபாப வருடம் ஆவணி திங்கள் 21 நாள் திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விருதுநகர் மாவட்ட விவசாயிகள் கவனத்திற்கு விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் 2026-27 நிதியாண்டில் வேளாண் இயந்திர மயமாக்கல் துணை இயக்க திட்டத்தின் கீழ் வேளாண்மை இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வாங்கிட 392 நபர்களுக்கு ₹478.32 லட்சம் மானியம் வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் விவசாயிகளின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்திடவும், குறித்த காலத்தில் பயிர் சாகுபடி செய்திடவும், விவசாயிகளின் நிகர லாபத்தை உயர்த்திடவும் தமிழக அரசு சார்பில் வேளாண்மை இயந்திரமயமாக்கல் திட்டம் வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் சிறு குறு ஆதி திராவிட மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 50% மானியமும், இதர விவசாயிகளுக்கு 40% மானியமும் அல்லது அரசால் நிர்ணயம் செய்யப்பட்ட அதிகபட்ச மானிய தொகை வழங்கப்படுகிறது. தற்போது இத்திட்டத்தின் கீழ் பயனடைய விரும்பும் தனிப்பட்ட விவசாயிகள் தங்கள் விருப்பத்தினை உழவன் செயலியில் பதிவு செய்து பிரதி மாதம் 1-7 மற்றும் 15-21 விண்ணப்பத்தினை பதிவு செய்திட வேண்டும். பிரதி மாதம் 8 மற்றும் 20

0: 2022 நாள் கணினி முறை லாட்டரியில் தேர்ந்தெடுக்கப்படும் பயனாளிகளுக்கு கருவி மற்றும் இயந்திரத்திற்கான வழங்கலானை வழங்கப்பட்டு, பின்னர் இயந்திரம் அல்லது கருவிக்கான மொத்த விலையில் மானியத் தொகை கழித்த தொகைக்கு வங்கி வரைவோலை அல்லது உடனடி மொத்த தீர்வு மூலமாக பணத்தினை உற்பத்தியாளருக்கு செலுத்திய பின்னர் கருவி இயந்திரங்களை அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர் மற்றும் விநியோகஸ்தர் விவசாயிகளுக்கு வழங்குவர். பின்னர் கருவி மற்றும் இயந்திரங்களை உதவி செயற்பொறியாளர் மற்றும் வட்டார பொறியாளர்கள் பார்வையிட்டு அரசாணையின்படி உரிய வழிகாட்டு முறையின்படி மானியம் விடுவிக்கப்படும். தற்போது சிறு உழுவை இயந்திரம், பெரிய உழுவை இயந்திரம், பவர் டில்லர், களையெடுக்கும் கருவி, ரொட்டவேட்டர், விதை மற்றும் உரமிடும் கருவி, பேட்டரியினால் இயங்கும் பருத்தி பறிக்கும் கருவி, மின் மோட்டார் மற்றும் இயந்திரம், பவர் டில்லர், 20 HP குறைந்த டிராக்டரால் இயங்கும் புல்வெட்டும் கருவி, பல்வகை கதிரடிக்கும் இயந்திரம், வைக்கோல் கட்டும் இயந்திரம், தென்னை ஓலை வெட்டும் இயந்திரம், எடுத்து செல்லக்கூடிய கால்நடை கொட்டகை ஆகியவை வழங்கப்பட உள்ளது. மொத்தம் 392 எண்கள், 478.32 லட்சம் மானியம் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தின் பயன்பெற விவசாயிகள் தங்களது விவசாய பதிவினை கட்டாயமாக பதிவு செய்திருக்க வேண்டும். இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், பட்டா, அடங்கல், புலவரைப்படம், ஆதார் நகல், குடும்ப அட்டை நகல், சாதி சான்றிதழ், சிறு குறு விவசாயி சான்றிதழ் மற்றும் வங்கி புத்தகத்தின் முன்பக்க நகல் ஆகியவை தேவையான ஆவணங்கள் ஆகும். மேலும் விவரங்களுக்கு விருதுநகர், காரியாப்பட்டி, அருப்புக்கோட்டை, திருச்சுழி மற்றும் நரிக்குடி வட்டார விவசாயிகள் உதவி செயற்பொறியாளர், வேளாண்மை பொறியியல் துறை, மாவட்ட ஆட்சியரகம், விருதுநகர் மற்றும் திருவில்லிபுத்தூர், ராஜபாளையம், வத்திராயிருப்பு, சிவகாசி, வெம்பக்கோட்டை மற்றும் சாத்தூர் வட்டார விவசாயிகள் உதவி செயற்பொறியாளர், பொறியியல் துறை, திருவில்லிபுத்தூர் ஆகியோரை தொடர்பு கொண்டு பயனடையலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். விருதுநகர் வேளாண்மை பொறியியல் துறையை தொடர்பு கொள்ள 88 38 82 55 38 என்ற எண்ணிலும், திருவில்லிபுத்தூர் வேளாண்மை பொறியியல் துறையை தொடர்பு கொள்ள 97 86 39 08 51 என்ற எண்களை தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, அதிகரிக்கும் வெயிலால் ஆடு மாடுகளுக்கு வரும் பாதிப்புகள் குறித்த தகவல் பற்றி அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக கடும் வெயில் சுட்டெரிப்பதால் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக கால்நடைகள் சில நோய்களால் பாதிக்கப்படுவது தெரிய வந்துள்ளது. வெயில் அதிகரித்தால் ஆடுகளுக்கு அம்மை நோய் தாக்கம் காணப்படும். குறிப்பாக முழுநேர மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படும் ஆடுகளையும் சுகாதாரம் இல்லாத இடங்களில் உள்ள கொட்டகைகளில் வளரும் ஆடுகளை அம்மை நோய் எளிதில் தாக்கும். இந்த நோயிலிருந்து பாதுகாக்க ஆடுகளை காலை 6 மணி முதல் 8 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை மட்டுமே மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும். மேய்ச்சல் ஆடுகளுக்கு தனியாக அடர்த்தீவனம் மற்றும் போதிய அளவு தண்ணீர் அளிக்க வேண்டும். அம்மை நோய் தடுப்பூசியை சரியான காலத்தில் போட வேண்டும். இதேபோல் வெப்பம் அதிகமாக இருந்தால் மாடுகளுக்கு மடிநோய், அடைப்பான் மற்றும் கன்றுகளுக்கு கழிச்சல் நோய் ஏற்படலாம். இதில் மடிநோயானது பெரும்பாலும் சுகாதாரம் இல்லாத கொட்டகை மற்றும் முறையற்ற பால் கறவை ஆகியவற்றின் காரணமாக ஏற்படுகிறது. எனவே கொட்டகையில் எப்போதும் சாணம் மற்றும் சிறுநீர் இல்லாமல் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பால் கறவைக்கு முன்னும் பால் கறந்த பின்னும் கிருமிநாசினி கொண்டு மடியை சுத்தம் செய்ய வேண்டும். இதற்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் திரவத்தை பயன்படுத்தலாம். மூலிகை மருத்துவமாக மடிநோய் உள்ள மாடுகளுக்கு சோற்றுக்கற்றாழை 250 கிராம், மஞ்சள் 50 கிராம், சுண்ணாம்பு 5 கிராம் எடுத்து அனைத்தையும் கலந்து அம்மி அல்லது மிக்சியில் அரைத்து மடியில் தடவி வந்தால் மடிவீக்கம் குறையும். அடைப்பான் நோய் வராமல் இருக்க கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தடுப்பூசி செலுத்த வேண்டும். கன்றுகளுக்கு கழிச்சல் ஏற்படாமல் இருக்க நல்ல தண்ணீர், சிறிது அடர்த்தீவன கலவை அளித்து வர வேண்டும். இவ்வாறு மதுரை கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆய்வு மைய பேராசிரியர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: அது ஆட்டோமே குடிக்கணும். அது 14 நாளையுமே நம்ம வந்து டப்பால் தண்ணி வைக்கணும். மருந்து கொடுப்பாங்க, சில சத்து மருந்து, இந்த இதுவும் ஊசி ஊசி இதெல்லாம் போடுறதில்ல. எங்களோட இது வந்து எப்படின்னா, அவங்க மேலே தண்ணி டேங்க்லேருந்து வர்றதுக்கு வந்து தண்ணியில் உள்ள கிருமியை அழைக்கிறதுக்காண்டி இந்த ஆசிட்னு சொல்லுவோம்ல, அது கலப்போம். அது மட்டும்தான், மருந்துக்கு வந்து எதுவும் கலக்கிறதில்ல, ஊசியும் போடுறதில்ல. எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி சைடில் வந்து பாசிப்பேர், கம்பு இந்த மாதிரி முளை கட்டி வச்சு போடுறது.
2: இப்போ நீங்கள் கோழி வளர்க்குறத பற்றி சொன்னீங்க, குறைந்தபட்சம் எவ்வளோ

0: எவ்வளோ இடம் இருக்கணும், அதே மாதிரி எந்த பகுதியில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கோழி பண்ணையை நம்ம உருவாக்கலாம்.
1: இப்போ இந்த வெயில் காலத்துக்கு வந்து மேடம், மலை சைடு மலை அடிவாரம் மலை ஹில்ஸ் அடிவாரத்தில் வந்து போட்டோம்னா நாம் அந்த கூலிங் காற்று கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா வெயிட் ஏறும். ரெண்டாவது வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 35 நாள்லேருந்து நான் கோழியோட வளர்ப்பு எடுக்கிறது வந்து 40 நாள் எடுத்துருவாங்க நாமட்டேருந்து. இந்த 40 நாள்லேருந்து அதுக்கு முன்னாடியே எடுத்துருவாங்க, 35, 36 அதிகபட்சம் 40 நாள் இதுக்கு போயிடும். இது வந்து அதிகபட்சம் வெயிட் வந்து 2 கிலோ குறையாமல் இருக்கும் மேடம். ஒரு கோழி 2 கிலோ குறையாமல் இருக்கும். நமக்கு வந்து கிலோவுக்கு 6-50 கொடுப்பாங்க மினிமம். இதை போக நீங்கள் 2-50 வந்து எஃப்சிஆர் வந்து எப்படின்னா ஒரு கோழி வளர்க்கறதுக்கு வந்து 1 கிலோ 500 கிராம் இலை தின்னு அது வந்து 2 கிலோ வந்துருந்துச்சு நாள், அதுக்கு வந்து நமக்கு மினிமம் 6-50 கொடுப்பாங்க. இப்போ 6-50 கொடுக்குறதுக்கு மேலே 1 கிலோவுக்கு மேலே போயிடுச்சு எஃப்சிஆர் 2 கிலோவுக்கு வந்துருச்சுன்னா 6-50 மினிமம் கிடைக்கும். ஆனால் எஃப்சிஆர் பணம் கிடைக்காது, எக்ஸ்ட்ரா கிடைக்காது. இந்த 6-50க்கு மேலே 10-12 இந்த மாதிரி கிடைக்காது. 2 கிலோ வளர்க்குறதுக்கு 1 200 கிலோ தீவனத்தை 1.5 கிலோ கொடுத்துருப்பாங்க மினிமம். 1 200 வளர்த்தமாக அந்த 300 கிராம் மிச்சம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 300 கிராம் போனஸ் மாதிரி சேர்த்து கொடுப்பாங்க. அப்போ அதில் தான் வந்து உங்களுக்கு எனக்கு அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா வர்றது. நான் இந்த இது போடுறதுக்கு போல தான் நாங்கள் வந்து இந்த கம்பு பச்சை பயிர் எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து போடுறது அவங்க தீவனம் கொடுக்குறது.
0: சரி, இப்போ கோழி பண்ணை அமைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் அதாவது ஒரு தோட்டத்துக்கு நடுவுலையோ அதே மாதிரி சாலையை ஒட்டி இருக்கிற பகுதி அப்படின்னா ரொம்ப சிறந்தது அப்படின்றாங்க.
1: இல்லை மேடம், சாலையை ஒட்டி பகுதி சிறந்தது இல்லை மேடம். அது வந்து எப்படின்னா உங்களுக்கு வண்டி வாகனம் போக்குவரத்து இருக்கும்போது அந்த கோழியுடைய அதிர்வு சத்தம் அதிகமாக இருக்கும். வண்டி வாகன சத்தம் கோழிக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். கோழி பண்ணை அமைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு தோப்பு தென்னந்தோப்பு இந்த மாதிரி வகையில் அமைக்கலாம் மேடம். அமைச்சு இந்த கூரை செட்டு ஓட்டு கூடையோட கூரை செட்டு போடலாம். கூரை செட்டு போட்டோம்னா அந்த குளிர்ச்சிக்கு ஹீட்டுக்கு ரொம்ப தாக்காது. நான் போட்டுக்க வந்து ஓடு தான் மேடம் போட்டிருக்கேன். ஓடு போட்டு இந்த வெயில் நேரத்தில் தண்ணி வாட்டர் மேலே ப்ரெஷர் பண்ணி அடிச்சு விட்ற மாதிரி பம்பு போட்டிருக்கேன். அந்த மேலே ஓட்டில் வந்து மழை பெஞ்ச மாதிரி பெஞ்சிகிட்டே இருக்கும். ஒரு 1/2 நேரத்துக்கு ஒருக்கா 1 நேரத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயில் நேரத்தில் பெஞ்சிகிட்டே இருக்கும். அப்போ அந்த ஓடு வந்து கூலிங் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து வெக்க இருக்கக்கூடாது வெயில் நேரத்தில் வந்து வெக்க இருந்தால் அந்த நேரத்தில் வந்து நம்ம 3000 கோழி மற்ற கூலிங் நேரத்தில் 3000 கோழி இறக்குன்னா வெயில் நேரத்தில் வந்து 2500 2 700 அந்த மாதிரி இறக்குவேன். அது இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் உங்களுக்கு வந்து வெக்க. காற்று வந்து ஃபேனு உள்ள ஃபேனு சில இதில் வந்து ஏசி முதக்கன்னு போட்டிருக்காங்க மேடம். நாங்கள் ஃபேன் போட்டிருக்கேன்.
2: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவேறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: நேர்களை இனி நாம் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

தலைப்புச் செய்திகள். மருந்து துறை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளை மாற்ற மாநில அரசு தயாராக இருப்பதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மருந்து துறை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மருந்து தொழில்துறை தொடர்பான கண்காட்சியில் நேற்று பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவில் இந்த துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். மருந்து துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக அவர் தெரிவித்தார். புதிய மருந்து பூங்காக்களை மத்திய அரசு உருவாக்கி வருவதாகவும் மருத்துவ உபகரணங்கள் உற்பத்திக்கு ஊக்கமளிக்கப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர்

0: வன்னியரசு தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று இரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு அறிக்கை அளித்த பின்னர் இந்த சட்டம் இயற்றப்படும் என்றார்.
1: ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் விரைவில் இயற்றப்படும், பரிசீலிக்கப்படும் நான் சொல்லல. கடந்த அரசு போட்ட அந்த கே என் பாட்சா கமிட்டி 9 மாதம் வந்து கால நீட்டிப்பு கேட்டிருக்கு. அப்ப எதற்காக நீங்க நீட்டிப்பு கேட்கறீங்க? நான் வந்து சொன்னேன், விக்டிம்ஸ் தான் நாங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுடைய கருத்து கேட்டுட்டு இருக்கிறோம். சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடியவர்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இவர்கிட்ட நான் கருத்து கேட்கல. இதற்கு எங்களுக்கு 9 மாதம் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த கால அவகாசம் வந்து சரியானது என்பதை நாங்கள் வந்து இப்போ வாங்கி கொடுத்துருக்குறோம். வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அந்த அறிக்கையின் அடிப்படையில் வந்து கட்டாயம் சட்டம் இயற்றப்படும் என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்களே தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க.
0: மக்களுக்கு இடையூறாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் மதுக்கடைகளை மாற்ற அரசு தயாராக இருப்பதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகள் மற்றும் ஆன்மீக தளங்களில் இருந்து குறிப்பிட்ட தொலைவு இடைவெளியில்தான் மதுக்கடைகள் இயங்கி

0: மாண்புமிகு முதல்வர் அவர்களை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க.
1: மக்களுக்கு இடையூறாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் மதுக்கடைகளை மாற்ற அரசு தயாராக இருப்பதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகள் மற்றும் ஆன்மீக தலங்களில் இருந்து குறிப்பிட்ட தொலைவு இடைவெளியில்தான் மதுக்கடைகள் இயங்கி வருவதாக கூறினார். இருப்பினும் இடையூறாக உள்ள கடைகளை மாற்ற பொதுமக்கள் அல்லது உள்ளாட்சி பிரதிநிதிகள் சரியான மாற்று இடத்தை சுட்டிக்காட்டினால் அக்கடைகளை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்றப்படும் என்று திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னையில் தவிக நிர்வாகி ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளுங்கட்சியினருக்கே பாதுகாப்பில்லாத நிலைமை உள்ளதாகவும், தலைநகரில் பொதுவெளியிலேயே இப்படி ஒரு கொடூரம் நடப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் முடிந்த பிறகும் கூட மக்கள் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையையும் இந்த அரசு எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தவிகா ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை 200க்கும் அதிகமான பாலியல் குற்றங்களும், கிட்டத்தட்ட 200 கொலை குற்றங்களும், 1000க்கணக்கான போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும் நடந்துள்ளதாக திரு நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவள்ளூரில் அடுத்தடுத்து ஏடிஎம் இயந்திரங்கள் கொள்ளையடித்து செல்லப்பட்டிருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார். குற்றவாளிகளை கண்காணித்து கைது செய்ய தவறியதே இத்தகைய துணிச்சலை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அப்பகுதி பொதுமக்கள் இரவு நேரங்களில் நிம்மதியாக தூங்கக்கூட அஞ்சும் சூழல் உருவாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் அடுத்தடுத்து அரங்கேறும் ஏடிஎம் கொள்ளைகளில் தொடர்புடைய குற்றவாளிகளை விரைந்து கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் என்று திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. போதை மற்றும் மது கலாச்சாரத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை தமிழகம் முழுவதும் மாநில அரசு நடத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஆயுதங்களுடன் கும்பல்கள் சுதந்திரமாக செயல்படுவது காவல்துறையின் மீதான நம்பிக்கையை சீர்குலைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். குற்றம் நடந்த பின்னர் நடவடிக்கைகளை எடுப்பது மட்டும் போதாது எனவும், குற்றங்கள் நடைபெறுவதற்கு முன்பே அவற்றை தடுக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும், போதை மற்றும் மது கலாச்சாரத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சிறந்த மாற்றத்திற்கான ஆட்சியாக தவிக அரசு செயல்படுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பொறுப்பேற்ற பின்னர் தமிழகத்தில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறைந்துள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படுவது பாராட்டத்தக்கது என்றும், இதன் மூலம் ஜனநாயகம் வலுப்படும் என்றும் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். கிராம சபைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கிராம சபை கூட்டங்களை அடிமட்ட ஜனநாயகத்தின் அர்த்தமுள்ள அமைப்புகளாக மாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். கிராம ஊராட்சி பிரதிநிதிகளுக்கான மதிப்பூதியத்தை உயர்த்த வேண்டும், கிராம சபை பற்றிய விழிப்புணர்வையும் பொதுமக்களின் பங்கேற்பையும் அதிகரிக்க வேண்டும், கிராம சபை தீர்மானங்கள் மீது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை திரு கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது. காஞ்சிபுரம், தூத்துக்குடி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் நேற்று மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல இடங்களிலும் நேற்று மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சுமார் 15 நாட்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்ததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், கல்வாய்மலை ஆகிய பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளிமலை, இன்னாடு, சேராப்பட்டு, குண்டியானத்தா, மாவடிப்பட்டு, கரியாலூர்

0: உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் கல்வாய் மலையில் உள்ள பெரியார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் நீர்வீழ்ச்சியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முரியேசன்.
1: இருவரி செய்திகள். இந்தோனேஷியாவில் உள்ள அனக் கிரகடாவ் எரிமலை வெடித்து சிதறியதை அடுத்து ஜகார்த்தா சர்வதேச விமான நிலையத்தில் அனைத்து விமான சேவைகளும் நேற்று ரத்து செய்யப்பட்டன. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அசாம் மற்றும் மேகாலயாவில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கிழக்கு திமோரில் இன்று நடைபெறவுள்ள தென்கிழக்கு ஆசியாவிற்கான உலக சுகாதார அமைப்பின் மண்டல குழு கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவராக திரு பகவத் பிரசாத் மக்னாவும் துணைத் தலைவராக திரு கைஷி பிஹாரியும் நியமிக்கப்படுவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தோஹாவிலிருந்து தில்லி வந்த இரு பயணிகளிடமிருந்து தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த 134 வெள்ளி நாணயங்கள் உட்பட 484 நாணயங்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு திட்டப்பணிகளை மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு செய்தார். திருவாரூரில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 10 பேர் காயமடைந்தனர். காவலர் தினத்தையொட்டி ராணிப்பேட்டையில் மாவட்ட காவல்துறை சார்பில் காவல்துறையினர் பயன்படுத்தும் ஆயுதங்கள் மற்றும் துப்பாக்கிகளின் கண்காட்சி நடைபெற்றது. காவலர் தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் காவல் வாத்திய குழுவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் சுமார் 40 டன் தேவையற்ற பழைய வீட்டு உபயோகப் பொருட்கள் பெறப்பட்டு அழிக்கப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. திருவாரூரில் தமிழ்நாடு டேக்வாண்டோ சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான டேக்வாண்டோ போட்டி நடைபெற்றது. 150 பேர் பங்கேற்ற இப்போட்டியில் 60 பேர் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருந்துத்துறை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளை மாற்ற மாநில அரசு தயாராக இருப்பதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தாவிக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:55.
3: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
4: இந்தியாவில் மனித விலங்கு மோதல் ஒரு பெரும் மனிதாபிமான மற்றும் பாதுகாப்பு சவாலாக விளங்குகிறது. 2019 முதல் 2024 ஆண்டுக்குள் யானைகளின் தாக்குதலால் சுமார் 2700 மேற்பட்டோர் உயிர் இழந்துள்ளனர். காபி மற்றும் இஞ்சி போன்ற பயிர்களை விரிவுபடுத்துவதால் யானைகளின் பாரம்பரிய வலசை பாதைகள் சீர்குலைந்து காணப்படுகிறது. யானை மனித மோதல்கள் குறிப்பாக அசாம், ஒரிசா மற்றும் கேரளாவின் சில பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது. இவை அடிக்கடி மனித ஆதிக்கம் நிறைந்த வன விளிம்பு நிலப்பரப்புக்குள் பரவுகின்றன. இந்த விலங்குகள் கால்நடைகளை வேட்டையாடுவதற்காக கிராமத்திற்குள்ளும் நகர்ப்புற குடியிருப்புகளுக்குள்ளும் நுழையும் போது பெரும் பதட்டமும் பயமும் ஏற்படுகிறது. காட்டுப்பன்றிகள் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மற்றும் வட இந்திய மாநிலங்களில் பெரும் பயிர் அழிவை ஏற்படுத்துவதோடு விவசாயிகளுக்கு கடுமையான பொருளாதார நெருக்கடியையும் உண்டாக்குகின்றன. மோதல் ஏற்பட முக்கிய காரணங்கள் விரிவடைந்து வரும் நெடுஞ்சாலைகள், இருப்பு பாதைகள் மற்றும் நகரமயமாதல் ஆகும். இவை தொன்மையான வனவிலங்கு வழித்தடங்களை நேரடியாக ஊடுருவி செல்வதால் இயற்கையான வலசை பாதைகள் தடுக்கப்பட்டு விலங்குகள் மனித ஆதிக்கம் நிறைந்த பகுதிக்குள் தள்ளப்படுகின்றன. மாறிவரும் வானிலை மற்றும் வறட்சி காரணமாக காடுகளுக்குள் உள்ள இயற்கை நீர் ஆதாரங்கள் வற்றி போகின்றன. இதனால் வனவிலங்குகள் கிராம குளங்களையும் பாசன தொட்டிகளையும் நோக்கி இடம்பெயர வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. களை இனங்களின் பரவல் இயற்கையான வன தீவனத்தை சீரழித்து தாவர உண்ணிகளை விவசாய பயிர்களை மேய தூண்டுகின்றன. யானை மற்றும் புலிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க மாநில வனத்துறை வெப்பட்ரோன்கள், கேமரா பொறிகள் மற்றும் சமூகம் சார்ந்த எச்சரிக்கை வலை அமைப்பு

0: உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை போன்ற தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றன. இந்திய அரசு மனித வனவிலங்கு மோதல் தணிப்பு உத்தி மற்றும் செயல் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. முக்கியமான வனவிலங்கு வழித்தடங்களை பாதுகாக்கவும் சட்டபூர்வமாக உறுதிப்படுத்தவும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விலங்குகள் பாதையை பாதுகாப்பாக கடந்து செல்வதற்கு ஏதுவாக முக்கிய நெடுஞ்சாலைகளில் சூழல் பாலங்களும் கீழ்ப்பாலங்களும் அமைக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு கேரளாவில் உள்ள மதுக்கரை மற்றும் பாலக்காடு பகுதிகளில் பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்க அதிநவீன செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த அமைப்புகள் வெப்ப உணர்வு கேமராக்களை பயன்படுத்தி யானைகளை கண்டறிந்து சில நொடிகளில் வனத்துறை அதிகாரிகளுக்கு எச்சரிக்கைகளை அனுப்புகின்றன. தண்டவாளங்களுக்கு அருகில் யானைகள் நடக்கும்போது ஏற்படும் அதிர்வுகளை கண்டறிய ரயில்வே ஒளி இழை வளங்களையும் உணர்விகளையும் பயன்படுத்துகிறது. இது ரயில் யானை நடமாடும் பகுதிக்குள் நுழைவதற்கு முன்பே ஓட்டுநர்களுக்கு சிக்னல் கிடைக்க பெற்று ரயிலின் வேகத்தை குறைக்க உதவும். இரவு நேரங்களில் யானை பாதைகளுக்கு அருகே வேக கட்டுப்பாடும் விதிக்கப்படுகிறது. இது அத்தனையும் மீறி கடந்த டிசம்பரில் அசாமில் ரயில் மோதி 7 யானைகள் இறந்தது பெரும் சோகத்தை உண்டாக்கியது. வறட்சி காலங்களில் காடுகளை ஒட்டிய பகுதிகளில் யானை போன்ற விலங்குகளுக்கு பெரிய தொட்டிகளில் தினமும் நீர் நிறைத்து வைப்பது பெரிதும் உதவும். வனக்காவலர்கள் தொடர்ந்து ரோந்து பணியை மேற்கொண்டு இவை ஊருக்குள் வரவிடாமல் தடுக்கலாம். மக்களும் இவற்றின் பாதைகளை ஆக்கிரமிக்காமல் இருந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம். வனவிலங்குகள் நம் சூழல் சமநிலைக்கு உதவுபவை. அவற்றை எவ்வாறு பாதுகாப்பது போன்ற விழிப்புணர்வு கல்வியை பாதிப்புக்கு உள்ளாகும் மக்களுக்கு அளிக்க வேண்டும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இது கேட்கலாம் அறிவோம் 1000. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கிறது அறிவோம் 1000. இன்னைக்கு அறிவோம் 1000 நிகழ்ச்சியில லிஃப்ட் பத்தி தான் சொல்ல போறேன். லிஃப்ட்ல ஏன் கண்ணாடி வச்சிருக்காங்க தெரியுமா? அழகுக்கு இல்லை, க்ளோஸ்ட்ரோஃபோபியா வரக்கூடாதுன்னு தான் லிஃப்ட்ல கண்ணாடி வச்சிருக்காங்க. அதே மாதிரி லிஃப்ட்டு சின்ன இடமா இருந்தாலும் பெரிய இடமா காட்டுமா. நிகழ்ச்சியில வலம்பர இருக்கும் பாடல் பரமசிவன் திரைப்படத்திலிருந்து, வித்யாசாகர் இசையில சைந்தனி மற்றும் கல்யாணி மேனன் குரல்ல கேட்கலாம்.

7:03 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அறிவோம் 1000. அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் ஃபோன் பேட்டரி பற்றி தான் கேட்க போகிறோம். நைட் ஃபுல்லாக ஃபோனை சார்ஜில் போட்டால் பேட்டரி ஸ்ட்ரெஸ் ஆகும். பேட்டரி ஹெல்த் 1 இயர்லேயே 85% வந்துருமா. இதுக்கு பெஸ்ட் ட்ரிக் என்ன தெரியுமா? 85%க்குள்ளே மட்டும் சார்ஜ் பண்ணுங்கள், ஃபோன் எக்ஸ்ட்ரா 2 வருஷம் வருமா. அடுத்த பாடலாக மூக்குத்தி அம்மன் திரைப்படத்திலிருந்து கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் இசையில் ஜெயராம் பாலசுப்ரமணியம் குரலில் கேட்கலாம். காற்றலைகளில் பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது அறிவோம் ஆயிரம்.
1: ஒரு மாதிரியா எடுக்கிறீங்க
2: அண்ணே? என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில வலம் வர இருக்கும் பாடல் மிஸ்டர் பாரத் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மலேசியா வாசுதேவன் குரல்ல கேட்கலாம்.

0: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுர தென்றல். தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்திய பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான நல்லுறவு கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாரிசில் சுவாமி நாராயண் இந்து ஆலயத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து பேசிய அவர், இரு நாடுகளும் சிறப்பு உலகளாவிய உத்திசார் ஒத்துழைப்பை உருவாக்கி வருவதாக கூறினார். தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்ட பல துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பல ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்ரீ பிரபுபாத சுவாமி பிரான்சுக்கு சென்று இஸ்கான் மூலம் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான ஆன்மீக உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியதாக அவர் கூறினார். யோகா என்பது இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான முக்கிய ஊடகமாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்போது பிரம்மாண்டமான சுவாமி நாராயண் ஆலயம் மூலம் இந்திய பிரான்ஸ் இடையிலான ஆழமான கலாச்சார உறவில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். இக்கோவிலின் கலாச்சார ஆன்மீக செயல்பாடுகள் ஐரோப்பா முழுவதும் உள்ள மக்களுக்கு பயனளிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவா, குஜராத், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களையும் தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன்டியூ ஆகிய யூனியன் பிரதேசங்களையும் உள்ளடக்கிய மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டத்தில் இந்த மாநிலங்களின் முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேச நிர்வாகிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். மேற்கு மண்டல மாநிலங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து, கல்வி, சுகாதாரம், மின்சாரத்துறை சீர்திருத்தங்கள்,

0: நகர்ப்புற திட்டமிடல், கூட்டுறவு அமைப்பை வலுப்படுத்துதல், இணைய குற்ற தடுப்பு உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பதற்கு உறுதியுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சர்வதேச பாறை கழுகுகள் விழிப்புணர்வு தினம் நேற்று கொண்டாடப்படுவதையொட்டி ஹரியானாவின் பஞ்ச்குலாவில் இது தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. பாறை கழுகுகளை பாதுகாத்தல் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற தேசிய அளவிலான கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், பாறை கழுகுகளுக்கான பாதுகாப்பு மண்டலங்களை கூடுதலாக உருவாக்க வேண்டும் என்று கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணுகுமுறையானது ஒரு குறிப்பிட்ட உயிரினத்திற்கு மட்டுமல்லாமல் முழுமையான தன்மையை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். விலங்குகளின் இறந்த உடல்களை விரைவாக உண்பதன் மூலம் பாறை கழுகுகள் சுழலியல் சமநிலையை பேண உதவுவதாக அவர் தெரிவித்தார். 1990 காலகட்டத்திற்கு பிறகு இந்தியாவில் பாறை கழுகுகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக கூறிய திரு பூபேந்தர் யாதவ், அவற்றை பாதுகாக்க ஒருங்கிணைந்த முயற்சிகள் தேவை என்று வலியுறுத்தினார். மிதிவண்டி ஓட்டுவதை மக்கள் அன்றாட பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சூரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிதிவண்டி ஓட்டும் நிகழ்வில் நேற்று அவர் பங்கேற்றார். மிதிவண்டி ஓட்டுவது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் உதவும் என்று திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். நாட்டில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்பான மாநாட்டில் பேசிய அவர், அறிவியல் ஆராய்ச்சிகள் ஆய்வகங்களுக்குள் மட்டும் முடங்கிவிடாமல் தொழில் முனைவு, தொழில்நுட்ப பரிமாற்றம், வணிகமயமாக்கல் ஆகியவற்றை நோக்கி நகர்வதை உறுதி செய்வது அவசியம் என்று குறிப்பிட்டார். அரசின் முழுமையான அணுகுமுறையானது ஆராய்ச்சி நிறுவனங்கள், கல்வித்துறை, தொழில்துறை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வருவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: புதுதில்லியில் 5-மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. காயமடைந்த 11 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா சந்தித்து உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். துணைநிலை ஆளுநர் டி எஸ் சந்து, மேயர் பிரவேஷ் வாஹி ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டதுடன் மீட்பு பணிகளை கண்காணித்தனர். இச்சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்த விபத்து குறித்து நீதி விசாரணைக்கு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் கட்டிட உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படவோ அல்லது அதன் முக்கியத்துவம் குறைக்கப்படவோ மாட்டாது என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சில ஊடகங்களில் வெளியான தவறான தகவல்கள் குறித்து இஸ்ரோ விளக்கம் அளித்துள்ளது. நாட்டின் அடுத்த தலைமுறை விண்வெளி திட்டங்களில் இஸ்ரோ மேலும் வலுவாக கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாக விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பு ஊக்குவிக்கப்படுவதாகவும், ஆனால் இஸ்ரோ தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்றும் அது தெரிவித்துள்ளது. விண்வெளித்துறை சீர்திருத்தங்கள் பெரிய வலுவான உலக அளவில் மேம்பட்ட விண்வெளி சூழல் அமைப்பை உருவாக்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் 3 அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ளார். டாக்டர் மோகன் யாதவ் அரபு நாடாளுமன்றத்தின் தலைவர் முகமது அகமது அல் யமாயியை சந்தித்து பேசினார். மத்திய பிரதேசத்தின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் சிறப்பு கண்காட்சியையும் அவர் தொடங்கி வைத்தார். துபாயில் இன்று தொடங்க உள்ள முதலீட்டாளர்கள் மாநாட்டிலும் திரு மோகன் யாதவ் பங்கேற்க உள்ளார். ஹரியானாவில் வேளாண் மேம்பாட்டிற்கும் விவசாயிகளின் வருவாயையும் அதிகரிக்கவும் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அந்த மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங்

0: சைனி கூறியுள்ளார். சண்டிகரில் 78 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 வேளாண் திட்டங்களுக்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். அதிகபட்சமாக 24 வகையான பயிர்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்படும் முதல் மாநிலமாக ஹரியானா உள்ளது என்று திரு நயாப் சிங் சைனி தெரிவித்தார். திரிபுராவில் பிஜேபி ஆட்சி அமைந்த பின்னர் மாநிலத்தில் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக்கம் சாஹா கூறியுள்ளார். அகர்தலாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்த 35 ஆண்டுகளில் மாநிலம் பின்தங்கிய நிலைக்கு சென்றதாக தெரிவித்தார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் 24 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கனமழை தொடர்பான சம்பவங்களில் கான்பூரில் 4 பேரும் படாயூனில் 1 உயிரிழந்துள்ளனர். ஷாஜஹான்பூர் மாவட்டத்தில் கங்கை மற்றும் ராம்கங்கா ஆறுகளின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியுள்ளது. சித்ரகூட் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டு ஆய்வு செய்ததுடன் ராம்காட் பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். இதற்கிடையில் மாநிலத்தின் கிழக்கு பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கும் மேற்கு மாவட்டங்களில் இன்று வரையும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கங்கை, கண்டக், கோசி உள்ளிட்ட பல முக்கிய ஆறுகளில் தண்ணீர் அபாய அளவை தாண்டியுள்ளது. இந்த நிலையில் மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 5-மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ குழந்தைகளின் நலம் குறித்து தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் சே கிருத்திகா தேவி அவர்கள்.
3: குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் தங்களுடைய தாய்ப்பால் சுரப்ப அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தாய்ப்பால் சுரப்ப அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் அப்படின்னா நம்ம நார்மலா வீட்டில் என்ன மாதிரி உணவுகள் என்ன மாதிரி வந்து அதை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்ப்போம். எல்லாருக்குமே தெரியும் பிரசவ லேகியம், அதை வந்து சித்த மருத்துவத்தில் சௌபாக்கிய சுண்டி லேகியம் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை பிறந்த எல்லா வீட்லையுமே இந்த லேகியமானது வந்து இருக்கும். குழந்தை பிறந்த சில நாட்கள்ல இருந்தே தாய்க்கானது இந்த லேகியத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து தாய்க்கு ஏற்படக்கூடிய வயிற்று உபாதைகளை குறைக்கிறதோட மட்டுமல்லாம குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வயிற்று உபாதைகளையும் குறைச்சு தாய்ப்பாலினுடைய சுரப்பை வந்துட்டு அதிகப்படுத்தக்கூடியது. இது இல்லாம என்ன உணவு பொருட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தாய்க்கு வந்து தாய்ப்பால் சுரப்பை நம்ம வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதுல சொல்றது வந்து வெந்தயம். இது வந்து நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு பொருள். இதுல வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. இது குழந்தையினுடைய மூளை வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த வெந்தயத்தை ரெகுலரா வந்து தாய்ப்பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் எடுத்துக்கும் போது தாய்ப்பால் சுரப்பானது வந்துட்டு அதிகமா ஏற்படுது. இதை எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்துட்டு வெந்தயத்தை வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லி காலையில சாயந்தரம் வெந்நீர்லயோ இல்ல நார்மலா குடிக்கக்கூடிய தேநீரோடையோ கலந்து வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இயற்கையாகவே தாய்ப்பால் சுரப்பு வந்துட்டு அதிகமாகும். இது மட்டுமல்லாம வெந்தய கீரை அப்படின்னு இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிது. அந்த கீரை வகைகளையும் நம்ம பயன்படுத்துறது மூலமா தாய்ப்பால் சுரப்பு வந்து இயற்கையாகவே அதிகமாகும். ரெண்டாவது நம்ம அஞ்சரப்பெட்டியில இருக்கக்கூடிய விஷயம் வந்து பெருஞ்சீரகம் சீரகம்னு சொல்லுவோம். அதாவது சோம்பு சீரகம். இது ரெண்டையுமே சோம்புல 1 ஸ்பூன் சீரகத்துல 1 ஸ்பூன் கலந்து ஒரு கொதிக்கிற தண்ணியில போட்டு வச்சுட்டு 1 டம்ளர் 1 டம்ளர் காலையில 1 டம்ளர் சாயந்தரம் 1 டம்ளர் ரெகுலரா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அம்மாவுக்கு டைஜஷன் கெப்பாசிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது போக தாய்ப்பால் சுரப்புமே வந்து இயற்கையா வந்து அதிகமாகும். அடுத்து நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பூண்டு. இந்த பூண்டை எப்படி வந்து பயன்படுத்தினா தாய்ப்பால் சுரப்பு அதிகமாகும் அப்படின்னா நைட்டு நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல பசு பசும் பால்ல ஒரு அஞ்சு பல் பூண்டை வந்து போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் அந்த பூண்டு வந்து அந்த பால்லயே வெந்துடும்.

0: வெந்ததுக்கு அப்புறம் ஒரு கரண்டி வச்சு நம்ம அந்த வெந்த பூண்டை பால்லயே மசிச்சு விட்டு அதுல கொஞ்சம் வெல்லம் சேர்த்து நல்லா கிளறி அதை வந்து எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம். நைட் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி பால் ஊட்டும் தாய்மார்கள் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா தாய்ப்பாலினுடைய சுரப்பானது வந்து அதிகமாகும். இது மட்டும் இல்லாம ஓட்ஸ் கஞ்சி வந்து நம்ம நார்மலா குடிக்கலாம். இது குறிப்பா வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரெக்னன்சில டயபெட்டிஸ் சில பேருக்கு வந்துட்டு வரும், அதாவது பிரெக்னன்சி இன்டியூஸ்டு டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. மாசமா இருக்கும்போது தாய்க்கு வந்து சர்க்கரை நோய் வந்து ஏற்படும். சில பேருக்கு அந்த சர்க்கரை நோய் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் தொடரலாம். சில பேருக்கு ஆஃப்டர் பிரெக்னன்சி வந்து அந்த பிளட் சுகர் வந்து நார்மல் ஆயிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா ஆஃப்டர் அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய்ப்பால் கொடுக்கும்போது ஓட்ஸ் கஞ்சி எடுக்கிறது வந்து நல்லது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பிளட் சுகர் லெவலை வந்துட்டு நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணி தாய்க்கு வந்து பால் சுரப்பையும் வந்துட்டு அதிகமாக வந்து தூண்டும். அப்புறம் நம்ம உணவுப் பொருள் நார்மலா இருக்கக்கூடிய காய்கறியில கேரட்டு விட்டமின் ஏ அதிகம் இருக்கிறதுன்னு நமக்கு நல்லா தெரியும். இதற்கும் வந்து தாய்ப்பாலை வந்துட்டு சுரப்பை அதிகரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கிறதுனால ரெகுலராகவே நம்ம வந்து இந்த கேரட்டை ஒரு சாலடாவோ இல்லை ஒரு ஜூஸாவோ எடுத்துக்கிறது வந்து நல்லது. அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எள்ளு, குறிப்பாக வந்து நம்ம கருப்பு எள்ளு சொல்லுவோம். ரெகுலராக நம்ம சாப்பிடும்போது ஒரு அதில் வந்து ஒரு சட்னி மாதிரியோ இல்லை பொடி மாதிரியோ பண்ணி நம்ம சாப்பிடும்போது நார்மலாக சுரப்பையும் வந்துட்டு தூண்டும். இது போக இதில் கால்சியமும் அதிகமாக இருக்கிறதுனால தாய்க்கு வந்து கால்சியத்தினுடைய சக்தியும் வந்து அதிகமாக வந்துட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா துளசி. துளசி இலை வந்து தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வந்து அதிகமாகவே இருக்கு. அதை நம்ம நார்மலாக குடிக்கக்கூடிய தண்ணியில் இந்த துளசி இலைகளை போட்டு பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் ரெகுலராக வந்து குடிச்சிட்டு வரலாம். மற்றும் இது வந்து அவங்களுக்கு நல்ல பசியையும் ஏற்படுத்தி வயிறு மந்தத்தை வந்துட்டு குணமாக்கக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் சில உணவுகளை வந்து தவிர்க்கிறது மூலமாக பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஏற்படக்கூடிய வயிற்று உபாதைகளை மற்ற தொந்தரவுகளையும் நம்ம வந்து குணப்படுத்தலாம். மந்த உணவுப் பொருட்கள்னு சொல்லக்கூடிய பச்சரிசி சேர்ந்த உணவுப் பொருட்கள், அதுக்கப்புறம் மாம்பழம், மீன், கருவாடு இந்த மாதிரி பொருட்களை வந்து அவங்க தவிர்க்கிறது வந்து நல்லது. சில பேர் சொல்லுவோம் சில கருவாடெல்லாம் பால் சுரப்பை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உணவுகளை தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதுலேயும் குறிப்பாக பச்சரிசி சேர்ந்த உணவுகளை வந்து பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் வந்து தவிர்க்கிறது மூலமாக அவங்களுக்கும் வயிற்று உபாதைகளோ வயிறு மந்தமோ ஏற்படாது. குழந்தைக்கும் வந்து வயிறு மந்தமாகிறது அந்த பால் அடிக்கடி வந்து குழந்தை எது கழிச்சிட்டே இருக்கிறது கக்கிறது இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இல்லாமல் வந்துட்டு குணமாகும். ஸோ இந்த மாதிரி வீட்டிலேயே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணி தாய்மார்கள் எடுத்துக்கிறது மூலமாக தாய்ப்பால் சுரப்பும் அதிகமாகும், குழந்தைங்களுக்கும் போதுமான அளவு வந்துட்டு தாய்ப்பாலானது வந்து கிடைக்கும்.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகளின் நலம் குறித்து தகவல்கள் வழங்கினார் சித்த மருத்துவர் சே கிருத்திகா தேவி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்கலாம் இன்று ஒரு தகவல். உரை வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: காலை நேரம் கடற்கரை ஓரம் ஏதோ சண்டைக்கு போகிற சிப்பாய் மாதிரி எல்லாரும் நடந்து போயிட்டுருக்குறாங்க. நடைப்பயிற்சி அதில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எதிரில் வந்தார் ரொம்ப வேகமாக. என்ன சார் வாக்கிங்க அப்படின்னு கேட்டோம். அவரால் ஆமாம்னு பதில் சொல்ல முடியல, அவ்வளவு கஷ்டம். மூச்சு விடுறதுக்கே வாயை திறந்து திறந்து மூடிக்கிட்டு இருக்கிறார். எங்கே பேசுறது, கொஞ்சம் நின்று நிதானித்து மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் ஆமாம் அப்படின்னு. என்ன சார் இவ்வளவு வேகம்னு, உங்கள் பேச்சை கேட்டுவிட்டு தான் சார் நடக்க ஆரம்பித்தோம். நீங்கள் தான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தீங்க நடக்கிறது நல்லதுன்னு, அன்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இப்போ பாருங்கள், உங்ககிட்ட சுலபமாக பேசக்கூட முடியல, மூச்சு வாங்குது, உடம்பு கூட வலிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். உங்களை யார் சார் இவ்வளவு வேகமாக நடக்க சொன்னது, வேகத்தை குறைங்க மெதுவாக நடங்க அப்படின்னோம். நீங்கள் நடக்கிறதுனால என்னென்ன சௌகரியம்னு அன்னைக்கு சொன்னீங்களே தவிர சௌகரியமாக நடக்கிறது எப்படின்னு சொல்லலையே அப்படின்னார் அவர். இன்னமும் லேசாக மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னால் கூட இவர் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. அதனால் இந்த நடைப்பயிற்சி பண்ணுறவங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் இருக்குது, அது என்னென்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் மருத்துவ நிபுணர்கள் சொல்கிற குறிப்புகள். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, உங்கள் வயசு 40 மேலேயா, உங்கள் எடை வந்து இருக்க வேண்டியதை விட 10 அதிகமாக இருக்குதா, நீங்கள் புகை பிடிக்கிறவரா, இதய நோய், இரத்த நாள நோய், உயர் இரத்த அழுத்தம் இப்படி ஏதாவது உங்களுக்கு உண்டா அப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு

0: நடைப்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க, முதல்ல ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிங்க, அதுதான் நல்லது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நடக்கிறப்போ உடற்பயிற்சி செய்கிறப்போ மார்பு பகுதியில் அல்லது வேறு எங்கேயாவது தொடர்ந்து வலி இருந்ததுன்னா பயிற்சியை நிறுத்தி விட்டு டாக்டரை போய் பார்க்கணும். நடைப்பயிற்சி பண்ணுறப்போ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி மெதுவாக அதிக கஷ்டம் இல்லாமல் முன்னேறலாம். அங்கே என்ன போட்டியாக வைக்கிறாங்க, முந்திக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம், பரிசாக வாங்க போகிறோம். அதனால் நிதானம் அவசியம் அப்படிங்கிறது அவங்க ஆலோசனை. தொந்தரவு கொடுக்காத ஷூ ட்ரெஸ்ஸு இதுகளை உபயோகப்படுத்துங்க. பாதத்தில் ஆடு தசை இருக்குல்ல, அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டரை பாருங்கள், அந்த பாதத்தில் வலி வரும் அந்த இடத்துல. வெயில் காலமாக இருந்தால் தலைக்கு தொப்பி வச்சுக்கோங்க. பணியில் நடந்தாலும் அப்படி தான், தலையை பத்திரமாக பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் உருப்படியாக தெரியறது அதுதானே. உடற்பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி பயிற்சி செய்கிறப்போ நிறைய தண்ணி குடிக்கலாமா? முதல் ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் தளர்த்தியாக சாவகாசமாக நடக்கலாம். மணிக்கு 3 அல்லது 4 கிலோமீட்டர் வேகம்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் வேகத்தை அதிகப்படுத்தலாம். மணிக்கு 6 அல்லது 8 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கலாம். நல்லா வீசிக்கிட்டு நடக்கணும். மூச்சு விடுற எண்ணிக்கை அதிகரிக்கணும். இது மாதிரி ஒரு 30 நிமிஷம் நடக்கலாம். தனியாக நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குதா, கூட யாரையாவது சேர்த்துக்குங்க. ஒரு குரூப்பாக சேர்ந்து போகலாம். நடக்கிறதுங்கிறத ஒரு சந்தோஷமான சமாச்சாரமாக ஆக்கிக்கணும். தினம் இப்படி நடக்க வேண்டியிருக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகக்கூடாது. சில பேர் நடக்கிறப்போ கடந்த காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க, சில பேர் வருங்காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க, சில பேர் முக்கியமான திட்டம்லாம் இப்படி நடக்கிறப்போ தான் தீர்மானம் பண்ணுவாங்க. நடக்கிறதுனால மன இறுக்கம் குறையுது, பரபரப்பு குறையுது, மன ஆற்றல் பெருகுது, தன்னம்பிக்கை வளருது, முதுமை வந்து தள்ளி போகுது, செயல்திறன் அதிகரிக்குது. இதை தவிர உடம்புக்கும் பல விதமான சௌகரியங்கள் ஏற்படுது. அதனால் இதுவரைக்கும் நடக்க ஆரம்பிக்காதவங்க இனிமேல் வந்து இந்த குறிப்புகளை கவனத்தில் வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுடலாம். சார்லஸ் லேம்ப் அப்படின்னு ஆங்கில இலக்கிய மேதை ஒருத்தர், அவர் ஒரு தரம் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனாராம். டாக்டர் அவரை பார்த்துட்டு, நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயத்தில் நடக்கணும் அப்படின்னாராம். வெறும் வயத்தில் நடக்கிறதுக்கு நான் தயார், ஆனால் வயறு கிடைக்கணுமே சார், யார் வயத்து மேலே நடக்கிறது டாக்டர் அப்படின்னு கேட்டாராம் இவர்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். உரை வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நேரம் 7:35. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் திரையசை பாடல்களோடு வளம் வர இருக்கிறது மதுரை தென்றல். நேற்று போனது நாளைக்கு தெரியாது, இன்றைக்கு மட்டும் உன் கையில் என்று, அதுதான் உன் காலை அழகு. பழச மறந்து புதியதாய் மட்டும் யோசிக்க சொல்லும். முதல் பாடலாய் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கேட்கலாம்.

நேரம் 7:40. திரையிசை பாடல்களுடன் வளம் வந்து கொண்டிருக்கிறது மதுர தென்றல். புதிய வாழ்க்கை, புதிய வாய்ப்பு, புதிய நம்பிக்கை. நிகழ்ச்சியில் வளம் வர இருக்கும் அடுத்த பாடல் புதிய முகம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் வயசு, மாலை நேரம் வந்தால் பாட்டு பாடும் மனசு. அச்சந்தானம் என்பது ஹைதர்கால பழசு, முத்து முத்தம் போடவா ரத்தம் புத்தம் புதுசு.

புதுசு முறைக்கு முத்தம் போடவா முத்தம் புதுசு. ஒழித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி. இதில் நீலவானம், சர்வதேச நீலவானத்திற்கான தூய காற்று தினத்தை ஒட்டி சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள்.
1: இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 7ஆம் நாள், இன்டர்நேஷனல் டே ஆஃப் கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ், நீல வானத்திற்கான சர்வதேச தூய காற்று தினம். ஐக்கிய நாடுகளின் பொது சபையால் 2019ஆம் ஆண்டு அறிவிப்பு செய்யப்பட்டு 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் நாள் முதல் நீல வானத்திற்கான சர்வதேச தூய காற்று தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 7ஆவது ஆண்டாக 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் நாள் பருவநிலை மாற்றத்திற்கான தூய்மையான காற்று, கிளீன் ஏர் ஃபார் கிளைமேட்டிக் ஆக்ஷன் என்ற கருப்பொருளோடு நீல வானத்திற்கான சர்வதேச தூய காற்று தினம் அனுசரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மண் திணிந்த நிலனும், நிலம் ஏந்திய விசும்பும், விசும்பு தைவறு வழியும், வழி தலையிய தீயும், தீ முரளிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை என்கிறது புறநானூற்று பாடல் ஒன்று. இந்த பரந்த உலகம் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐந்தின் சேர்க்கையே உலகம். ஐம்பெரும் பூதங்களின் சமநிலை மாறும் பொழுதுதான் உலகம் தன் இயல்பினில் மாறி அழிவின் பாதையை நோக்குகிறது. பூ உலகின் உயிரினங்கள் ஐம்பூதங்களின் சமநிலையை காக்கும் நிலையில் பூமியும் உயிரினங்களை காத்து நிற்கிறது. உணவு, உடை,

இருப்பிடம் ஆகிய மூன்றும் மனிதனுக்கான அடிப்படை தேவைகளாக இருக்கின்றன. மூன்றுனுள் முதலாவது உணவு. உலகிலுள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமானது உணவு. ஓரறிவு உயிர் முதல் ஆறறிவு மனிதன் வரை உணவு இன்றியமையாத தேவையாகும். உணவு என்றால் உண்ணப்படுவது மட்டுமா? அல்லவே உண்ணும் உணவின்றியும் குறிப்பிட்ட நாட்கள் உயிர் வாழ இயலும். பருகும் நீரையும் உணவின் பகுதியாக இணைத்து கொள்ளலாம். நீரின்றி அமையாத உலகு என்ற வள்ளுவனின் வாக்கினை அறிவோம். நீர் இல்லாமலும் கூட ஒரு சில நாட்கள் உயிர் வாழலாம். உணவு என்றால் உண்பதுவும் பரு

எத்துணை அவசியம்? உலகில் எங்கும் வியாபித்திருக்கும் காற்று எத்துணை அதிசயம்? உருவற்றது, கண்களினால் காண இயலாதது, உயிரால் உணரத்தக்கது, உயிரை பிணைக்கக்கூடியது காற்று. உலகினைச் சூழ்ந்து ஒரு போர்வை போல் காத்து நிற்கக்கூடிய காற்று மண்டலம்தான் சூரிய குடும்பத்தில் பூமி என்ற ஒரு கோளில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியத்தினை ஏற்படுத்தியிருக்கிறது. புவியில் உயிரினங்கள் வாழ்வதற்கான காரணங்களுள் காற்றும் காற்றின் வாழிடமாம் வானும் முக்கியமானவையாகும். நீலவானத்தின் சர்வதேச தூய காற்று தினம் அனுசரிக்கப்படும் நாளில் வானும் காற்றும் உயிரின வாழ்க்கையில் எவ்வாறு பிணைந்திருக்கின்றன, வானும் காற்றும் சீர்கெடுவதற்கான சூழல் எப்படி உருவாகிறது, நீடித்த நிலைத்த தூய்மையான வானத்தையும் வளிமண்டலத்தையும் சாத்தியமாக்குவதற்கான கூறுகள் என்னென்ன என்பவற்றை பற்றிய விழிப்புணர்வு மாந்தர் அனைவரும் எட்ட வேண்டியதாகும். உலகம் மூன்று பங்கு நீராலும் ஒரு பங்கு நிலத்தாலும் ஆனது என்று அறிவோம். லித்தோஸ்பியரான நிலமும் ஹைட்ரோஸ்பியரான நீரும் மட்டுமின்றி அட்மாஸ்பியர் ஆன காற்றும் இணைந்ததே உலகம். பூமி பந்தின் மேற்பகுதியில் வான்வெளியில் வளிமண்டலம் 5 அடுக்குகளாக அமைந்துள்ளது. பூமியைச் சூழ்ந்துள்ள வளிமண்டலம் முக்கியமாக நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகிய வாயுக்களின் கலவையினால் ஆனது. காற்றின் அடுக்குகள்தான் உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான சரியான வெப்பநிலையில் புவியை காக்கின்றன. காற்றின் கலவை, வெப்பநிலை, வளிமண்டல அழுத்தம் மற்றும் உயரம் ஆகியவற்றின் அடிப்படையில் காற்று மண்டலத்தை ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரேட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் மற்றும் எக்ஸோஸ்பியர் என 5 அடுக்குகளாக பிரிக்கலாம். காற்று மண்டலம் உயிரினங்கள் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜனை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் புவியின் வெப்பநிலையை சமநிலையில் வைத்திருக்கும் பணியையும் செய்கிறது. பூவின் மனத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகில் தரிப்பித்தவாறு போல் மேவிய சீவனில் மெல்ல நீல வாயுவும் கூடி அழும்தான் குறிகொண்ட போதே என்கிறார் திருமந்திரத்தின் கர்ப்பகிரிகையின் 5வது பாடலில் திருமூலர். பூவின் வாசத்தை காற்று உலகுக்கு அறிவிப்பது போல உயிரின் இயக்கத்தையும் காற்றுதான் உலகிற்கு அறிவிக்கிறது என காற்றின் இயக்கத்தையும் அவசியத்தையும் திருமூலர் உணர்த்துகிறார். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் காற்று உலகின் இயக்கத்திற்கு உத்தரவாதமாக இருக்கின்றது. அண்டத்திலும் பிண்டத்திலும் அச்சாணியாய் திகழும் காற்றின் அவசியத்தை உணர்ந்து நாம் காற்று மாசுபடாமல் காப்பதை நமது கடமையாக கொள்ள வேண்டும். நிலம், நீர், ஒளி, வேதியியல் தன்மை என உலகின் சமநிலையில் பங்கெடுக்கும் அனைத்திலும் மாசுபடுதல் என்னும் கடுமை நடந்தேறிக்கொண்டே இருக்கிறது. இருப்பினும் காற்று மாசுபடுதல் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரும் சவாலாக அமைந்திருக்கிறது. உலகளவில் பொது சுகாதாரத்திற்கு காற்று மாசுபாடு ஆகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது. காற்றின் மாசுபாடு ஒவ்வொரு ஆண்டும் 8 மில்லியனுக்கும் அதிகமான உயிர் இழப்புகளுக்கு காரணமாக அமைகின்றது. காற்று மாசுபாடும் பருவநிலை மாற்றமும் நெருங்கிய தொடர்பு கொண்டவை. சமையலுக்கும் வெப்பத்திற்கும் நெருப்பை பயன்படுத்தியதில் தொடங்கி 1000 ஆண்டுகளாக காற்று மாசுபாடு மனிதர்களுடன் தொடர்புடையதாக இருந்து வருகிறது. தொழில் புரட்சியினால் அதிகமான பரவலான நிலக்கரி பயன்பாடு கடுமையான நகர்ப்புற மாசுபாட்டை ஏற்படுத்தியதால் காற்று மாசுபாடு தீவிரமடைந்தது. மேலும் வளர்ந்து வரும் தொழில்மயமாக்கல் காற்று மாசுபாட்டினை அதிகரிக்க செய்கிறது. மனிதனால் வெளியிடப்படும் வேதிப்பொருட்களின் உமிழ்வுகள் அதிகரிப்பதால் வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் படலத்தில் ஏற்படும் பாதிப்புகள் வேகமெடுக்கின்றன. ஓசோன் படல பாதிப்பு உலக வெப்பமயமாதலை அதிகப்படுத்தி உயிரினங்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்துவதோடு பயிர்ச்சேதங்களை ஏற்படுத்தி உணவு உற்பத்தி திறனை குறைத்து உலகளாவிய உணவு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமைகிறது. மின்சாரம் உற்பத்தி செய்வதற்காக புதை வடிவ எரிபொருட்களை எரிப்பது, போக்குவரத்திற்காக வாகனங்களை பயன்படுத்துவதன் மூலம் வெளியேறும் புகை, கழிவுகளை எரிப்பதால் ஏற்படும் மாசு, விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படும் ரசாயன உரங்கள், எரிமலை வெடிப்புகள், சுரங்க தொழிற்சாலைகள் போன்றவை காற்று மாசுபடுதலின் மூலங்களாக அமைகின்றன. பாலைவன பிரதேசங்களில் காற்றினால் அடித்து செல்லப்படும் தூசியும் காற்று மாசுபட காரணமாக அமைகிறது. காற்று மாசுபடுவதற்கு இயற்கை காரணிகளை விடவும் மனித செயல்பாடுகளே பெருமளவில் காரணமாக இருக்கின்றது. அதிகரித்து வரும் வெப்பநிலை உலகம் முழுவதிலும் காட்டு தீ பரவும் சாத்தியங்களை அதிகப்படுத்தி மேலும் காற்றின் துகள் மாசுபாட்டின் அளவை உயர்த்த பாதை அமைக்கிறது. காற்று மாசுபாடு பெரும் உலகளாவிய சுகாதார நெருக்கடியாகும். உலகளவில் ஏற்படும் 9 மரணங்களில் 1 மரணத்திற்கு காரணமாக அமைகிறது காற்று மாசுபாடு. 2021 ஆய்வின்படி காற்றின் மாசு உலகளாவிய சராசரி மனித ஆயுள் காலத்தை 1 ஆண்டு 8 மாதங்கள் அளவிற்கு குறைய செய்துள்ளது. காற்று மாசுபடுதல் உலகளாவிய சிக்கல் என்றாலும் இந்திய திருநாடு நேரடியாக பெரும் பாதிப்புக்கு உண்டான வரலாறு உண்டு. 1984 டிசம்பர் 2 மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள யூனியன் கார்பைட் ஆலையிலிருந்து
மீத்தைல் ஐசோசை

என்னும் நச்சுவாயு சுமார் 27 முதல் 45 டன்கள் வரை காற்றில் கசிந்தது. கசிவு நடந்த இரவில் ஆயிரக்கணக்கான மக்கள் தூக்கத்திலேயே மூச்சு திணறி இறந்தனர். அடுத்தடுத்த மாதங்களில் ஏற்பட்ட உடல்நல பாதிப்புகளால் 15,000 மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக மதிப்பிடப்பட்டது. கண் எரிச்சல், பார்வை இழப்பு, மூச்சுக்குழல் பாதிப்பு போன்ற இன்னல்களுக்கு ஆளான மக்களின் எண்ணிக்கை 1,000. அதிக விழுக்காடு நச்சு கலந்த வாயு ஒரு நாளில் உயிர்களை பறித்தது. காற்றில் நச்சின் அளவு குவிந்து அமையாமல் பரவலாயிருக்கும் நிலையில் உயிரிழப்பு உடனடியாக அன்றி மெதுமெதுவாய் உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தி மரண வாயிலில் கொண்டு சேர்க்கின்றது. விரைந்தோ காலம் தாழ்த்தியோ காற்று மாசுபாடு உயிர் இழப்புக்கு வழிவகுத்தல் திண்ணம். உலக மக்கள் தொகையில் 99% பேர் உலக சுகாதார அமைப்பின் காற்றின் தரம் குறித்த வழிகாட்டுதலை பூர்த்தி செய்யாத பாதுகாப்பற்ற காற்றையே சுவாசிக்கின்றனர். காற்று மாசுபாடு உயர் இரத்த அழுத்தத்திற்கு அடுத்தபடியாக உயிரிழப்பு ஏற்படுவதற்கான 2வது ஆபத்து காரணியாக விளங்குகிறது. காற்று மாசுபடுதல் எவ்வாறு ஏற்படுகிறது? காற்று மாசுபடுதலால் ஏற்படும் உடல்நல, பொருளாதார, சுற்றுப்புறச்சூழல் சார்ந்த பாதிப்புகளை அறிவதன் மூலம் காற்று மாசுபடுதலை தடுத்தல் அல்லது குறைத்தல் எவ்வாறு என்பதனை நோக்கி உலகளாவிய சிந்தனைகள் வலுப்பெற துவங்கியுள்ளன. ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் UNEP, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம், கென்யாவின் நைரோபியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அமைப்பாகும். பல்வேறு முன்னெடுப்புகளை இந்த அமைப்பு செய்து வருகிறது. UNEP-யின் முன்னெடுப்புகளில் ஒன்றுதான் நீல வானத்திற்கான சர்வதேச காற்று தினம். இந்த தினத்தை அனுசரிப்பதன் மூலம் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உலகளாவிய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை நல் மாற்றங்களுக்கான நடவடிக்கைகளை உறுதிப்படுத்தவும் ஐக்கிய நாடுகள் அவை தன் பங்கினை ஆற்றுகிறது. ஐக்கிய நாடுகள் அவையின் நீல வானத்திற்கான சர்வதேச தூய காற்று தினம் அனுசரிப்பதற்கான நோக்கங்கள் மிகவும் தீர்க்கமானவை. தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய செயல் திட்டங்களை உள்ளடக்கியவை. தனிநபர், சமூகம், பெருநிறுவனங்கள் மற்றும் அரசு என அனைத்து மட்டங்களிலும் தூய்மையான காற்று, உடல்நலம், உற்பத்தி திறன், பொருளாதார உயர்வு மற்றும் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பிற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், காற்றின் தரத்திற்கும் காலநிலை மாற்றம் மற்றும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய உலகளாவிய நீடித்த மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகள் போன்ற சுற்றுச்சூழல் சவால்களுக்கும் இடையிலான நெருங்கிய தொடர்புகளை உணர்த்துதல், செயல்படுத்தும்படியான அறிவுசார் நடவடிக்கைகள், புதுமையான முன்னெடுப்புகள் மற்றும் பலன் தந்த திட்டங்களின் வெற்றியை பகிர்வதன் மூலம் காற்றின் தரத்தை மேம்படுத்தும் தீர்வுகளை ஊக்கப்படுத்துதல், திறம்பட்ட காற்று தர மேலாண்மைக்கான ஒருங்கிணைந்த சர்வதேச, தேசிய மற்றும் பிராந்திய அணுகுமுறைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் காற்றின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் பணியாற்றும் பல்வேறு தரப்பினரை ஒன்றிணைத்து ஒரு உத்தி சார்ந்த கூட்டணியை உருவாக்குதல் போன்ற நோக்கங்களோடு ஐக்கிய நாடுகள் அவை இயங்கி வருகின்றது. உலகின் பல்வேறு அமைப்புகளோடு இணைந்து செயல்படும் நோக்கில் UNEP, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் என்ற ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டத்தை ஐக்கிய நாடுகள் அவை அமைத்தது. சுற்றுச்சூழல் திட்டத்தினை செயல்படுத்தும் முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்னதாக காலநிலை மற்றும் தூய காற்றுக்கான கூட்டமைப்பு த கிளைமேட் அண்ட் கிளீன் ஏர் கொலியேஷன் உடன் இணைந்து நீல வானத்திற்கான சர்வதேச தூய காற்று தினம் அனுசரிக்க பரிந்துரை செய்தது. ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டத்தின் ஒரு பகுதியாக உலக சுகாதார நிறுவனம் பிரீத் லைஃப் என்னும் அமைப்பினருடன் இணைந்து செயலாற்றி வருகிறது. பிரீத் லைஃப் அமைப்பானது அனைவருக்கும் தூய்மையான காற்று, கிளீன் ஏர் ஃபார் ஆல் என்ற நோக்கில் உலகளாவிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரும் அமைப்பாகும். ஐக்கிய நாடுகள் அமைப்பானது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 7 கிளீன் ஏர் டே, தூய காற்று தினம் என்ற ஹேஷ்டேக்கை சமூக வலைதளங்களில் பரவலாக்கி உலகளாவிய விழிப்புணர்வை அதிகப்படுத்த முனைந்து வருகிறது. காற்று மாசுபாட்டின் பல பாதிப்புகள் கண்ணுக்கு புலப்படாதவை. இதனால் காற்று மாசுபாட்டின் உண்மையான அளவை புரிந்து கொள்வதும் அளவிடுவதும் மிகுந்த சவாலானதாகிறது. காற்று மாசுபடுதலை குறைப்பதன் மூலம் உலகளாவிய ஆரோக்கியம் மேம்படும், உயிர்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்படும், புதிய மற்றும் சிறந்த பொருளாதார உயரங்களுக்கு திட்டமிட இயலும், ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் மக்களின் வாழ்நாளின் அளவை நீட்டிக்கச் செய்யும், உடல் மற்றும் மனநலமிக்க மகிழ்வான வாழ்க்கை வாழ்வதற்கான சாத்தியங்கள் ஏற்படும். ஐக்கிய நாடுகள் அவை மாசுபாடற்ற கிரகத்தை நோக்கி செல்லுதல் என்ற வகையில் காற்றின் தூய்மையை காக்க அனைத்து நிலைகளிலும் முயன்று வருகிறது. சட்டங்களும் திட்டங்களும் பின்பற்றப்படும் பொழுதே உயிர் பெறுகின்றன, தக்க பலன்களை தருகின்றன. திட்டங்களின் செயல்பாடுகள் மைக்ரோ லெவல் என்பதாக தனி மனிதர்களால் தன்னார்வமாக நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது முழுமையான பலனை தரும். தனி மனிதர்களாக நாம் காற்றினை மாசுபடுத்தும் செயல்களை ஊக்குவிக்காமல் இருத்தல் வேண்டும்.
காற்றில் மாசினை

0: வழக்கும் போக்குவரத்து சாதனங்களை பயன்படுத்துதலை குறைத்தல், வேளாண் துறையில் ரசாயன உரங்களை குறைத்தல், காற்று மாசுபடுதலை அதிகப்படுத்தும் நச்சு புகை தரும் தொழிற்சாலைகளை மட்டுப்படுத்துதல், அதிகமான மரங்களை நடுவதன் மூலம் காற்றின் தூய்மையை நிலைநிறுத்துதல், கழிவு மேலாண்மையில் கவனம் செலுத்தி முறையான கழிவு நீக்க முறையினை கையாண்டு காற்றில் நச்சுக்கள் கலப்பதை கட்டுப்படுத்துதல், எரிபொருள் பயன்பாட்டினை குறைத்து காற்றில் கார்பன் கழிவுகள் மிகுவதை தடுத்து உலகம் வெப்பமயமாதலை குறைக்கும் செயலில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளல் வேண்டும். தனி மனிதர்களால் முன்னெடுக்கப்படும் எந்த ஒரு திட்டமும் சமூகத்தினாலும் அரசினாலும் செயல்படுத்தப்படும் திட்டங்களை செழுமைப்படுத்தும். தனி மரம் தோப்பாகாது. தனியான மரங்களின்றி தோப்புகளும் சாத்தியப்படாது. ஊர்கூடி தேரிழுத்தல் போல, சிறுதுளி பெருவெள்ளம் போல, சின்ன சின்ன மனித முயற்சிகள் பெரும் பலனை அளிக்கும். சமூகமும் அரசும் உலகளாவிய அமைப்புகளும் இணையும் போது நமது எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்யும் அளவுக்கு விளைவுகள் அற்புதமாய் அமையும். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே என்பது திருமூலரின் திருமந்திர வரிகள். தக்க இடைவெளிகளில் காற்றை இழுத்து நிறுத்தி வெளியிட பயின்றவர்களுக்கு தேகம் ஒளிபெறும், நிதானம் பலம் பெறும், மன அமைதி மேம்படும், வாழ்வின் வளம் கூடும், எமனையும் விளக்கும் சாத்தியம் கிட்டும். நம் தேகத்தில் பயணிக்கும் காற்றுக்கு இம்மதிப்பேனில் அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் பொழுது என்கிற திருமந்திர வாக்கிற்கிணங்க தேகமும் சர்வதேசமும் ஒன்றன கொண்டு காற்றினை மாசறக் காத்து மதிப்புற செய்யும் நிலையில் உலகம் உய்வுறும், ஆரோக்கியமும் பொருளாதாரமும் மேம்படும். மாசு நீக்கிய காற்றினால் மனித மனங்களில் கொந்தளிப்பு அகன்று தென்றல் ஆட்கொள்ளும். அமைதியான மனங்களில் அன்பு மேலோங்கி உலக குடிமகன் என்ற உணர்வு தளிர்க்கும். உலகம் முழுமையும் விரவியிருக்கும் நீல வானத்திற்கான சர்வதேச தூய காற்று தினத்தில் காற்றினையும் நம் கருத்தினையும் சுத்திகரிப்போம் என உறுதியேற்போமாக.
1: அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை நீலவானம் சர்வதேச நீலவானத்திற்கான தூய காற்று தினத்தை ஒட்டி சிறப்புரை வழங்கினார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள்.

நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்கலாம் மதுரை தென்றல். எழுந்து விடு, கனவு காண்பவர்கள் தூங்குவதில்லை, தூங்குபவர்கள் கனவு காண்பதில்லை. நிகழ்ச்சியில் வளமறை இருக்கும் அடுத்த பாடல் முத்து திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கேட்கலாம்.

எதிராளி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி.

கலையால் இணைந்திருக்கிறோம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். பொறுத்திருந்தா உனக்கான நாள் வரும். அந்த நாள் மட்டுமல்ல, உலகத்தையே பார்க்க வைக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா குரலில் கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: பேப்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே சாவி இருந்தா?
1: ஒரு சாவி இருக்கு, CKYC ஐடி.
0: CKYC அப்படினா
1: பேங்க் உங்கள் KYC ரெக்கார்ட்ஸ் CKYC ரெஜிஸ்டரில அப்லோட் செய்யறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு தனித்துவமான 14 இலக்க CKYC ஐடி கிடைக்கும். இதை எல்லா வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்தில் KYC அப்டேட் செய்தால் எல்லா இடத்திலும் அப்டேட் ஆகும்.
2: ஆஹா, RBI சொல்கிறது
1: KYC உங்கள் பாதுகாப்பான வங்கி சேவைக்கான முதல் படி.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
7: தொடர்வது செய்திகள்.
8: Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Prime Minister Narendra Modi says India-France strategic partnership is special because it rests upon strong foundation of long-standing cultural and political connections. Delhi Chief Minister Rekha Gupta orders magisterial inquiry into Satyaniketan building collapse incident. FIR lodged against building owner. ISRO says space sector reforms are aimed at creating larger, stronger and globally competitive Indian space ecosystem, and it should be seen as ecosystem expansion and capability multiplication rather than privatization. Union Home Minister Amit Shah to chair 20th meeting of the Western Zonal Council at Panaji in Goa today. OPEC plus countries decide to keep oil production target for October unchanged. And in football, India qualify for AFC Under-20 Asian Cup after 20 years following 3-0 victory over Bangladesh in Tashkent. Prime Minister Narendra Modi has said that over the past several years, the relationship between India and France has reached new heights. He said together with President Macron, both countries are building a special global strategic partnership. Speaking during inauguration of the Swami Narayan Hindu Mandir in Paris through video conferencing, Mr. Modi said from technology, AI and defense to space and climate action, both nations are moving forward together with new momentum and renewed energy. He said both sides are also celebrating this year as the India-France Year of Innovation. The Prime Minister said the India-France strategic partnership is special because it rests upon the strong foundation of the long-standing cultural and political connections.
9: बीते वर्षों में भारत और फ्रांस के संबंध नई ऊंचाइयों तक पहुंचे हैं. मेरे मित्र प्रेसिडेंट मैक्रों के साथ मिलकर दोनों देश एक स्पेशल ग्लोबल स्ट्रेटेजिक पार्टनरशिप बना रहे. टेक्नोलॉजी, AI और डिफेंस से लेकर स्पेस और क्लाइमेट एक्शन तक हम एक नई गति और नई ऊर्जा के साथ मिलकर के आगे बढ़ रहे हैं. हम 2026 को इंडिया फ्रांस ईयर ऑफ इनोवेशन के रूप में भी सेलिब्रेट कर रहे हैं.
8: He said history bears witness to the sacrifices of the Indian soldiers in France, a history that continues to live in the collective memory and hearts. Mr. Modi said those interested in languages also know the important role French scholars have played in promoting and popularizing Sanskrit. He added that now, through the magnificent BAPS Swami Narayanan Temple, a new chapter has been added to the India-France deep cultural relationship.
9: BAPS के माध्यम से जब अलग अलग देशों में मंदिरों की प्राण प्रतिष्ठा होती है तो वहाँ भारत के प्राचीन विचार और मानवीय मूल्य भी साथ साथ ही जाते हैं। और भारत का विचार कहता है समानम मनः सह चित्तमेषां, अर्थात हमारे मन समान हो, हमारे

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல காற்றலையில் வலம் வர இருக்கிறது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் இன்னிசையான தென்றல், உயிரிலே கலந்து இதயத்தை வருடும் இன்னிசையான பாடல்களை காற்றலையில் ஒலிக்கை காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கும் பாடல் அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

இசையால் இணைந்திருக்கிறோம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கும் அடுத்த பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து வித்யா சாகர் இசையில ஹரிணி ஸ்ரீகாந்த் குரல்ல கேட்கலாம்.

0: சிகரெட் ஓகே வெக்கம்
1: மீசை

இசையால் இணைந்திருக்கிறோம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா தெரி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 8:50. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா வளம் வர இருக்கிறது இருவர் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில. காற்றலைகள்ல கேட்கலாம், பாடலை கேட்டே இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

நேரம் 8:56. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில இன்னிசையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில நிறைவு பாடலா சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுரை தென்றல். தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: காலை நிறைவடைகிறது.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். விவிஎஸ் முராரி அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். சுகுணமுலே என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சக்கரவாகம், ரூபக தாளம்.

அடுத்த நீ கேள தயராது, ராமசாமி சிவன் பாடல், சரசாங்கி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் 9:15. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விவிஎஸ் முராரி அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து சாட்டிலேனி குருகுக, பூர்வி கல்யாணி ராகம், மிஸ்ரு சாப்பு தாளம், தஞ்சை பொன்னையா பிள்ளை கீர்த்தனை.

இதுவரை அரங்கிசையில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி எஸ் முராரி அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல இனி கேட்கலாம் மதுர தென்றல். மணிக்கவும் இனி கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல். திரையிசை பாடல்களோடு எனக்கு பிடித்த பாடல் வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியில் முதன் பாடலாக தேவி திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில பென்னி தயாள் குரல்ல கேட்கலாம்.

நேரம் 10:05. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். உன்னோடு வாழ விரும்பவில்லை நான், ஆனால் உனக்காக மட்டுமே வாழ நினைக்கிறேன். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா 10 என்றதுக்குள்ள திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில சத்யபிரகாஷ் குரல்ல கேட்கலாம்.

இசையால் இணைந்திருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில. திரும்ப பெற முடியாதவை உடலை விட்ட உயிர், பேசிவிட்ட வார்த்தை, கடந்து விட்ட நாட்கள், இழந்து விட்ட இளமை, கொடுத்து விட்ட வாக்கு. நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கும் அடுத்த பாடல் தடம் திரைப்படத்திலிருந்து, அருண்ராஜ் இசையில், பத்மலதா சித் ஸ்ரீராம் குரலில், காற்றலைகளில் கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

நேரம் 10:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். சிக்கல்கள் என்பவை ஓடும் ரயிலிலிருந்து பார்க்கும் மரங்களை போன்றவை. அருகில் போனால் அவை பெரிதாக தெரியும், அவற்றை கடந்து சென்றால் அவை சிறிதாகிவிடும். இதுதான் வாழ்க்கை. நிகழ்ச்சியில அடுத்த பாடலா பேச்சுலர் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

இசை பாடல்களோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக டேவிட் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 10:25. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் திரையிசை பாடல்களை கொண்ட எனக்கு பிடித்த பாடல். கடந்து செல். நடந்து முடிந்தது ஒரு சின்ன அத்தியாயம்தான், வெறும் பக்கத்தை மட்டும் திருப்பு, புத்தகத்தை மூடாதே. வளமர இருக்கும் அடுத்த பாடல் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து, ஏ.ஆர். ரஹ்மான் இசையில், கேட்கலாம்.

இசையால் இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில அன்பு எங்கே அதிகம் இருக்கின்றதோ அங்கே சண்டைகள் அதிகம், சமாதானமும் அதிகம். இதனை தெரிந்து கொண்டால் வாழ்வில் பிரிவு இருக்காது. நிகழ்ச்சியில வளம்பர இருக்கும் அடுத்த பாடல் வலிமை திரைப்படத்திலிருந்து, யுவன் சங்கர் ராஜா இசையில, யுவன் சங்கர் ராஜா குரல்ல கேட்கலாம்.

0: என்னன்னே, மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணலை.
1: அதுக்கு என்னமா பண்ணுறது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்பால வீச போகுது. ஒன்று நிற்காம மழை பெய்யும், இல்லை வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்ணுறது?
0: இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழையை பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ணை நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரம் 10:37. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தர்மதுரை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

இசையால் இணைந்திருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில. என்னை குளிர வைக்கும் காற்றை விட நான் மிகவும் நேசிக்கிறேன், ஏன் தெரியுமா? உன் மூச்சு காற்று அதில் கலந்திருக்குமே என்று. நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கும் அடுத்த பாடல் ஐரா திரைப்படத்திலிருந்து கே எஸ் சுந்தரமூர்த்தி இசையில சித் ஸ்ரீராம் குரல்ல கேட்கலாம் காற்றலைகள்ல. பாடலை கேட்டே இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். உன் நினைவுகளில் தோன்றும் பிறையாக வேண்டும், உன் விழிகள் தேடும் உரை பணியாக, நீ காண ஆளையின் எல்லையை கடந்து சென்று மீண்டும் ஒரு யுத்தத்தின் பிறப்பை தீண்டினாள் அவள். நிகழ்ச்சியில வளம் வர இருக்கும் அடுத்த பாடல் பைரவா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் காற்றலைகள்ல. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

நாட்டாம நடத்து உள்ளூரில் புயல் போல் வந்தாயே புலியே புலியே.

0: koitetaan sumaa mukana. Aina aviin ja brändä. Tiedetty, putin silti muuden päällä. Paikan taktiluuden päällä ja vaan.
1: நேரம் 10:50. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். அன்னையாக அகிலம் படைப்பால், தோழியாக துயர்கள் துடைப்பால், உடன் பிறந்து இடர்கள் உடைப்பால், மகளாக மகிழ்ச்சியில் அடைப்பால், தாரமாக தாங்கிட கிடப்பால். நிகழ்ச்சியில் வலம்பெற இருக்கும் அடுத்த பாடல் 36 வயதினிலே திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் கேட்கலாம்.

உடைப்பாள், மகளாக மகிழ்ச்சியில் அடைப்பாள், தாரமாக தாங்கிட கிடப்பாள். நிகழ்ச்சியில் வளம்பர இருக்கும் அடுத்த பாடல் 36 வயது நிலை திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் வளம் வர இருக்கும் அடுத்த பாடல் கோட் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் காற்றலைகளில். பாடல் இதுதான் நிறைவு பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வந்த பாடல் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்த பாடியே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.

give a damn.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல திரையிசை பாடல்களோடு மதுரத்தென்றல் வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியில முதல் பாடலா சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத் இசையில சித்தார்த் குரல்ல கேட்கலாம் காற்றலைகள்ல.

0: நேரம் 11 மணி 4 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா எங்கேயும் எப்போதும் திரைப்படத்தில இருந்து கேட்கலாம்.
1: Soda, fine, Kanadasan, MSB, SPB, Palavavan,

0: இசையால் இணைந்திருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். திருமணம். திருமணம் என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, மணமக்களின் இரு மனதையும் ஒரு மனதாக்கும் இனிமையான நாள். உனக்காக இனி நான் இருக்கிறேன் என்று இரு உள்ளங்களும் உரையாடும் உன்னதமான நாள். கரம் பற்றியவளை காலம் முழுவதும் கண்ணுக்குள் காப்பேன் என்று கைகோர்த்து வளம் வரும் பொன்னான நாள். இருயிரை ஓருயிராய் இணைக்கும் அழகான இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் முதல் நாள். அப்படிப்பட்ட முதல் நாளில் வர திருமணம் ரொம்பவே அழகானது. நிகழ்ச்சியில் வளம் வர இருக்கும் அடுத்த பாடல் சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து. ஏஆர் ரஹ்மான் இசையில் கேட்கலாம் காற்றலைகளில். பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு, பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு, எட்டூர் எட்டும்படி தட்டுங்கடா மத்தாளத்த

நேரம் 11:20. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல திரையசை பாடல்களுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரை தென்றல். எல்லோரிடமும் சிரித்து பழகும் எனக்கு உன்னிடம் மட்டும் நான் அழத் தோன்றுகிறது. உரிமையோடு நான் கேட்கும் ஒரே வரம் காலங்கள்.

மாறினாலும் உன் கைப்பிடித்த பிடி மட்டும் மாறவே கூடாது என்பதுதான். நிகழ்ச்சியில் வளம்பர இருக்கும் அடுத்த பாடல் சத்யா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் காற்றலைகளில். பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

இன்னிசையான கானங்களை மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். என்னவெல்லாமோ எழுத நினைத்து இறுதியில் என்னவள் என்று மட்டுமே எழுதி முடித்திருப்பேன். என் கவிதையையும் முடித்துவிடும் அத்தோடு. நிகழ்ச்சியில் வளம் வர இருக்கும் அடுத்த பாடல் உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் குரலில் கேட்கலாம்.

தென்றல் இணைந்திருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். எப்போதாவது வருகிறது உன் அழைப்புகள், எப்போதுமே நிறைத்திருக்கிறது ஒரு தனிமை. என்றாவது உனதருகே நான் இருக்க அப்படியே இல்வாழ்க்கை முடிந்திடாதோ. நிகழ்ச்சியில் வளமுறை இருக்கும் அடுத்த பாடல் 96 திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

வரிசையான பாடல்களை கொண்டு மதுரத்தென்றல் ஒளிபரத்து ஒழித்து கொண்டிருக்கிறது. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் இன்னிசையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேசித்தேன் என்று தானே உனக்கு தெரியும், ஆனால் உன்னை எவ்வளவு நேசித்தேன் என்று எனக்கு மட்டும்தானே தெரியும். நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கும் அடுத்த பாடல் உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். காற்றலைகள்ல பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

11:42 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்கலாம் மதுரத்தென்றல். தூரத்தில் நீ நின்றாலும் தூவானம் என் கண்ணில், பிரிவு தந்த வழி குறைய மீண்டும் நாம் சந்திப்போமா. நிகழ்ச்சியில வளம் வர இருக்கும் அடுத்த பாடல் எனக்கு 20 உனக்கு 18 திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

இசை பாடல்களோடு மதுரத்தென்றல் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் வளம்பர இருக்கும் அடுத்த பாடல் தாண்டவம் திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ் இசையில் சைந்தவி மற்றும் சத்யபிரகாஷ் குரலில் காற்றலைகளில் கேட்கலாம். ஒரு அழகான பாடல். பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுர தென்றல். தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 12:10 இசைமேடை, ஜி ஸ்ரீகாந்த் அவர்கள் பாட்டு. 12:40 தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை, 1 மணிக்கு விளம்பரங்கள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 என்னுயிர் தோழி தொழில் முனைவோர் கே புவனேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம், சென்னை அஞ்சல். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல். மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுர தென்றல். 2:40 ஹிந்தி மொழி பாடல். ஆசிரியர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள், மாணவர் பிரியம் பிரதீக்ஷா ஜா அவர்கள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சலாக. 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மாலை ஒளிபரப்பில் குரல மதத்தை தொடர்ந்து 5:30 மதுர தென்றல். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.

ஆறு பத்துக்கு ஒரு பட பாடல்கள் திருநெல்வேலி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக, 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் முருகேசன் அவர்கள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் கரும்பு சாகுபடி குறித்து மதுரை கிடாரிப்பட்டி விவசாயி ஏ கரந்தமலை அவர்களுடன் நேர்முகம், நேர்முகத்தின் 2 பகுதியை கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரத்தென்றல், 8:30 அச்சாணி, பூ அலங்கார தொழில் செய்து வரும் தங்கப்பாண்டி அவர்களுடன் நேர்முகம். முதல் பகுதி உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:30 விநாயகர் 4 மாலை இசைப்பேருரை நிகழ்த்துபவர் பாரதி திருமகன் அவர்கள், ஆர் சுவாதி அவர்கள் வயலின், புவனார் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:30 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: இதுவரை ஜி ஸ்ரீகாந்த் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: தொடர்வது செய்திகள்.
2: வீண இசை கேட்டீர்கள். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அனைத்து 5 மாடி கட்டிடங்களுக்கும் சீல் வைக்க தில்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினி குமார் மிஸ்ரா இன்று பதவியேற்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். Sukhoi-30 ரக போர் விமானங்களில் நவீன ஏவுகணைகளை இணைப்பது குறித்து ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தென்மண்டல அணிக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் கிழக்கு மண்டல அணி வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அனைத்து 5 மாடி கட்டிடங்களுக்கும் சீல் வைக்க தில்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லி சத்ய நிகேதனில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதை அடுத்து இது தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தில்லி அரசு தெரிவித்துள்ளது. முன்னதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் ஆகியோர் சத்ய நிகேதன் பகுதியில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளான பகுதியை இன்று பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, 80% இடிபாடுகள் அகற்றப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், 6 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்களிடம் அரசு தொடர்பு

0: மேற்கொண்டு இருப்பதாக அவர் கூறினார். இது தொடர்பாக கட்டிட உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங், தேசிய பேரிடர் மீட்புப் படை மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறினார். இதில் தொடர்புடைய அலுவலர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினி குமார் மிஸ்ரா இன்று பதவியேற்றார். சண்டிகர் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பஞ்சாப் ஆளுநர் திரு குலாப்சந்த் கட்டாரியா அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். கடந்த ஜூன் மாதத்திலிருந்து பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினி குமார் மிஸ்ரா பதவி வகித்திருந்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் குறித்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் குற்றங்களை தடுப்பதுடன் குற்றவாளிகள் மீது வழக்குகளை உடனடியாக பதிவு செய்வதாக அவர் கூறினார். குற்றங்கள் நடைபெறும் இடங்களில் குற்றவாளிகள் குறித்த துல்லியமான விவரங்களை சேகரித்து அதற்கான பட்டியல் தயாரிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் கூறினார். அரசு அலுவலகங்களில் பணிபுரிவோர் நேர்மையுடன் நடந்து கொள்ளும் வகையில் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதே தமது அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். சிங்கப்பெண் அதிரடிப்படையின் மூலம் பெண்கள் மீதான வன்முறை சம்பவங்களில் துரிதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர், தேசிய மனித உரிமை ஆணையம் விதித்துள்ள நெறிமுறைகளின் அடிப்படையிலேயே குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். குற்றவாளிகள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதில் அரசு தவறவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். கருத்துரிமை சுதந்திரம் என்ற பெயரில் பெண்கள் மீதான தரக்குறைவான விமர்சனங்களில் ஈடுபட வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்த முதலமைச்சர், தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீதான அவதூறு பேசினால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று உறுதியளித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தை ஆட்சி செய்த அரசின் மீதான முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் தம்மிடம் இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். பின்னர் முதலமைச்சர் சில குற்ற வழக்கின் விவரங்களையும் எடுத்துரைத்தார். திமுக உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினர். எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். பதிலுரைக்கு பின்னர் வாய்ப்பு வழங்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அப்போது கூறினார். எனினும் திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷமிட்டனர். முதலமைச்சரின் உரையின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைதியாக கேட்பதற்கு பதிலாக தொடர்ந்து குரல் எழுப்பியதால் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறினார். இதனை எதிர்த்த திமுகவினர் பேரவைத் தலைவரின் இருக்கைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் தரையில் அமர்ந்து கோஷம் எழுப்பினர். எனினும் முதலமைச்சர் திரு விஜய் எதிர்க்கட்சியினருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறியதன் அடிப்படையில் திமுகவினர் அவர்களது இருக்கைக்கு சென்றனர். தொடர்ந்து பேசிய அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அதற்கு முன்னதாக தாம் சில கருத்துக்களை கூற வேண்டும் என்று முற்பட்டனர். அப்போது திமுகவை சேர்ந்த சிலர் தொடர்ந்து குரல் எழுப்பியதால் வாய்ப்பு மீண்டும் மறுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திமுகவினர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுகோய் 30 ரக போர் விமானங்களின் நவீன ஏவுகணைகளை இணைப்பது குறித்து ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. ரஷ்யா தொழில்நுட்பத்துடன் கூடிய RVV-BD ஏவுகணை 300 கிலோமீட்டர் தூர இலக்கை தாக்கும் திறன் கொண்டவை என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பிரிக்ஸ் கூட்டத்தில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இந்தியா வருவதற்கு முன்பாகவே இதற்காக ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. பாதுகாப்பு அமைச்சகம் இதுகுறித்து இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. இந்திய விமானப்படையின் ஏவுகணை திறனை மேம்படுத்த பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து மீட்டியோர் ஏவுகணைகளை வாங்க இந்திய விமானப்படை முடிவு செய்துள்ளது. தமிழகத்தின் கடலூர் மாவட்டத்தில் மத்திய

0: அரசின் மை பாரத் திட்டம் மூலம் பல்வேறு போட்டிகளில் இளைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட இளையோர் நலன் அலுவலர் திரு மதியழகன் கேட்டுக் கொண்டுள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்று எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மேரா யுவ பாரத் சார்பில் நடைபெறும் பல்வேறு போட்டிகளில் தேசிய அளவில் பங்கேற்க கடலூர் மாவட்ட இளைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் 2027 என்ற நிகழ்வின் மூலம் நாட்டின் இளைஞர்களின் திறமை, தலைமைத்துவம், புதுமை சிந்தனை மற்றும் சமூக பொறுப்புணர்வை மேம்படுத்தி வளர்ந்த இந்தியா 2047 என்ற இலக்கை அடைவதில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் கடல்சார் வளங்களை உள்ளடக்கிய நீல பொருளாதாரம், மனித மூலதனம் மற்றும் உலகளவிய போட்டிகள் என்ற பிராந்திய கருப்பொருளின் அடிப்படையில் இந்த போட்டிகள் நடத்தப்படுகின்றன. புதுமை, தொழில் முனைவோரின் திறன் மற்றும் இளைஞர் நாடாளுமன்றம் ஆகியவற்றுக்கு இப்போட்டிகள் சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது.
0: இந்தியா பங்களாதேஷ் இடையே கலாச்சார உறவுகள் மேம்படுத்தப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி தெரிவித்துள்ளார். டாக்காவில் பங்களாதேஷ் கலாச்சார விவகாரத்துறை அமைச்சர் திரு நிதின் ராய் சௌத்ரியுடன் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். இரு நாட்டு மக்களிடையே கலாச்சார பரிமாற்றம் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. அம்ரிட்ஸர் விமான நிலையத்தில் ட்ரோன்கள் பறந்ததை அடுத்து விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு விமான நிலைய பகுதியில் ட்ரோன்கள் கண்டறியப்பட்டதை அடுத்து 7 விமானங்கள் பிற விமான நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அம்ரிட்ஸர் விமான நிலைய இயக்குநர் திரு அனிருத் குமார் சர்மா தெரிவித்துள்ளார். அம்ரிட்ஸரில் தரையிறங்க வேண்டிய 2 விமானங்கள் சண்டிகர் விமான நிலையத்திற்கும் 5 விமானங்கள் தில்லி விமான நிலையத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் மகாகாலேஸ்வர் திருக்கோவில் விழா இன்று நடைபெறுகிறது. கோவில் ஊர்வலத்தில் மகாகாலேஸ்வர் 7 உருவங்களில் காட்சியளிக்க உள்ளார். மாலை 4 மணிக்கு தொடங்க இருக்கும் ஊர்வலம் மகாகால் காட்டி, குடாரி, ராமானுஷ் கோட் வழியாக ராம் படித்துறையில் சென்றடைய உள்ளது. ராம் படித்துறை அருகே ஷிப்ரா ஆற்றில் சந்திரமௌலீஸ்வர் மண் மகேஷ் சிலைகளுக்கு புனித நீராடல் அபிஷேகம் செய்யப்பட உள்ளது. அமெரிக்காவின் மியான்மி சர்வதேச விமான நிலையத்தில் சரக்கு விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். பியோட்டிகோர்க்வின் சான் ஜுவான் விமான நிலையத்தில் இருந்து மியாமி வந்த ஆம்சன் பிரைம் சரக்கு விமானம் தரையிறங்கும் போது இது விபத்துக்குள்ளானது. படுகாயமடைந்த 3 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தின் 2 நாளான இன்று தென்மண்டல அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் கிழக்கு மண்டல அணி உணவு இடைவேளையின் போது 5 விக்கெட் இழப்பிற்கு 491 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கிழக்கு மண்டல அணித் தலைவர் இஷான் கிஷன் அபாரமாக ஆடி 171 ரன்னுடன் களத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அனைத்து 5 மாடி கட்டடங்களுக்கும் சீல் வைக்க தில்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினி குமார் மிஸ்ரா இன்று பதவியேற்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சுகோய் 30 ரக போர் விமானங்களில் நவீன ஏவுகணைகளை இணைப்பது குறித்து ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தென்மண்டல அணிக்கு எதிரான இறுதியாட்டத்தில் கிழக்கு மண்டல அணி வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:50 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை எதுவும் இல்லை. இனி அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. சென்னை பகுதிகளில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.3 மீட்டராக அலைகள் வேகம் இருக்கக்கூடும். திருவள்ளூர் பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகள் கரையை தொடும் வேகம் 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் பகுதியில் ஆலம்பாறை முதல் சின்ன நீலாங்கரை வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.3 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கக்கூடும். கடலூர் பகுதியில் கிள்ளை முதல் மூர்த்தி புதுக்குப்பம் வரை 1.1 முதல் 1.2 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கக்கூடும். நாகப்பட்டினம் வடக்கு பகுதியில் சின்னோர்பேட்டை முதல் பழையார் வரை அலைகளின் கரையை தொடும் வேகம் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். விழுப்புரம் மாவட்டம் கடலோர பகுதிகளில் வைத்திக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன்குப்பம் வரை வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக அலைகள் வேகம் இருக்கக்கூடும்.

வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி மெல்லிசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் பிரகாஷ் அமிர்தா பாடியுள்ள பாடல்

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: ஒவ்வொரு பேங்க்குக்கும் தனித்தனியா கேவைசி பேப்பர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே சாவி இருந்தா?
3: ஒரு சாவி இருக்கு, CKYC ஐடி.
2: CKYC அப்படினா
3: பேங்க் உங்கள் KYC ரெக்கார்ட்ஸ் CKYC ரெஜிஸ்டரில அப்லோட் செய்யறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு தனித்துவமான 14 இலக்க CKYC ஐடி கிடைக்கும். இதை எல்லா வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்தில் KYC அப்டேட் செய்தால் எல்லா இடத்திலும் அப்டேட் ஆகும்.
4: RBI சொல்கிறது
3: KYC உங்கள் பாதுகாப்பான வங்கி சேவைக்கான முதல் படி.

0: करके ध्वस्त किया जाएगा।
1: Manjinder Singh Sirsa said the National Disaster Response Force team is continuously engaged in the operation. Mr. Singh said the Chief Minister has directed the Commissioner and the Chief Secretary to immediately suspend all officials responsible for this matter and to take strict action. External Affairs Minister Dr. S. Jaishankar met Deputy Prime Minister and Minister of Foreign Affairs of Luxembourg, Xavier Bettel, in the national capital today. In a social media post, Ministry of External Affairs spokesperson Randhir Jaiswal said the visit provides an opportunity to further strengthen the multifaceted relations between India and Luxembourg. Mr. Bettel arrived in New Delhi for an official visit earlier today. The Indian Space Research Organization ISRO has issued a clarification on reports circulating in the media regarding speculations and misinformation that there is an attempt to privatize ISRO or reduce its role. In a social media post, ISRO said it will neither be privatized nor will its importance be diminished. It added that participation of the private sector in space is aimed at enabling ISRO to focus even more strongly on the next generation of India's space program while industry scales up mature technologies and capabilities. The United States, South Korea and Japan today began a five-day joint military exercise, Freedom Edge, in international waters east and south of South Korea's Jeju Island. The exercise is proceeding on schedule even as key Seoul, Washington drills were recently scaled back upon U.S. President Donald Trump's order. South Korea's Joint Chiefs of Staff said the annual defensive exercise will focus on strengthening the three countries' operational and joint response capabilities across maritime, air, and cyber domains. The drills are aimed at countering North Korean nuclear and missile threats and maintaining regional stability. The fourth edition of Freedom Edge is being held as scheduled despite the recent scaling back of the U.S.-South Korea Ulchi Freedom Shield exercise following an order from U.S. President Donald Trump. Benchmark domestic equity indices were trading in negative zone during the afternoon session today. The Sensex declined 485 points to 76,030, while the Nifty fell 145 points to 23,753 when reports last came in. And with that, we end this news bulletin.
2: நேரம் 1:10.
3: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி,
2: இன்றைய நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் கே புவனேஸ்வரி அவர்களின் நேர்காணலை கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி.
4: உலகமெங்கும் மிகவும் வேகமாக பேசப்பட்டு வரும் ஒரு தொழில்நுட்பம்னு பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதாவது ஏஐ. மனிதனின் சிந்தனை திறனை இயந்திரங்களுக்கு வழங்கும் இந்த தொழில்நுட்பத்தை பற்றி, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் அது எப்படி மாற்றி அமைக்குதுன்றதை பற்றி, அதோட நன்மைகளையும் சவால்களையும் நம்ம கூட பேசுறதுக்காகவும்
5: அதை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ண வந்திருக்காங்க புவனேஸ்வரி மேம்.
4: வணக்கம் மேம்.
6: வணக்கம்
4: மேம். ஏஐனா என்ன, அதை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்ல முடியுமா?
6: தாராளமாக சொல்லலாம். ஏன்னா நான் எங்கின்னு இருக்கிற ஒரு துறை அது. ஸோ அதனால் வந்து இன்னும் எளிமையாகவே என்னால் சொல்ல முடியும். ஏஐங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது எல்லாருக்குமே தெரியும். செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஒரு இயந்திரத்தை நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்னால நம்மளால் கட்டுப்படுத்த முடியும்னா அதுக்கு பேர் தான் செயற்கை நுண்ணறிவு. என்னை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டரே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தான் இயங்குறதுன்னு சொல்லுவேன். சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் எப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம், ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம்னா, நம்ம வந்து ஒரு சி லாங்குவேஜ்லையோ பைத்தான்லையோ ஏதோ ஒரு லாங்குவேஜில் எழுதுறோம். அப்படி எழுதும் போது நம்ம இன்புட் கொடுக்குறோம். இன்புட் கொடுக்கும்போது அந்த இன்புட்டை உள்ளே வாங்கின்னு அது ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கும். 2+2=4 அதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம். ஸோ இது வந்து ஃபிக்ஸட் ப்ரோக்ராம், இது நமக்கு என்ன தேவையோ அதுக்காக எழுதிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஆனால் இதே நான் ஏஐ தான் சொல்வேன். ஏன்னா நம்ம தானே சிந்திக்க வைக்கிறோம், அதை நம்ம தானே ப்ரோக்ராம் எழுதுகிறோம். ஆனால் இப்போ வந்து ஏஐங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து மாறி இருக்கு. இது வந்து சிறப்பு சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஏஐயே ஒரு சிறப்பு சாஃப்ட்வேர், அது சாஃப்ட்வேர்னா இது சிறப்பு சாஃப்ட்வேர். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்காம நம்ம கொடுக்குற இன்புட்டையும் அது உள்ளே வாங்கிட்டு தனக்குள்ளே சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிற தகவல்கள்லேருந்தும் டேட்டாவை எடுத்துட்டு தனக்கு கிடைச்ச முன்னாடி கிடைச்ச அனுபவங்கள்லேருந்தும் சில விஷயங்களை கிராஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது வந்து ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். அந்த அவுட்புட் வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்கறத விட மிக ரொம்ப அழகான ஒரு அவுட்புட்டை வந்து அது கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து ஒரு

0: போகிறோம், காஃபி சாப்பிட்றோம். ஒரு 20 வயசு பொண்ணு போனால் என்ன கேட்பாங்க சர்வர்? காஃபினாக்கா டேரெக்டாக போயிடுவார், ஒன்றும் கேட்க மாட்டார். ஆனால் இதே ஒரு 60 வயசு மனிதர் போனாக்கா அவர் என்ன கேட்பார்? சக்கரை போடலாமா வேண்டாமான்னு கேட்பார். ஏன் இந்த கொஷினை கேட்குறாரு? அவர் அவரோட வயசை பார்த்து, அவரோட தோற்றத்தை பார்த்து அவருக்கு சுகர் இருக்கும், அதனால் சக்கரை போடலாமா வேண்டாமான்னு அவர் அனுசரணையாக கேட்டுன்னு போய் கொண்டு வர்றார். இதுதான் வந்து ஏஐ பண்ணும். ஏஐ என்ன பண்ணும்னா, நம்மளை பற்றியும் அதுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம், நம்ம அதோட பேசி பழகியிருப்போம். ஸோ அதனால் நம்மளை பற்றி 100% அதுக்கு தெரியும் அதுக்கு. ஸோ நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுனால நம்மளோட இயல்புகளையும் அது புரிஞ்சுட்டு, நம்ம கேட்குற கொஷினோட அந்த உள்ளர்த்தத்தையும் அது வாங்கிட்டு, தன்கிட்ட இருக்கிற விஷயங்களையும் வச்சு, ஏற்கனவே தனக்கு முன் அனுபவம் இருக்கும் இல்லையா, இதே மாதிரி நிறைய பேர் கொஷின் கேட்டிருப்பாங்க, அந்த கொஷினையும் வச்சு அது வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கும். இதுக்கு வந்து இன்னொரு பெஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்களேன். ஒரு லெமன் ஜூஸ் தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு சாஃப்ட்வேர் கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கோம், நம்ம இன்புட்டாக கொடுக்குறேன், ஹவு டு ப்ரிப்பேர் லெமன் ஜூஸ், ஒரு இன்புட் கொடுக்குறேன்னா அந்த சாஃப்ட்வேர் மேக்ஸிமம் என்ன அவுட்புட் கொடுக்குன்னா, லெமனை கட் பண்ணி தண்ணியில் கலந்து சுகர் ஆட் பண்ணி சாப்பிடணும், இதுதான் வந்து லெமன் ஜூஸ் தயாரிக்கிற முறை அப்படின்னு கொடுக்கும். ஆனால் இதுவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி கொடுக்குன்னா, லெமனை கட் பண்ணிக்கோங்க, அதை வந்து நல்லா வந்து புழிஞ்சுக்கோங்க, அப்படி புழியும் போது தோலோடு சேர்த்து புழியக்கூடாது, புழிஞ்சால் அது கசக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கோல்டு இருந்ததுன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தொண்டை சரியில்லைன்னா இஞ்சி அப்புறம் அந்த துளசிலாம் போட்டுக்கலாம். புதினா சுவை பிடிச்சிருந்ததுன்னா புதினாவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை பிடிக்கலனாக்கா தேன் கூட கலந்துக்கலாம். இதெல்லாம் கலந்து நீங்கள் வந்து ஒரு லெமன் ஜூஸ் தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுக்கும். எவ்வளோ அழகாக ஒரு கவிதை மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்குறது இல்லையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது எப்படி கொடுக்குறதுனா, ஒன்று வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கும், அதுக்கு நமக்கு வந்து சுகர் பிடிக்காது, தேன் தான் பிடிக்கும் சொல்லி எங்கேயோ சொல்லியிருப்போம் அதுக்கிட்ட. ஸோ அது அதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். அதை தவிர வந்து இந்த மாதிரி லெமன் ஜூஸ் தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டில் கோடிக்கணக்கான மக்களில் எத்தனையோ பேர் விதவிதமாக கேள்வி கேட்டிருப்பாங்க. எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது, எனக்கு ஹார்ட் பேஷண்ட்டு, நான் வந்து எனக்கு இந்த டிசீஸ் இருக்குது, அந்த டிசீஸ் இருக்குன்னு சொல்லி லெமன் ஜூஸை சாப்பிடலாமா வேண்டாமா, எப்படி சாப்பிடலாம், வெயிலில் சாப்பிடலாமா, வெளியிலேருந்து வந்துட்டு உள்ளே சாப்பிடலாமா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் அவங்க கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் அது சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதோடு இல்லாமல் நம்ம இப்போ கேட்கும்போது நம்மளோட இயல்பு, என்னோட நேச்சர், ரெண்டாவது வந்து அந்த ஏஐ கிட்ட கேட்டிருக்கிற கொஷின்ஸு, இதெல்லாம் வச்சுட்டு பதில் கொடுக்குறது. ஸோ லெமன், இந்த ஹார்ட்டு, வெயில், இதெல்லாம் வார்த்தைகளை சேர்க்கும். வார்த்தைகளை வந்து டோக்கன் டோக்கனாக தான் அதை எடுத்துக்கும். டயபெட்டிஸ் இருக்குது, மெயினாக டயபெட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து கோர்த்து இது வந்து ஒரு அழகான ஒரு கவித்துவமான ஒரு அவுட்புட்டு கொடுக்கும். இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணேன், அதாவது எங்கள் அப்பாவோட ஆட்டோபயோகிராஃபி, ஃபேமிலி பயோகிராஃபி தான், இது வந்து பப்ளிக்காக இருக்காது, ஃபேமிலி பயோகிராஃபி. 3 சீசனில் பண்ணேன், ஒவ்வொரு சீசன்லையும் 7 எபிசோடு. அப்பா வந்து பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து இப்போ சதாபிஷேகம் பண்ணோம் அப்பாவுக்கு, அந்த 80-80 இயர்ஸ் வரைக்கும் உள்ள காலகட்டத்தை ஃபுல்லாக ஏஐயில் தான் பண்ணேன். மிகப்பெரிய முழுநீள ஒரு ஏஐ படம் இது. இதுதான் சதாபிஷேகத்துக்கு கிஃப்டாக கொடுத்தேன். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த படத்தில் இதில் வந்து நான் சாட்ஜிபிடி, ஜெமினி இதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணல, கோபலேட் இதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணலை, நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் உருவாக்கின டூல்ஸ்களையும் இதில் யூஸ் பண்ணுறோம், பண்ணியிருக்கோம். ஸோ எதில் வந்து எனக்கு விடை கிடைக்கிறதோ அதை வந்து நான் எடுத்துட்டேன்.
1: ஓகே மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. மேம், இந்த ஏஐயில் உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்தது?
0: நான் வந்து +2 முடித்ததுக்கப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணேன். அந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய கல்வித்திட்டத்தில் அறிமுகமானது. அந்த 3 வருஷமுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படித்தோம். ஏன்னா காலேஜ் கம்ப்யூட்டர் சென்டருக்குள்ளெல்லாம் நம்ம வந்து போகக்கூடாது, பூ வச்சுன்னு வரக்கூடாது, அதுக்கு வாசனை அஃபெக்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் செப்பல் போட்டுன்னு வரக்கூடாது, டஸ்ட்டு, சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதனால் அதை பார்த்தே பயமாக இருக்கும், கம்ப்யூட்டரை பார்த்து அதோட அவுட்புட் வந்து தப்பு தப்பாக வரும். மேம்கிட்டலாம் கேட்டோன்னாக்க பயங்கரமாக அவங்களுக்கும் கோவம் வரும். ஏன்னா பிகாஸ் அந்த காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர்களுக்கே நிறைய பயிற்சி இல்லை. ஏன்னா இப்போ ஏ எப்படியோ அப்படிதான் அங்கே அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். அந்த 5 வருஷமுமே செல்ஃப் லேர்னிங் தான், நிறைய செல்ஃப் லேர்னிங் பண்ணி ஒரு ஆராய்ச்சி மனநல் வந்தது எனக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா, ஐஓசியில் நான் ப்ராஜெக்ட் பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் இதே கதை தான். அங்கே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ராஜெக்ட் பண்ண வரும்போது எல்லாருமே வீக்லி 3 டேஸ், டெய்லி 2 ஹவர்ஸ் வருவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, வீக்லி 7 டேஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் சண்டேவும் நான் போவேன், 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுவேன். அதோட இல்லாமல் எனக்கு இண்டிவிஜுவலாக ப்ராஜெக்ட் பண்ணணும்லாம் நான் கேட்டிருந்தேன் இந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட. அதனாலே அவங்க வந்து என்னை இண்டிபெண்டன்ட் கேர்ள், இண்டிபெண்டன்ட் கேர்ள்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பட்ட பெயர் வச்சு ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணி எனக்கு வந்து வாய்ப்புகள் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது ப்ராஜெக்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் என்னை வந்து வர சொல்லி அவங்க டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா கம்ப்யூட்டரைஸ் பண்ணாங்க. அப்போ வந்து என்னை வந்து பண்ணித்தர முடியுமான்னு கேட்டாங்க. ஆனரரி சர்வீஸாக தான், ஆனால் எனக்கான வாய்ப்பு அதை பயன்படுத்தினேன். ஸோ என்னுடைய ப்ராஜெக்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 6 மாதம் வந்து நானே வாலண்டியராக போய் எல்லாமே அப்போ வந்து நான் கற்றுட்டேன். ஸோ ஆராய்ச்சி மனநிலை தான் எல்லாமே, நம்மளா படிச்சு கத்துன்னு வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தினே நான் வந்து ஒரு செல்ஃப் லேர்ன் பண்ணி வந்தேன். அந்த மாதிரி டயத்தில் சரி, அப்போ வந்து 1992 அக்டோபரில் எங்கள் அப்பா அம்மாவோட ஆலோசனையின் பேரில் நான் வந்து சொந்தமாக ஒரு நிறுவனம் தொடங்குறேன். நிறுவனம் தொடங்கி அப்போ வந்து கம்ப்யூட்டரோட விலையெல்லாம் ரொம்ப அதிகம், 1 லேக், ஒரு கம்ப்யூட்டரோட விலையே 1 லேக். அப்போ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அது பெருசாக இருக்கும், அதோட

ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை பார்த்தாலே 120 MB தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போ டே அண்ட் நைட் உட்காந்து நானே செல்ஃப் லேர்னிங் தான் பண்ணேன், செல்ஃப் லேர்ன் பண்ணோம், ஆராய்ச்சிகள் பண்ணேன். அப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த டெஸ்க்டாப் அப்போல்லாம் டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அப்போ வந்து ஒரு கார்ட்டூனை வரைஞ்சி கார்ட்டூன் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகிற மாதிரி ஒரு அனிமேஷன் பண்ணேன், சி லாங்குவேஜில் எழுதினேன். ஸோ அதுவே ஒரு ஒரு ஏஐ தான். ஆனால் ஏஐன்னு அதுக்கு பேர் கொடுக்கலையே தவிர, அனிமேஷனை ஒரு ப்ரோக்ராம் வழியாக எழுதி அதை சிந்திக்க வச்சு நம்ம பண்ணுறோன்னா அதுவே ஒரு ஏஐ தான்.

0: இயந்திரங்கள் மனிதனை போல சுயமா சிந்திக்கிற அளவுக்கு திறனை வந்து வளர்த்துக்கச்சாம.
1: டெஃபினட்டாக இயந்திரங்கள் வந்து மனிதனை போல சுயமாக சிந்திக்கிற ஆற்றல் பெற்றிருக்கான்னு கேட்டாக்க நம்ம தான் பதில் சொல்லணும். ஏன்னா நம்ம தான் அது கற்றுக் கொடுக்குறோம். நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதை தான் அது புரிஞ்சுக்கும். நம்ம கற்றுக் கொடுக்காது அதுக்கு தெரியாது. சிந்திக்குமா அப்படின்னு கேட்டாக்க நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ, நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அதை தான் அது கற்றுக்கும். அதே வந்து ஒரு ஃபால்ஸாக ஒரு விஷயங்களுக்கு அதை பயன்படுத்த ஆரம்பித்தா அந்த விஷயங்களும் உள்ளே போகும். அதுக்கு தப்பான விஷயம், குழந்தைகளை வச்சு நான் ஏதாவது அணி ஒரு டான்ஸ் பண்ண சொன்னேன்னா அது பண்ணாது. அது ஜெமினி வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு டான்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து நல்ல டீசெண்டாக தான் நான் பண்ண சொல்லுவேன், ஆனால் அது பண்ணாது. என்ன சைல்டு அப்யூஸ்னு சொல்லிட்டு அதை வந்து பிளாக் பண்ணிவிடுவேன். நான் பிளாக் பண்ண போகிறேன், சைல்டு அப்யூஸ் இது பண்ண மாட்டேன், இதையே நீங்கள் திருப்பி திருப்பி சொன்னாக்க பிளாக் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து அதுவே ஒரு செக்யூர்டாக தான் இருக்குது. அதாவது அந்த அமைப்பு யார் செக்யூர்டானா அந்த ஜெமினியை யார் டெவலப் பண்ணியிருக்காங்களோ அவங்க செக்யூர்டாக ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சிந்திக்க வைக்கிறோன்னா நம்ம தான் நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அதை ஒர்க் பண்ணும்.
0: ஓகே மேம். மேம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜென்ரேட்டட் ஏ இப்போ அதிகமாக வந்து இளைஞர்கள் கையிலையும் முதியோர்கள் கையிலையும் குழந்தைகள் கையிலையும் இருக்கிற சாட் ஜிபிடி ஜெமினி அப்படின்னா என்ன, அதோட நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன மேம்?
1: சாட் ஜிபிடி ஜெமினி இதெல்லாம் என்னென்னா ஒரு கன்சல்டன்ட் மாதிரி நம்ம கேட்குறதுக்கு பதில் சொல்கிறது. இப்போ வந்து சாட் ஜிபிடி ஜெமினி மாதிரி நிறையா இருக்குது, கோபைலட் இருக்குது, கிளாட் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே என்னென்னா இதெல்லாம் ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியும். ஜெனரேட்டிவ் ஏஐனா டெவலப் பண்ணி கொடுக்கும். அதாவது வந்து கேட்டதையும் கொடுக்கும், கேட்காதையும் சேர்த்து கொடுக்கும். அது வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு கவித்துவமான ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம்னா அது என்ன கேட்குறோமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சிருப்போம். அதுக்கு என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஆனால் இது என்ன பண்ணணும், ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுனால தான் அது ஜென்ரேட்டிவ் ஏஐ. இப்போ இந்த சாட் ஜிபிடி ஜெமினி இதெல்லாம் மக்கள் வந்து பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கனாக்கா தன்னோட ஃபோட்டோவை கொடுத்து அந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி வரணும் அந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட் பண்ணுறாங்க. அது காமனாக எல்லாருமே பண்ணுறாங்க. படித்தவங்க படிக்காதவங்க தொழில்நுட்பம் தெரியுது தெரியல அப்படிலாம் கணக்கே கிடையாது. வயசானவங்க கூட பண்ணுறாங்க. ஏங்க தனியும் கிடையாது, எதுவும் செப்பரேட் கிடையாது இல்லையா, நம்மளோட வாழ்க்கையோடைய மிங்கிலானது. ஸோ அதனால் அவங்க அதை பண்ணுறாங்க. அதை தவிர அதில் வீடியோ பண்ணலாம், நம்மளே டான்ஸ் ஆடுற மாதிரி, நம்மளே பாட்டு பாடுற மாதிரி பாடலாம், அதில் மியூசிக் பண்ண நம்ம கவிதை எழுதலாம். அதாவது வந்து எனக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு எனக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொன்னாக்க பாட்டு ரெடி பண்ணி சினிமா மாதிரி அது பாட்டு ரெடி பண்ணி கொடுக்கும், எழுதி டெக்ஸ்ட் கொடுக்கும். பாடணும் அப்படின்னா அதுக்கு தனியாக சாஃப்ட்வேர் இருக்குது, பாடுறதுக்கு தனியாக சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் மீன்ஸ் ஏஐ சாஃப்ட்வேர் தான். அப்புறம் பாடினதை எனக்கு அனிமேட் பண்ணணும், எனக்கு வந்து ரியலாகவே ஒரு வீடியோவை கொண்டு வரணும்னா அதுக்கு தனியாக ஏஐ சாஃப்ட்வேர் இருக்குது. அது கூடலாம் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் ஈஸியாக இருக்குது இன்றைக்கி. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எல்லாராலையும் பயன்படுத்த முடியுது.
0: மேம் இப்போ இந்த ஏஐ இயங்கிறதுக்கு வந்து நிறைய டேட்டாஸ் வந்து தேவைப்படுதா?
1: கண்டிப்பாக நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் அதை ஒர்க் பண்ணுறது. நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வந்து ப்ராப்பராக நம்ம இன்புட் கொடுக்கலன்னா அது ப்ராப்பரான அவுட்புட் வராது அதுலேருந்து. இப்போ ஒரு இந்தியன் கேர்ளை வந்து டான்ஸ் பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு வரைகிறோன்னா அது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடிலாம் அது வந்து இந்தியன் கேர்ளே வரையாது, அது ஃபுல்லாகவே அமெரிக்கன் பேஸ்டு குழந்தைய தான். அந்த ஃபேஸ் கட்டும் அமெரிக்கன் பேஸ்டு குழந்தையாக இருக்கும், ஹேர் கட் அமெரிக்கன், ட்ரெஸ்ஸிங் எல்லாமே அமெரிக்கன் பேஸ்டு. அதாவது ஃபாரின் நம்மளோட கண்ட்ரி குழந்தைகளை வரையாது. ஏன்னா அந்த நம்ம பயன்படுத்தவே ஆரம்பிக்கல. அப்போ பயன்படுத்த ஆரம்பிக்க நம்ம இந்தியன் கேர்ள் வரையணும்னு சொன்னாலே பாவாடை சட்டை போட்டுட்டு பாவாடை தாவணி போட்டுட்டு தலையெல்லாம் பின்னிட்டு பூ வச்சுட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு அழகா ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்ல அது கொடுக்க ஆரம்பிக்கும். பிகாஸ் அதுக்குள்ள டேட்டா அதிகமாக போனது, உள்ளுக்குள்ள வந்து டேட்டாஸ் போனது, அழகான ஒரு அவுட்புட் கொடுக்குறது. இன்னொரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வாழை மரத்தை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், வாழை மரத்தை பத்தி சொல்லுன்னு சும்மா கொடுக்குறேன். அது என்ன பண்ணுன்னா நம்ம வந்து வாழை மரத்தை பத்தி தானே சொல்றோம், ஆனால் அது என்ன செய்யணும், வாழை மரத்தோட இலை, வாழை இலை, வாழைப்பழம், அப்புறம் வந்து வாழைப்பூ, வாழைத்தண்டு, இந்த மாதிரி அதோட எல்லா விஷயங்களை பற்றியும் அது வந்து நான் எனக்கு வந்து சொல்லுவோம். ஏன்னா நான் வந்து ரிசர்ச் பண்ணுற மோட்டிவில் இருக்கிறதுனால எனக்கு எல்லாத்தை பற்றி டீட்டெயில்டாக சொல்லுவேன். எப்படி டீட்டெயில்டாக சொல்கிறது, அந்த வாழை பழத்தை பற்றி வேறு யாராவது கேட்டிருப்பாங்க, வாழை தண்டை பற்றி வேறு யாராவது நிறைய பல கோடி பேர் இல்லை எத்தனையோ கோடி பேர் கேட்டிருப்பாங்க, வாழை

பூவை பற்றி கேட்டிருப்பாங்க சில நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி பல பேர் பல விஷயங்களை அதில் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த விஷயங்களை அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தேவையானதை கொடுக்கும். அதுக்குள்ளே நிறையா இருக்கும் விஷயம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டிக்கு நிறைய நம்ம எதாவது டவுட்னா கேட்போம், எனக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. இதேமாரி உலகத்தில் இருக்கிற அத்தனை பாட்டிக்கு எவ்வளோ வைத்தியம் அவங்களோட அந்த வீட்டு வைத்தியம் தெரிஞ்சிருக்கும். எல்லா பாட்டிகளோட வீட்டு வைத்தியத்தையும் ஒரே ஒரு ஒரு சிஸ்டத்துக்குள்ளே போட்டு அதுக்கிட்ட நம்ம இன்ஃபர்மேஷனை கேட்டால் எப்படி இருக்கும்? நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை இன்ஃபர்மேஷன் அந்த அந்த டேட்டா தான் அதுக்கு சோர்ஸே. அந்த டேட்டாங்கிறது அது இப்போ வாழைப்பழங்கிறது ஒரு டேட்டா, ஒரு டோக்கன், அது டேட்டா. வாழை மரங்க வாழை இலைங்கிறது ஒரு டோக்கன், வாழை தண்டுங்கிறது ஒரு டோக்கன், ஒன்று ஒரு டோக்கன். நம்ம என்ன கேட்குறோமோ அப்போ என்ன பண்ணோம், எல்லா டோக்கனையும் அது தேடும். அது நாட் ஒன்லி வாழை மரம் தேடாது, அது வாழை மரத்தோடு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அது தேடி எடுத்து நமக்கு எனக்கு தேவையானது. நான் ஒரு ரிசர்ச்ங்கிறதுனால எனக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கும். இன்னொருத்தர் வந்து ஒரு குழந்தை ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கட்டுரை எழுதுறதுக்காக கேட்டால் அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை அது கொடுக்கும். அதே வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கேட்டாக்கா, அந்த ஹவுஸ் மேக்கர் விமன் கேட்டாக்கா அவங்களுக்கு என்ன தேவை, வீட்டில் வந்து எதுக்காக கேட்குறீங்கன்னு அது கேட்கும் அது. ஸோ அப்போ வந்து எனக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ யார் என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி விஷயத்தை கொடுக்குறதா ஜென்ரேட்டிவ் AI.

0: மேம், அன்றாட வாழ்க்கையில் வந்து எந்த மாதிரி ஏஐ நம்மளுக்கு யூஸ் ஆகுது மேம்?
1: அன்றாட வாழ்க்கையில் பொதுவாக அதாவது தொழில்நுட்பம் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாருக்குமே சேர்ந்து நமக்கு ஜென்ரேட்டிவ் ஏஐ தான். எந்த டவுட்டுனாலும் முன்னாடிலாம் கூகுளில் போய் தேடுவோம், இப்போ யாருமே கூகுள் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக சாட் ஜிபிடி, ஜெமினி மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோங்களோ அது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய நாலேஜ் வரைக்கும் சாட் ஜிபிடி அண்ட் ஜெமினியை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க.
0: ஓகே மேம், மற்ற துறைகளில் வந்து கல்வித்துறையாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், விவசாயத்துறையாக இருக்கட்டும், மற்ற துறைகளில் வந்து ஏஐன்றது வந்து எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கு?
1: மருத்துவத்துறையிலலாம் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி. எப்படின்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆப்ரேஷன்லாம் கூட ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை வந்து ஆப்ரேஷனே பண்ணாமல் வலி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஏஐ மூலமாக கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விவசாயத்தில் வந்து கிராமத்தில் அவங்க நிலம் இருக்கும், இங்கே வந்து சென்னையில் வந்து அவங்க இருப்பாங்க. அப்போ அந்த நிலத்துக்கு வந்து இவங்க இங்கேருந்து அந்த மோட்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி தண்ணி போட்டு உரம் போட்டு எல்லாமே பண்ணுறாங்க. இதை வந்து எங்கள் ரிலேஷனே ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடியே சாதாரண அந்த மொபைல் ஃபோன், இந்த ஃபோன்லாம் வரத்துக்கு முன்னாடியே சாதாரண ஃபோன் இருக்கும் இல்லையா, பட்டன் ஃபோன், அந்த பட்டன் ஃபோன்லேயே அவர் வந்து மிஸ்டு கால் கொடுப்பார். மிஸ்டு கால் கொடுத்தோன்னே அங்கே இருக்கிற சிம்முக்கு மிஸ்டு கால் போகும், அந்த மோட்டரில் இருக்கிற ஒரு சிம் பொருத்தி இருப்பார், மிஸ்டு கால் போகும். அப்போ மிஸ்டு கால் போனோன்னே உடனே தண்ணி பாய ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த மறுபடியும் ஒரு மிஸ்டு கால் கொடுப்பார் கொஞ்சம் நாள் கழிச்சு, அது ஆஃப் ஆகிடும். ஸோ இது ஏஐ தான், இந்த டெக்னிக் தான் ஏஐ. இன்றைக்கி இந்த துறையில் விவசாயத்துறையில் பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. ஸோ எப்படி எப்போ உரம் போடணும், எப்போ மழை வரும், எப்போ வந்து பாதுகாப்பாக இருக்கணுங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் ஏஐ சாஃப்ட்வேர்லாம் சொல்லிடுது. ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஜெமினியோ இல்லை சாட் ஜிபிடியோ மட்டும் அதுக்கு பயன்படாது, அதெல்லாம் பயன்படுத்தி ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணணும், ஃபைனல் ப்ராடக்ட்டு. அந்த மாதிரி மெடிக்கலுக்கு தனியாக ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் இருக்குது, விவசாயத்துக்கு இருக்குது, கல்வித்துறையில் இருக்குது. கல்வித்துறையிலலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா இப்போ ஆன்லைன் எஜுகேஷன் நிறைய வந்துட்டு. அப்போ என்ன, ஆன்லைன்லேயே வந்து நம்மளுடைய அவதாரே வந்து அதில் போய் கிளாஸ் எடுக்கிற மாதிரி, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் டீச்சர்ஸ் வந்து வீடியோவில் பேச வேண்டாம், ஒரு அவதாருக்கு வந்து டேட்டாவை கொடுத்தா அந்த அவதார் பேச ஆரம்பிச்சிடும். ஒரு அவதாருங்கிறது ஒரு டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் ஒரு ஏஐ தான். அந்த அவதார் கொடுத்து ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு அந்த அவதார் வந்து அந்த பர்டிகுலர் டைட்டில் நியூஸ் வாசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டேட்டா ஃபீட் பண்ணுற விஷயம் தான், அந்த டேட்டா ஃபீட் பண்ணுறது வீட்டிலேருந்தே கூட நம்ம வந்து பண்ண முடியும், இந்த வீட்டிலேருந்தே கூட நம்ம ஃபீட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்து நிறைய வளர்ந்துருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்காதவங்களுக்கு தான் இது தகட்டாக இருக்கும். இதை பேசிக்காக சும்மா இந்த சோஷியல் நெட்ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தகட்டல், மற்றபடி வந்து இதோட பின்னாடி இருக்கிற இந்த துறைக்கான உழைப்பில் இருக்கிற விஞ்ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் அந்த துறை சார்ந்த மற்ற துறைகளில் இருக்கிற சாஃப்ட்வேர் கண்டுபிடிப்புகள் இருக்கு இல்லையா, ஏஐ கண்டுபிடிப்புகள், அதையெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்தாக்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து அது சலிப்பாகவே இருக்காது, ஏன்னா பிகாஸ் அது ரியல் யூஸே அதில் தான் இருக்குது.
0: மேம், நீங்கள் சொல்லியிருந்தீங்க விவசாயத்துறை கல்வித்துறை எல்லாமே சொல்லியிருந்தீங்க, அது போலவே சமூக ஊடகங்கள் சோஷியல் மீடியா துறையிலையும் அப்புறம் வந்து

0: கலை, இசை, திரைப்பட துறையில், அதுக்கப்புறம் சைபர் பாதுகாப்பு, இந்த துறைகளில் வந்து ஏஐன்றது வந்து என்ன மாதிரி முக்கியத்துவம் வகிக்குது மேம்?
1: கம்ப்யூட்டருங்கிற இந்த இது வரதுக்கு முன்னாடி எல்லாம் மேனுவலாக பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரைசேஷன் ஆனது. அதே மாதிரி இப்போ வந்து எல்லாமே ஏஐ. ஏஐங்கிறது ஒன்றும் புதுசாக கிடையாது, அதுவும் ஒரு டெக்னாலஜி தான். ஏஐங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் தான். கம்ப்யூட்டருக்கு எப்படி வந்து சாஃப்ட்வேர் நம்ம இது பண்ணமோ, இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் மட்டும் இல்லாமல் மொபைல், வாஷிங் மிஷின், காரு, வாட்சு, எல்லாத்தையும் நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நம்ம வந்து ஏஐ கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்து தான் ஆகணும், கொண்டு வந்துட்டோம். சமூக ஊடகங்கள்னு சொன்னீங்க இல்லையா, சமூக ஊடகங்கள்லேயும் நமக்கு வந்து ஏஐ இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே கிடையாது. ஒரு நிமிஷத்தில் நமக்கு வந்து ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணிடுது, ஒரு நிமிஷத்தில் ஒரு நமக்கு என்ன வாய்ஸ் வேணுமோ கொடுக்குறது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது. இப்போ முன்னாடிலாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணால் எவ்வளோ டைம் ஆகும்? ஒரு ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை ஒரு கேன்வாலேயோ உட்காந்து ஒர்க் பண்ணணுன்னா இட் டேக்ஸ் டைம். டைம் மாறுறதோடு இல்லாமல் நமக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். ஆனால் இதில் வந்து நம்ம இப்படி வேணும், இப்படி வேணும், இப்படி வேணும்னு சொல்கிறதுக்கு தெரியணும். அதுக்கு பேர் ப்ராம்ப்டிங்னு பேர். நம்ம அந்த ப்ராம்ப்ட் கொடுக்குற அந்த நுணுக்கம் தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக இருக்கும். சைபர் க்ரைம்லலாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு நியூஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க, அதாவது தொலைந்து போன செருப்பை கோவிலில், உத்தரப்பிரதேசத்தில் கோவிலில் வந்து ஒரு செருப்பு தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடி கேட்டோன்னே சாட் ஜிபிடி வந்து ஒன் பை ஒன்னாக கொஷின் கேட்டு அந்த கொஷினுக்குலாம் அவர் ஆன்சர் பண்ணி வந்துருக்கா. கடைசியில் செருப்பு இருக்கிற இடத்த அவர் கண்டுபிடிச்சிருக்கார். சாதாரண செருப்பு கோவிலில் தொலைஞ்சி போன ஒரு செருப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுற ஒரு ஏஐ சைபர் க்ரைம் நடக்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ வந்து நமக்கு துல்லியமாக கண்டுபிடிச்சி கொடுக்கும். சிசி கேமராலாம் வந்து நமக்கு இருக்குது, பட் அதெல்லாம் குற்றம் நடந்ததுக்கப்புறம் தான் யூஸ் ஆகுது. அதெல்லாம் எப்படியே குற்றம் நடந்ததுன்னா குற்றமே நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் வந்து நமக்கு வேணும். இந்த குற்றமே நடக்கக்கூடாதுனாக்க நம்ம கிட்ட போனாலே சத்தம் போடணும், அதை தடுக்கிறதுக்கு ஒரு இது வரணும். ஸோ சைபர் க்ரைம் நம்மளுடைய அந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஏஐ வந்து பெருமளவில் உதவியாக இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேர் எழுதணும், அந்த சாஃப்ட்வேர் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணி பண்ணாக்கா சைபர் க்ரைம்லேயும் இது வந்து மிகப்பெரிய பங்கு வந்து சைபர் க்ரைமில் தான்.
0: ஓகே மேம்.

0: இப்போ இந்த ஏஐ வருகை இருக்கு இல்லையா, எல்லா துறையிலுமே ஏஐயே பயன்படுத்திட்டு இருந்தா அப்போ மனிதர்களோட வேலை வாய்ப்பு வந்து பறிப்போகுமா?
1: மனிதர்களோட வேலை வாய்ப்பு வந்து கண்டிப்பாக பறிப்போகாது. ஏன்னா ஏஐ என்னதான் ரிசல்ட் கொடுத்தாலும் ஏஐ கிட்டேருந்து வர பதில் வந்து 100% கரெக்டாக இருக்காது. அதை நான் மட்டும் சொல்ல, அதுவே சொல்லும். இந்த சாட்ஜிபிடி ஜெமினி கீழே பார்த்தீங்கன்னா சாட்ஜிபிடி மேக் மிஸ்டேக்ஸ் டபுள் செக் இட் அப்படின்னு சொல்லும். ஸோ எல்லாத்துலேயுமே அது ஒரு பொறுப்பு துறப்பு மாதிரி போட்டிருப்பாங்க எல்லாத்துலேயுமே. அது கண்டிப்பாக தவறுகள் சொல்லும். அது தப்பாக சொல்லுங்கிறத விட அது என்ன சொல்லும்னா, தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை உண்மையை போல் அது வந்து சொல்லும். நான் எனக்கு தெரியாதுன்னு அது சொல்லாது. தன்கிட்ட இருக்கிறதெல்லாம் சேகரித்து அது ஏதோ ஒரு கதை மாதிரி சொல்ல ஆரம்பிச்சு. நம்ம கம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிச்சப்போ நம்ம நாட்டுக்கு வந்தப்போ எல்லாருமே வேலைவாய்ப்புலாம் போயிடும், அவ்வளோதான். நமக்கு இதுக்கு வந்து நிறையா கொடி தூக்கி இதுக்கு போராடினாங்க. வர

0: கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் யோசிச்சு பாருங்கள், 92க்கு அப்புறம் தான் நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயர்ந்தது, வீட்டோட பொருளாதாரம் உயர்ந்தது. காரணம் வந்து சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் இருந்ததுனால தான் சாஃப்ட்வேர் துறை வளர்ந்தது, சாஃப்ட்வேர் துறை வளர்ந்ததுனால தான் பொருளாதாரம் உயர்ந்தது. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஏஐ, ஏஐயில் வேலை வாய்ப்புகள் குறையவே குறையாது, வேறு விதமான வேலை வாய்ப்புகள் உருவாகும்.
1: அப்போ எதிர்காலத்தில் நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து ஏஐயால் வரும்
0: கண்டிப்பாக வேறு விதமான வேலை வாய்ப்புகள் பெருகும். நமக்கே தெரியாது அது எதனால் வருதுன்னு சொல்லிட்டு, பட் டெஃபினட்டாக இது வந்து நம்மளே ஆச்சரியப்படுற அளவு வேலை வாய்ப்புகள் பெருகும், வருமானம் பெருகும், பொருளாதாரம் நம்ம நாட்டோட பொருளாதாரம் வீட்டோட பொருளாதாரம் இன்னும் பல மடங்கு நமக்கு பெருகும் நமக்கு.
1: ஓகே மேம்,
2: இதுவரை தொழில் முனைவோர் கே புவனேஸ்வரி அவர்களின் நேர்காணலை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே பரமேஸ்வரி. இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ நகர்ந்து வலதுபுறம் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள் ஒன்றுதான்.
5: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஊழலற்ற நேர்மையான நல்லாட்சியை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். திமுக மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் கூறியுள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு வனப்பணி புத்துயிர் திட்டம் 100 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வலுப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் விரைவில் தனி வரி விதிப்பு வட்டம் உருவாக்கப்படும் என்று வணிக வரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் பேரவையில் அறிவித்துள்ளார். நாகை வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழாவின் தேர்பவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். லஞ்சம் ஊழலற்ற நேர்மையான தூய்மையான நல்லாட்சியை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் இருப்பதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் காவல்துறை தீயணைப்பு மீட்புத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களுக்கு இன்று பதிலளித்து பேசிய முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவருக்கும் பாதுகாப்பான ஆட்சியை நிலைநிறுத்தப் போவதாக கூறியுள்ளார். பெண்கள் குழந்தைகள் எதிரான குற்ற செயல்களை தடுப்பதற்கு தமது அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கூறியுள்ள அவர் அத்தகைய குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டபூர்வ நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்படும் என்றார். அதிகார போட்டி போதை கலாச்சாரம் குடும்ப தகராறு உள்ளிட்ட செயல்களால் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாகவும் இச்செயல்களை கடந்த ஆட்சியினர் தடுக்க தவறிவிட்டதாகவும் அவர் குறை கூறினார். போதை கலாச்சாரத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தாம் விரைந்து மேற்கொண்டிருப்பதாகவும் போதை கலாச்சாரம் என்னும் மரத்தை வேரோடு களைய 35 மாவட்டங்களிலும் போதை தடுப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு துரித நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக கூறியுள்ளார். போதை குற்றங்கள் மீது 3,263 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 4,350 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்களிடமிருந்து சுமார் 4,800 கிலோ கஞ்சாவும் 120,000 மேற்பட்ட போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டதாக குறிப்பிட்டார். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையில் எந்த சமரசத்திற்கும்

0: இடமில்லை என்று முதலமைச்சர் கூறினார். காவல் நிலைய உயிரிழப்புகளை தடுக்க கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும் இது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையத்தின் வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படும் என்றும் குறிப்பிட்டார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுப்பதற்கு அமைக்கப்பட்ட சிங்கப்பன் சிறப்பு அதிரடி படையினரின் செயல்பாடுகளை சுட்டிக்காட்டிய அவர், இப்படையினருக்கு 350 கோடி ரூபாய் செலவில் நவீன வாகனங்களும் உபகரணங்களும் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். அதிரடிப்படையின் நடவடிக்கையால் 268 பேர் மீது குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், 125 பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும், 21 குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மக்களை காக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் காவல்துறை, தீயணைப்பு மீட்பு பணிகள் துறைகளின் காவலர்கள் வீரர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும், தேவையான அளவிற்கு காவலர்கள் விரைவில் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். கருத்துரிமை, பேச்சுரிமை என்ற பெயரில் பெண்களுக்கு எதிரான ஆபாச வன்முறை கருத்துக்களை பேசுவதை அரசியல்வாதிகள் நிறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். திமுக ஆட்சிக்காலத்தில் நடைபெற்றதாக பல்வேறு குற்ற செயல்கள், லஞ்ச ஊழல்கள் குறித்து முதலமைச்சர் பேசிய போது திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று ஆட்சேபம் தெரிவித்தனர். சுமார் 40 நிமிடங்களுக்கும் மேலாக முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்க எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உட்பட திமுக உறுப்பினர்களும் தங்கள் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று முதலமைச்சருக்கும் அரசுக்கும் எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள். அப்போது பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், முதலமைச்சர் பேசுகையில் அவருடைய பேச்சுக்கு இடையூறு செய்யும் வகையில் திமுகவினர் நடந்து கொண்டதால் எதிர்க்கட்சித் தலைவருக்கு பேச வாய்ப்பு வழங்க முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். இந்த நேரத்தில் திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று பேரவைத் தலைவரை சுற்றி தரையில் அமர்ந்து அவருக்கு எதிராக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்களை வெளியேற்றும் சூழல் உருவான நிலையில் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவருக்கு பேச வாய்ப்பளிக்கலாம் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன், அவை விதிகளுக்கும் மரபுகளுக்கும் மாறாக திமுக உறுப்பினர்கள் நடந்து கொண்டு குழப்பம் விளைவித்ததால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரினார். முதலமைச்சரின் பரிந்துரையின் அடிப்படையில் தங்கள் தரப்பிற்கு பேச வாய்ப்பு கிடைக்கும் என்று கருதி திமுக உறுப்பினர்கள் தங்கள் இருக்கைகளுக்கு சென்று அமர்ந்தனர். ஆனால் பேரவைத் தலைவர் தம்முடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிக்காததால் திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளரிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், பதிலுரை என்ற பெயரில் முதலமைச்சர் திமுக மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்ததாக குறிப்பிட்டார். அக்குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதிலும் விளக்கமும் அளிக்க வாய்ப்பளிக்காததால் பேரவையிலிருந்து திமுக வெளிநடப்பு செய்ததாக கூறினார். தாவேக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து முதலமைச்சர் பதிலுரையில் திமுக ஆட்சியில் நடைபெற்றதாக பல சம்பவங்களை சுட்டிக்காட்டி பேசுவதை தவிர்த்து தாம் தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதிலளிக்க வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார். ஆனால் முதலமைச்சர் திமுக மீது பொய்யான தேவையான குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக சுமத்தியதாகவும், இதற்கு பதிலளிக்க பேரவைத் தலைவரிடம் பலமுறை கேட்டு வாய்ப்பு வழங்கப்படாததால் அதிருப்தியை வெளிப்படுத்தும் வண்ணம் வெளிநடப்பு செய்ததாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு வனப்பணி படையின் புத்துயிர் ஊட்டல் திட்டம் 100 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டுகளில் மறுசீரமைக்கப்பட்டு வலுப்படுத்தப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் தொடர்பான மானிய கோரிக்கை மீது இன்று உரையாற்றிய அவர், வனத்தீ மேலாண்மை திட்டம் 61 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றார். வணிகவரி, பத்திரப்பதிவுத்துறை மீதான மானிய கோரிக்கை மீது பேசிய இத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், விரைவில் தனி வரி விதிப்பு வட்டம் உருவாக்கப்படும் என்றார். இத்துறையில் சீர்மிகு இணையதள வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் புதிய பொருளாதார நுண்ணறிவு பிரிவு உருவாக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். ஏபிஐ தொழில்நுட்பம் மூலம் இறப்பு மற்றும் வாரிசு உரிமை சான்றிதழ்கள் நிகழ்நேரத்தில் சரிபார்த்து போலி ஆவணப்பதிவுகள்

0: தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தமது துறை மானிய கோரிக்கை அறிவிப்பில் உயிர் பன்மயத்தினை மேம்படுத்தி பாதுகாக்கும் நோக்கில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர உயிர் பன்மய குறியீடு உருவாக்கப்படும் என்றார். ஆண்டுதோறும் 200 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், 5 அரசு கல்லூரிகள் 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீல பசுமை வளாகங்களாக மாற்றி அமைக்கப்படும் என்றார். 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்கள் இயக்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வேளாங்கண்ணிக்கு வந்தவனம் உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் உலக புகழ் பெற்றதாக விளங்குகிறது. ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் பவனி இன்று இரவு நடைபெறுகிறது. தேர் திருவிழாவினையொட்டி வேளாங்கண்ணியில் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்துள்ளதால் பேராலய பகுதி அனைத்தும் மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கிறது. கோவா, கேரளா, மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து

0: பசுமை வளாகங்களாக மாற்றி அமைக்கப்படும் என்றார். 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்கள் இயக்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வேளாங்கண்ணிக்கு வந்தவனம் உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் உலக புகழ் பெற்றதாக விளங்குகிறது. ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் பவனி இன்று இரவு நடைபெறுகிறது. தேர் திருவிழாவினையொட்டி வேளாங்கண்ணியில் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்துள்ளதால் பேராலய பகுதி அனைத்தும் மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கிறது. கோவா, கேரளா, மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி காவல்துறை சார்பில் 24 மணி நேரமும் செயல்படும் காவல் கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுள்ளன. 3800 போலீசார் காவல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜப்பர்.
0: மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,000 கனஅடியாக இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று கடைமடை வரை காவிரி நீர் செல்லும் வகையில் கூடுதல் நீர் திறக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: செப்டம்பர் 1 மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 91.56 அடியாக உயர்ந்த நிலையில் பருவமழையை எதிர்நோக்கி காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. தற்போது டெல்டா மாவட்டங்களில் பாசன தேவை அதிகரித்துள்ளதாலும் கடைமடை வரை தண்ணீர் சென்று சேராத காரணத்தினாலும் நீர் திறப்பை அதிகரிக்க விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்தனர். விவசாயிகளின் வேண்டுகோளின்படி இன்று காலை நீர் திறப்பு வினாடிக்கு 12,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு தொடர்ந்து அதிகரிக்கப்படுவதால் அணை மின் நிலையம், சுரங்க மின் நிலையம் மற்றும் 7 கதவணைகளில் மின் உற்பத்தி அளவு அதிகரித்துள்ளது. சேலத்தில் விஜயகுமார், குணசேகரன்.
0: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் சுவாமி பச்சை சார்த்தி அலங்கார வீதி விழா இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 30 கொடியேற்றத்துடன் தொடங்கிய ஆவணி திருவிழா 11 வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்று வெட்டிவேர் சப்பரத்தில் வீதி விழா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று நண்பகல் சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானை அம்பாளுடன் பச்சை நிற கடைசல் சப்பரத்தில் பச்சை நிற பட்டாடை அணிந்து பச்சை நிற மலர்கள் சூடி பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி விழா வரும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊழலற்ற நேர்மையான நல்லாட்சியை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் இருப்பதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். திமுக மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் கூறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு வனப்பணி புத்துயிர் திட்டம் 100 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வலுப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் விரைவில் தனி வரி விதிப்பு வட்டம் உருவாக்கப்படும் என்று வணிக வரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் பேரவையில் அறிவித்துள்ளார். நாகை வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா தேர்பவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல தொடர்வது பாரதியார் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்கலாம் மதுரத்தென்றல். திரை இசை பாடல்களோடு வளம் வர இருக்கிறது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் மதியமும் வணக்கும் தென்றல். வளம் வர இருக்கும் முதல் பாடல் சின்னவர் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில, ஸ்வர்ணலதா மற்றும் மனோ குரல்ல கேட்கலாம் காற்றலைகள்ல.

இசையால் இணைந்திருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். திரை இசை கானங்களை மதுரை தென்றல் நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா நிலவே மலரே திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில பி சுஷீலா குரல்ல கேட்கலாம்.

12:22 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

என்னை தாளாட்டுமிசையே, உன்ன பாடாத நாளில்லையே. அடி கண்ணம்மா, பாடாத நாளில்லையே.

கூட்டங்களை மெய்சில் இருக்க வைத்து கொண்டிருக்கிறது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல காற்றலைகளில் கேட்கலாம். பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒண்ணு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேணாம்மா.
2: புரியாம பேசாதீங்கம்மா. இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
3: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா.
4: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
1: அது வந்துனே,
4: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாமா இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ணில் PNR ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்கே இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் பயப்படாமல் நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகளில். மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்தில் எல்லா வித பாதுகாப்பும் இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு.
2: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: திரைக்கானம் கேட்டீர்கள். நேரம் 2:41. சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஹிந்தி மொழி பாடம் கற்பிப்பவர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள், மாணவி பிரியம் பிரதீக்ஷாஜா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் பிட்டி ந பிட்டி கா ஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து மன்ஹூஸ் ஜூதே என்ற கதையை படிக்கவிருக்கிறோம். பிரியம், கதையை படி.
3: பக்தாத் கே எக் ஆத்மி அலி அக்பர் ஆபு படே பிரசித்த தே.
2: பக்தாத்தில் அலி அக்பர் ஆபு என்ற மனிதன் மிகவும் புகழ் பெற்றவன்.
3: லோகோ கா கெஹனா தா கி உன்ஹோனே ஜிந்தகி மே சிர்ஃப் ஏக் ஜோடி ஜூதே ஹி கரீதே தே ஜோ அபி தக் சல் ரஹே ஹே.
2: அவன் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஜோடி காலணிகள் மட்டும்தான் வாங்கினான். அது இப்போது வரை பயன்பட்டு கொண்டிருக்கிறது என மக்கள் கூறினர். ஜூதே காலணிகள்.
3: ஜூதே ஃபட்னே பர் அலி ஆபு உன்ஹே மோச்சி கே பாஸ் லே ஜாதா ஔர் கஹதா இன்ஹே தீக் கர் தோ.
2: காலணிகள் கிழந்து விட்டால் அலி ஆபு அவைகளை காலணி தைப்பவரிடம் எடுத்து சென்று இவைகளை சரி செய்து கொடு என கூறுவான்.
3: மோச்சி ஜூதோ பர் பைபந்த் லகா தேதா.
2: காலணி தைப்பவர் காலணிகளில் ஒட்டு போட்டு விடுவார். பைபந்த் லகானா ஒட்டு போடுதல்.
3: குச் தினோ பாத் ஜூதே ஃபிர் ஃபட் ஜாதே ஔர் ஃபிர் சே உன்ஹே பைபந்த் லகானா படுதா.
2: சில தினங்களில் காலணிகள் கிழந்து விடும். பின் மறுபடியும் அவைகளுக்கு ஒட்டு போட வேண்டியிருக்கும்.
3: அப் தோ ஹாலத் யா தி கி ஜூதே சிர்ஃப் பைபந்த் ஹி பைபந்த் ஹோ கயே தே.
2: இப்போது நிலைமை என்னவென்றால் காலணிகளில் ஒட்டு வேலை மட்டுமே இருந்தது.
3: பைபந்த் தோ கே ரங் பி அலக் அலக்.
2: ஒட்டுகளின் நிறமும் பல வகையாக இருந்தன.
3: ஏக் பார் வோ யூ ஹி கூம்தா ஹுவா பக்தாத் கே உஸ் பஜார் மே நிகல் ஆயா ஜஹா காஞ்ச் கி சீஸே பிக்தி தி.
2: ஒருமுறை அவன் சுற்றி பார்த்து கொண்டே பக்தாத்தில் கண்ணாடி பொருட்கள் விற்கும் சந்தைக்குள் வந்தான்.
3: வோ ஏக் துகான் கே சாம்னே சே குஸர் ரஹா தா கி ஏகாயக் பீச்சே சே கிஸி நே உஸே புகாரா.
2: அவன் ஒரு கடையின் முன்புறத்தை கடந்து செல்லும் போது திடீரென்று பின்னால் இருந்து யாரோ அவனை அழைத்தார்கள்.
3: உஸ்னே பலட் கர் தேகா.

0: दुकानदार हाथ से इशारा कर उसे करीब आने के लिए कह रहा था।
1: அவன் திரும்பி பார்த்தான். கடைக்காரர் கையால் சைகை காட்டி அவனை அருகில் வருமாறு அழைத்துக் கொண்டிருந்தார்.
0: கியா பாத் ஹே கேதா ஹுவா அலி அபு முஸ்குராதா ஹுவா பாஸ் ஆயா.
1: என்ன விஷயம் என வினவி கொண்டே அலி அபு புன்முறுவலுடன் அருகில் வந்தான்.
0: துகாந்தார் நே கஹா
1: கடைக்காரர் கூறினார்
0: அபி அபி யஹா சே எக் ஆத்மி கயா ஹே ஜிஸ்கே பாஸ் இத்ர ரக்னே கி பாஞ்ச் பஹுத் ஹி அச்சி ஷீஷியா தி.
1: இப்போதுதான் இங்கிருந்து ஒரு மனிதன் சென்றான். அவனிடம் வாசனை திரவியம் வைக்கும் 5 நல்ல கண்ணாடி குப்பிகள் இருந்தன. இத்ர வாசனை திரவியம்
0: தோ மே கியா கரூ அலி அபு நே பூச்சா.
1: அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என அலி அபு கேட்டான்.
0: துகாந்தார் நே கஹா பாத் யஹ ஹே கி उन शीशियों को अगर तुम खरीद लो तो एक महीने बाद मैं तुमसे वही शीशियां दुगने दाम पर खरीद सकता हूँ।
1: கடைக்காரர் கூறினார் விஷயம் என்னவென்றால் அந்த கண்ணாடி குப்பிகளை நீ வாங்கிக் கொண்டால் ஒரு மாதம் கழித்து உன்னிடமிருந்து அதே கண்ணாடி குப்பிகளை நான் இருமடங்கு விலைக்கு வாங்கிக் கொள்ள முடியும்.
0: வோ கித்னே பைசே மாங்தா ஹே அலி அபு நே குஷ் ஹோதே ஹுவே பூச்சா.
1: அவன் எவ்வளவு பணம் கேட்கிறான் என அலி அபு மகிழ்ச்சியுடன் வினவினான்.
0: 60 தினார் துகாந்தார் கா உத்தர் தா.
1: 60 தினார் இது கடைக்காரரின் பதிலாகும்.
0: சயோக் சே இஸ் சமய துகான் மே 60 தினார் நஹி ஹே.
1: தற்செயலாக இப்போது கடையில் 60 தினார்கள் இல்லை.
0: அலி அபு நே சோச்சா கி அப்னே பைசே கோ துக்னா கர்னே கா எக் பஹுத் படியா மௌகா ஹே.
1: தன் பணத்தை இருமடங்காக்க ஒரு சிறந்த வாய்ப்பு இது என அலி அபு நினைத்தான்.
0: உஸ்னே ஷீஷியோ வாலே உஸ் ஆத்மி கா பதா பூச் லியா.
1: அவன் கண்ணாடி குப்பி விற்கும் அந்த மனிதனின் விலாசத்தை கேட்டறிந்தான்.
0: और उसी वक्त जाकर इत्र की शीशियां खरीद ली।
1: பின் உடனடியாக சென்று வாசனை திரவிய குப்பிகளை வாங்கிக் கொண்டான்.
0: இஸ்க பாத் வோ பக்தாத் கே உஸ் பஜார் மே கூம்னே நிகல் படா ஜஹா இத்ர பிகா கர்த்தா தா.
1: அதன் பின் அவன் பக்தாத்தில் வாசனை திரவியங்கள் விற்கும் சந்தையை சுற்ற கிளம்பினான்.
0: ஏக் துகான் கே சாம்னே சே குசர்த்தே சமய அலி அபு நே பீச்சே சே அப்னா நாம் சுனா.
1: அலி அபு ஒரு கடையின் முன்பாக செல்லும் போது பின்னால் இருந்து தன் பெயரை யாரோ கூப்பிடுவதை கேட்டான்.
0: பலட் கர் தேகா துகான்தார் புலா ரஹா தா.
1: திரும்பி பார்த்தபோது கடைக்காரர் கூப்பிட்டுக் கொண்டிருந்தார்.
0: அலி அபு பாஸ் ஆயா போலா கியா பாத் ஹே பாய்.
1: அலி அபு அருகில் சென்று கேட்டான் என்ன விஷயம் சகோதரரே?
0: தும் இத்ர கரீத்னா பசந்த் கரோகே?
1: உனக்கு வாசனை திரவியம் வாங்க பிடிக்குமா?
0: மேரி தில்சஸ்பி நஹி ஹே கஹகர் அலி அபு சல் தியா ஹோதா.
1: எனக்கு விருப்பம் இல்லை என கூறி அலி அபு செல்லவிருந்தான்.
0: லேக்கின் துகாந்தார் நே ரோக்தே ஹுவே சாரி பாத் பதாயி.
1: ஆனால் கடைக்காரர் தடுத்து கொண்டே எல்லா விஷயமும் கூறினார்.
0: இசி தூர் கே காவ் சே எக் ஆத்மி யஹா ஆயா ஹே.
1: சிறிது தூரத்தில் உள்ள கிராமத்தில் இருந்து ஒரு மனிதன் இங்கு வந்தான்.
0: உஸ்கே பாஸ் இத்னா படியா இத்ர ஹே கி அப்னி ஜிந்தகி மே மேனே தோ வைசா கபி நஹி தேகா.
1: அவனிடம் மிகச்சிறந்த வாசனை திரவியம் இருந்தது. என் வாழ்நாளில் நான் அது போல எப்போதுமே பார்த்ததில்லை.
0: இத்தஃபாக் சே இஸ் வக்த் மேரி ஜேப் காலி ஹே.
1: தற்செயலாக இச்சமயம் பார்த்து என் பாக்கெட் காலியாக உள்ளது.
0: அகர் தும் 100 தினார் கர்ச் கர் சகோ தோ லே லோ.
1: உன்னால் 100 தினார்கள் செலவு செய்ய முடியும் என்றால் வாங்கிக்கொள்.
0: ஏக் மஹினே பாத் வஹி இத்ர தும் சே துக்னே தாம் மே கரீத் லூங்கா.
1: ஒரு மாதத்திற்கு பின் அதே வாசனை திரவியத்தை நான் இருமடங்கு விலை உன்னிடமிருந்து வாங்கிக் கொள்வேன்.
0: அலி அபு நே மன் ஹி மன் சோச்சா கி ஆஜ் கா தின் தோ பஹுத் ஹி அச்சா ஹே.
1: இன்றைய நாள் மிக நல்ல நாளாகும் என அலி அபு மனதிற்குள்ளே எண்ணினான்.
0: கர் லோட் கர் உஸ்னே 100 தினார் ஜேப் மே ரக்கி ஔர் உஸி வக்த் உஸ் ஆத்மி கே யஹா ஜாகர் இத்ர கரீத் லியா.
1: வீட்டிற்கு போய் அவன் 100 தினார்களை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான். பின் உடனடியாக அந்த மனிதனிடம் சென்று வாசனை திரவியத்தை வாங்கிக் கொண்டான்.
0: இத்தனா கீமதி இத்ர ஜேப் மே ரக்க கர் இதர் உதர் பேவஜா கூம்னா உசே அச்சா நஹி லகா.
1: இவ்வளவு விலை உயர்ந்த வாசனை திரவியத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு இங்கும் அங்கும் காரணமின்றி சுற்றுவது அவனுக்கு சரியாக படவில்லை. வீட்டிற்கு திரும்பி வந்து அதே 5 அழகான கண்ணாடி குப்பிகளில் வாசனை திரவியத்தை நிரப்பினான்.
0: ஔர் ஏக் கிட்கி கே நீச்சே ரகி மேஜ் பர் சஜாதே ஹுவே சோச்சா ஏக் மஹினா பீத்தே க்யா தேர் லக்தி ஹே.
1: பின் ஒரு ஜன்னலின் கீழே உள்ள மேஜையில் அலங்காரமாக வைத்துக் கொண்டே நினைத்தான். ஒரு மாதம் கழிவதற்கு எவ்வளவு தாமதமாக போகிறது?
0: குச் தேர் பாத் உஸ்னே சோச்சா கி ஆஜ் கே குஷி கே ஏவஜ் மே இசி வக்த் ஜாகர் ஹமாம் மே நஹானா சாஹியே.
1: சிறிது நேரம் கழித்து அவன் இவ்வாறு எண்ணினான். இன்றைய மகிழ்ச்சியான தருணத்தில் இப்போதே குளியல் அறைக்கு சென்று குளிக்க வேண்டும். ஹம்மாம் குளியல் அறை.
0: அலி அபு வஹா பஹுஞ்சா ஹி தா கி ஏக் தோஸ்த் ஜிஸ்கா நாம் உமர் பேன் ஆதி தா சாம்னே ஹி மில் கயா.
1: அலி அபு அங்கு போய் சேர்ந்ததும் உமர் பேன் ஆதி என்ற நண்பனை எதிரிலேயே சந்தித்தான்.
0: தோனோ மே சலாம் துவா ஹுய்.
1: இருவரும் பணங்கி கொண்டார்கள்.
0: உமர் பேன் நே உஸ்கே ஜூத்தோ கி ஓர் தேக் கர் கஹா தும்ஹே ஷரம் நஹி ஆதி.
1: உமர் பேன் ஆதி அவன் காலணிகளை பார்த்து கொண்டே கேட்டான் உனக்கு வெட்கமா இல்லையா?
0: சாரே ஷஹர் மே தும்ஹாரே பைபந்தோ வாலே ஜூத்தோ கா சபி மஜாக் உடாதே.

0: நகர் முழுவதும் உன்னுடைய ஒட்டு போட்ட காலணிகளை பற்றித்தான் எல்லோரும் கேலி செய்கிறார்கள்.
1: ஜிஸ்னே ஜிந்தகி மே தும்ஹே கபி நா தேகா ஹோ வைசா ஆத்மி பி தும்ஹாரே ஜூதோ பர் சிர்ஃப் ஏக் நஜர் டால் கர் பஹ்சான் சக்தா ஹை கி கிஸ்கே ஜூதே ஹை.
0: உன்னை தன் வாழ்க்கையில் இதுவரை பார்த்திராத மனிதன் கூட உன் காலணிகளை ஒருமுறை பார்த்தே இது உன்னுடையதுதான் என்று தெரிந்து கொள்வான்.
1: தோனோ தோஸ்த் நஹானே கே லியே அலக் அலக் கம்ரோ மே தாகில் ஹுவே.
0: இரு நண்பர்களும் குளிப்பதற்காக வெவ்வேறு அறைகளில் பிரவேசித்தனர்.
1: உமர் பின் நஹாகர் பஹலே நிக்லா ஆர் சலா கயா.
0: உமர் பின் குளித்துவிட்டு முதலில் வந்தான், பின் சென்று விட்டான்.
1: சபி லோக் அப்னே ஜூதே சுங்கி பஹர் ஹி உதார் ரஹே தே.
0: அனைவரும் தங்களுடைய காலணிகளை வெளியில் தான் விட்டிருந்தார்கள்.
1: இஸ்லியே ஆபூ கே ஜூதே சரக்தே சரக்தே ஏக் திபாய் கே நீச்சே காஃபி தூர் ஹட் கயே.
0: இதனால் ஆபூவின் காலணிகள் நகர்ந்து நகர்ந்து ஒரு முக்காலியின் அடியில் வெகு தூரம் சென்று விட்டிருந்தன.
1: ஜப் அலி ஆபூ நஹா தோகர் வாபஸ் ஆயா தோ ஜூதோ கோ உஸ்னே ஜஹான் ரகா தா வஹான் அப் கிசி ஆர் கே ஜூதே படே தே.
0: அலி ஆபூ குளித்து விட்டு வந்தபோது அவன் காலணிகளை எங்கு வைத்தானோ அங்கு வேறொருவரின் காலணிகள் இருந்தன.
1: அலி ஆபூ நே சோச்சா லக்தா ஹே உமர் நே யே நயே ஜூதே மேரே ஹி லியே லாகர் சுப்சாப் யஹா ரக் தியே ஹே ஆர் மேரே புரானே ஜூதே கஹீ ஃபேக் தியே ஹே.
0: ஒருவேளை உமர் இந்த புதிய காலணிகளை எனக்காக கொண்டு வந்து சந்தடி இல்லாமல் இங்கு வைத்திருப்பான், பின் என் பழைய காலணிகளை எங்கோ எறிந்திருப்பான் என அலி ஆபூ எண்ணினான்.
1: அலி ஆபூ நே வ நயே ஜூதே பஹனே ஆர் சல்தா பனா.
0: அலி ஆபூ அந்த புதிய காலணிகளை அணிந்து கொண்டு நடக்கலானான்.
1: சையோ கே பாத் ஹி கி வ ஜூதே பக்தாத் கே காஜி
0: எதேச்சியாக அந்த காலணிகள் பாக்தாத்தின் காஜியினுடையதாக இருந்தது.
1: அலி ஆபூ கே விதா ஹோனே கே குச் ஹி தேர் பாத் காஜி நஹா கர் பஹர் ஆயா ஆர் ஜூதே டூண்டனே லகா.
0: அலி ஆபூ சென்ற பிறகு சிறிது நேரம் கழித்து காஜி குளித்து விட்டு வெளியில் வந்தார். காலணிகளை தேடலானார்.
1: லோகோ கி பீடு இக்கட்டா ஹோ கயி.
0: மக்கள் கூட்டம் கூடியது. பீடு கூட்டம்.
1: கிசி நே இஷாரா கர்கே பதாயா கி அலி ஆபூ கே பிரசித்த ஜூதே படே ஹே.
0: யாரோ ஒருவர் அலி ஆபூவின் புகழ்பெற்ற காலணிகள் கிடைக்கின்றன என சைகையில் கூறினார்.
1: இஸ்கா மத்லப் யஹி தா கி காஜி கே ஜூதே அலி ஆபூ பஹன்கர் சலா கயா ஹே ஆர் அப்னே யஹி சோட் கயா ஹே.
0: இதன் பொருள் என்னவென்றால் காஜியின் காலணிகளை அலி ஆபூ அணிந்து சென்று விட்டான், பின் தன்னுடையதை இங்கு விட்டு சென்றிருக்கிறான்.
1: உஸ்னே உசி வக்த் அப்னா ஆத்மி பேஜ்கர் அலி ஆபூ கோ அதாலத் மே ஹாஜிர் ஹோனே கே லியே ஹுக்ம் தியா.
0: அவர் உடனே தன் ஆட்களை அனுப்பி அலி ஆபுவை நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டார்.
1: அலி ஆபூ பக்கட்கர் லாயா கயா.
0: அலி ஆபூ பிடித்து கொண்டு வரப்பட்டான்.
1: காஜி நே கரஜ்தே ஹுவே கஹா தும்னே மேரே நயே ஜூதே சுரா லியே.
0: காஜி உரிமை கொண்டே கூறினார், நீ என்னுடைய புதிய காலணிகளை திருடி விட்டாய்.
1: அலி ஆபூ நே வாக்கை ஜோ ஹுவா தா உசே காஜி கே சாம்னே ரக்னே கி கோய் கோஷிஷ் நஹி கி.
0: உண்மையில் என்ன நடந்தது என்பதை காஜியின் முன் வெளிப்படுத்த அலி ஆபூ எந்த முயற்சியும் செய்யவில்லை.
1: கியூகி வோ ஜான்தா தா கி உஸ்கி பாத் பர் காஜி யா துன்யா கா கோய் பி ஆத்மி விஸ்வாஸ் நஹி கரேகா.
0: ஏனெனில் அவனது வார்த்தைகளை காஜியோ அல்லது உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனோ நம்ப மாட்டான் என்பது அவனுக்கு தெரியும்.
1: வோ சிர் ஜுகா கர் கடா ரஹா.
0: அவன் தலை குனிந்தவாறே நின்றான்.
1: காஜி நே சஜா சுனாதே ஹுவே கஹா சோரி கே இன்ஜாம் மே அலி ஆபூ கோ சோ தினார் ஜுர்மானா தேனா ஹோகா.
0: திருட்டு குற்றத்திற்காக அலி ஆபூ 100 dinars அபராதமாக கொடுக்க வேண்டும் என காஜி தண்டனையை அறிவித்தார்.
1: அலி ஆபூ நே சுப்சாப் உத்னே பைசே காஜி கே மேஜ் பர் ரக் தியே.
0: அலி ஆபூ அமைதியாக அந்த பணத்தை காஜியின் மேஜை மீது வைத்து விட்டான்.
1: இஸ்கே சாத்ஹி உஸ்னே அப்னே புரானே ஜூதே பி காஜி சே வாபஸ் லே லியே.
0: இதோடு கூட அவன் காஜியிடமிருந்து தன் பழைய காலணிகளை திரும்ப பெற்றான்.
1: காஜி கே ஜூதே உசே லோட்டானே படே.
0: காஜியின் காலணிகளை அவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டியதாயிற்று.
1: வாபஸ் சல்தே சமய அலி ஆபூ நே சோச்சா இன்ஹே தோ ஆஜ் ஹி மேன் நதி மே ஃபேக் ஆகுங்கா.
0: திரும்பும் போது நினைத்தான், இவைகளை நான் இன்றே நதியில் எரிந்து விட்டு வருவேன்.
1: சச்முச் அலி ஆபூ நே உசி வக்த் ஜாகர் அப்னே பிரசித்த ஜூதே நதி மே ஃபேக் தியே ஆர் நங்கே பாவ் கர் லோட்டாயா.
0: நிஜமாகவே அலி ஆபூ உடனேயே தன் புகழ்பெற்ற காலணிகளை நதியில் எரிந்து வெறும் காலுடன் திரும்பி வந்தான்.
1: நதி கா பானி ஜூதோ கோ பஹா லே சலா.
0: நதியின் வெள்ளம் காலணிகளை அடித்து சென்றது.
1: குச் தூரி பர் ஏக் மச்சேரா அப்னா ஜால் டால் கர் பேட்டா தா.
0: சிறிது தூரத்திலேயே ஒரு மீனவன் தன் வலையை விரித்து அமர்ந்திருந்தான். மச்சேரா மீனவன்,
1: மச்சலியோ கே சாத் ஜூத்தே பி உஸ்மே ஃபஸ் கயே,
0: மீன்களுடன் கூட காலணிகளும் அதில் அகப்பட்டு கொண்டன. ஃபஸ்னா அகப்படுதல்.
1: ஜால் கீச்னே பர் ஜப் ஜூத்தே நசர் ஆயே தோ பைபந்தோ கே காரண் மச்சேரா துரந்த் பஹச்சான் கயா கி யே தோ அலி ஆபூ கே ஹே.
0: வலையை இழுக்கும் போது காலணிகள் கண்களில் பட்டன. ஒட்டு போட்டதின் காரணமாக அது அலி ஆபுவினுடையது என உடனேயே மீனவன் தெரிந்து கொண்டான். கீஞ்ச்னா இழுத்த.

0: उसने सोचा कि अगर मैं इन्हें अली आबू को लौटा दूं, तो वह मुझे इनाम में कुछ न कुछ अवश्य देगा।
1: இவைகளை அலி ஆபுக்கு திருப்பி கொடுத்தால் அவன் எனக்கு வெகுமதியாக கட்டாயம் ஏதாவது கொடுப்பான் என மீனவன் நினைத்தான்.
0: खुश होता हुआ मछेरा दोनों जूते कंधे पर लटका कर जब अली आबू के घर पर पहुंचा।
1: மீனவன் மகிழ்ச்சியுடன் இரு காலணிகளையும் தோள்களை தொங்க விட்டு கொண்டு அலி ஆபுவின் வீட்டை அடைந்தான்.
0: तो पता चला कि वह दरवाजे में ताला लगाकर घूमने के लिए कहीं गया हुआ है।
1: அலி ஹபு கதவை பூட்டிவிட்டு எங்கோ உலாவ சென்றிருக்கிறான் என தெரிய வந்தது.
0: மச்சேரே ने अपने आप से कहा कि जूतों को वापस अपने घर कौन ले जाए?
1: காலணிகளை திரும்பவும் தன் வீட்டுக்கு யார் கொண்டு செல்வது என மீனவன் தனக்குள்ளேயே கூறிக்கொண்டான்.
0: இன்ஹே மே खुली खिड़की में से भीतर डाल दूं।
1: இவைகளை திறந்த ஜன்னலின் வழியாக உள்ளே போடுவது நல்லது.
0: और अली आबू से जब भी मुलाकात हो तो बताऊं कि वह काम मैंने ही किया था।
1: அலி ஆபுவை எப்போதாவது சந்தித்தால் இந்த வேலையை நான் தான் செய்தேன் என கூறுவேன்.
0: ஜிஸ் குலி கிடக்கி மே சே மச்சேரே நே ஜூதே கர் கே அந்தர் டாலே, வோ வஹி கிடக்கி தி ஜிஸ்கே பாஸ் உஸ் மே

0: கிடக்கி மேசே பீத்தர் டால் தோ.
1: இவைகளை திறந்த ஜன்னலின் வழியாக உள்ளே போடுவது நல்லது.
0: ஆர் அலி ஆபூ சே ஜப் பி முலாகாத் ஹோ தோ பதாவும் கி வஹ காம் மேனே ஹி கியா தா.
1: அலி ஆபுவை எப்போதாவது சந்தித்தால் இந்த வேலையை நான் தான் செய்தேன் என கூறுவேன்.
0: ஜிஸ் குலி கிடக்கி மேசே மச்சேரே நே ஜூத்தே கர் கே அந்தர் டாலே வஹ வஹி கிடக்கி தி ஜிஸ்கே பாஸ் உஸ் மேஜ் பர் அலி ஆபு நே கீம்தி இத்ர கி பாஞ்ச் ஷீஷியா சஜா கர் ரக்கி ஹுயி தி.
1: எந்த திறந்த ஜன்னலின் வழியாக மீனவன் காலணிகளை வீட்டினுள் எரிந்தானோ அந்த ஜன்னலுக்கு அருகில் உள்ள மேஜையில் தான் அலி ஆபு விலை உயர்ந்த வாசனை திரவியம் உள்ள 5 கண்ணாடி குப்பிகளை அலங்கரித்து வைத்திருந்தான்.
0: ஜூதே உனி ஷீஷியோ பர் ஜாகிர்.
1: காலணிகள் அதே கண்ணாடி குப்பிகளில் போய் விழுந்தன. கிர்னா விழுதல்.
0: ஷீஷியா ஃபர்ஷ் பர் கிர் கர் உசி வக்த் டூட் கயி.
1: கண்ணாடி குப்பிகள் தரை மீது விழுந்து உடனேயே உடைந்தன. டூட்னா உடைதல்.
0: சாரா இத்ர ஃபர்ஷ் பர் ஃபைல் கயா.
1: வாசனை திரவியம் முழுவதும் தரையில் பரவியது. ஃபர்ஷ் தரை. சரி பிரியம், இக்கதையை இங்கேயே நிறுத்திக் கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் காண்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி மொழி பாடம் கேட்டீர்கள். கற்பித்தவர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள். மாணவி பிரியம் பிரதீக்ஷா. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, 10:00. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். இனி வானிலை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை காணப்பட்டது. மழை பெய்த இடங்களும் பதிவான அளவுகளும் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் 9 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் நெற்குன்றம் சோழவரம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், நீலகிரி மாவட்டம் கேட்டி ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வாலஜா, புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர், சென்னை எம்ஜிஆர் நகர், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டரும், செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் செய்யூர், சென்னை வளசரவாக்கம் ராஜா அண்ணாமலைபுரம் சைதாப்பேட்டை, விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளம் திரிசுழி, திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கும்மிடிப்பூண்டி, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, வெம்பாக்கம், ஜமுனாமரத்தூர், வாலஜா ஆமூர், தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராப்பாளையம், கீழ்ப்படி, சங்கராபுரம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, சென்னை நுங்கம்பாக்கம், வளசரவாக்கம், கலெக்டர் அலுவலகம், மணலி, தண்டையார்பேட்டை, காசிமேடு, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம், நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி, சேலம் மாவட்டம் மேலூர், வேளாங்கனி ஆகிய இடங்களும், ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதும் இல்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையாக வேலூர் மாவட்டத்தில் 39.9 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. குறைந்த அளவு வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 10.2 டிகிரி செல்சியஸ். திருச்சிராப்பள்ளி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. கரூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 5.1 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு அதிகமாக இருந்தது. தஞ்சாவூர், தருமபுரி, ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் இயல்பை விட 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர் விமான நிலையம், நீலகிரி, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மற்றும் காரைக்காலில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட வெப்பம் அதிகம் பதிவாகியிருந்தது. மேற்கு தொடர்ச்சி

மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், தமிழகத்தில் ஒரு இரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்துள்ளது. உள்தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவாக காணப்பட்டது. கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைந்திருக்கிறது. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியிருக்கக்கூடும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியிருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதும் இல்லை. வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நேயர்களே.

நேரமாலை 5:28. இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் எமது மாலை ஒலிபரப்புகள் இனிதே துவங்குகிறது. அதில் கேட்கலாம்,

வரவேண்டிய துன்பங்கள் வந்து துன்பப்படுத்தாமல் நீங்குமானால் பொருளில்லாத வறியவர் கூட துறவரம் மேற்கொள்ளுவர். குறள் எண் 378 அதிகாரம் ஊழ்.

வர வேண்டிய துன்பங்கள் வந்து துன்பப்படுத்தாமல் நீங்குமானால் பொருளில்லாத வறியவர் கூட துறவரம் மேற்கொள்ளுவர். குறள் எண் 378, அதிகாரம் ஊழ்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 5:30. இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இந்த இனிய மாலை நேரத்தில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்கலாம் மல்லவேட்டி.

நேரமாலை 5:35 ஆயிட்டிருக்க இந்த நேரத்தில் நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க மதுர தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து பாடல்.

அவர் என் முருகேசன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சிகள் கரும்பு சாகுபடி குறித்து மதுரை கிடாரிப்பட்டி விவசாயி ஏ கரந்தமலை அவர்களுடன் நேர்முகம் பகுதி 2. அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 ஆங்கிலத்தில். 8:05 மதுரத்தன்றில், 8:30 அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பூ அலங்கார தொழில் செய்து வரும் தங்கப்பாண்டி அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1. உடன் உரையாடுகிறார் கே வெள்ளிமுருகன் அவர்கள். 8:45 மதுரத்தன்றல் தொடர்ச்சி, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 இசை பேருரை, 10:30 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய் இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள். ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள், அதனைத் தொடர்ந்து 6:40 மதுரை தொண்டல், 6:55 சேவை செய்திகள், அதனைத் தொடர்ந்து 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதிய

0: என்னக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்ட்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை FM விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய் இன்னும் சில நூல்களை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து செய்ய கேட்கலாம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: எனக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு
2: இருக்கேன். நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
2: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
1: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
2: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
1: என்டர்டெயின்மெண்டா.
2: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
1: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
2: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கனகங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
1: ஆமா, 1 மணிக்கு வரும்.
2: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லிருக்கேன்.
2: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கனகங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கனகங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebookல மட்டுமா?
2: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
3: ஜாட ஜாட ஜாட ஜாட.
4: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
4: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
5: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
4: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
5: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
4: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
6: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
5: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
4: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
5: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
6: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
7: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
8: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிறைவு பெறுகிறது ஒரு பாடல் பாடல்கள். இன்னும் சில நூல்களை தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் திரு விஜய் தயாரா என்று திமுக வினவியுள்ளது. கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம்

0: சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை 17ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி சத்யபாமாவும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் எல்லைப்பகுதியை ஒட்டிய கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 11,639 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 2,616 கிராமங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 98% உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான செயல்திட்டம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். வேளாண் அறிவியல் மையங்களை நவீனமயமாக்குவதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் அனைத்து வேளாண் அறிவியல் மையங்களிலும் திறன் மேம்பாட்டு பிரிவுகள் ஏற்படுத்தப்படும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விண்வெளி திட்டங்களில் தனியார் பங்களிப்புக்கு ஊக்கமளிக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருப்பினும் இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இஸ்ரோவின் செயல்பாடுகளுக்கு தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் திரு நாராயணன் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் திரு விஜய் தயாரா என்று திமுக அமைப்புச் செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி வினவியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு எதிராக திமுக வைத்த குற்றச்சாட்டுகளை திசை திருப்பும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக கூறினார். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் உரிய பதில் அளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திமுகவின் வரலாறு தெரியாமல் திரு விஜய் பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு ஆர் எஸ் பாரதி குறை கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சரின் அலுவலகத்தை மாற்றியமைப்பதற்காக 6,17,00,000 ரூபாய் செலவிடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய தலைமைச் செயலகம் கட்டப்படும் என்று அறிவித்துவிட்டு முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றுவதற்கு இந்த தொகையை செலவிடுவது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார். மாநில அரசின் நிதி ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு மட்டுமே செலவிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர பிரிவு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். காய்கறிகள், மளிகைப் பொருட்கள், எண்ணெய், சர்க்கரை, அரிசி ஆகியவற்றின் விலை 20 முதல் 35% வரை உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினையில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு பதுக்கலை தடுக்கவும் அத்தியாவசியப் பொருட்களை நியாய விலைக் கடைகள் மூலம் குறைந்த விலையில் விற்பனை செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில்

0: இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் குறுவை பருவத்திற்கான பயிர் காப்பீடு செய்வதற்கு வரும் 15ஆம் தேதிக்குள் தேசிய பயிர் காப்பீட்டு இணையத்தில் பதிவு செய்யுமாறு ஆட்சியர் திருமதி சரண்யா அரி கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 ரூபாய் 30 காசாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மேற்கு கால்வாய் கரையோர மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 400 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்களிடம் செல்போன் வாங்கி பாதுகாக்கும் நடைமுறை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகேயுள்ள அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மர் லலிதா ஜுவாலா தங்கப்பதக்கத்தையும் தங்கரா ஞான தத்து தலசிலா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் சிம்ரன் சிங் கவிப்ரியா செல்வம் இணை தங்கப்பதக்கத்தையும் ருத்தபர்ணா பாண்டா ஸ்வேதபர்ணா இணை வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றன. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத் மணிஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாய் பிரதீக் ரூபன் குமார் ரத்னசபாபதி இணை வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐஸ்லாண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் எமரி கோம்ஸை வென்றார். டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிபவ் சரோஹா தலைமையிலான இந்த அணியில் ஹிருத்திக் கட்டக்கம் உட்பட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி எகிப்தின் கெய்ரோவில் நவம்பர் 2 தொடங்கி 8 தேதி வரை நடைபெறவுள்ளது. 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் திரு விஜய் தயாரா என்று திமுக வினவியுள்ளது. கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சிகள் திரை இசை பாடல்கள் ஒவ்வொன்றாய் கேட்டு மகிழுங்கள்.

Hi, Malini. I'm Krishnan. நான் இதை சொல்லியாகணும். நீ அவ்வளவு அழக. இங்கே எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. And I'm in love with you.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிறைவு பெறுகிறது மதுரை தென்றல். இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின்

உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

0: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ், அவர்கள் வாசிப்பவர் ஷியாமளா.
1: காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சரின் ஆவேசமான பதிலுரை, திமுக வெளிநடப்பு, அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார், திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், திரு ராஜீவ் ஆகியோரின் மானிய கோரிக்கைகள் மீதான அறிவிப்புகள் ஆகியவை இன்றைய பேரவை நிகழ்ச்சியில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளாகும். கடந்த வியாழனன்று பேரவையில் நடைபெற்ற காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு 3 நாட்களுக்கு பிறகு இன்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திமுக மீது குற்றம் சாட்டி ஆவேசமாக பதிலளித்தார். திமுக குறித்து முதலமைச்சர் பேசியதும் ஒட்டுமொத்தமாக அனைத்து திமுக உறுப்பினர்களும் எழுந்து முதலமைச்சரின் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நின்று கொண்டே குரல் எழுப்பினர். இதனால் வழக்கமாக தாழ்ந்த குரலில் பேசும் முதலமைச்சர் தமது குரலை உயர்த்தி பேசினார். லஞ்ச ஊழல் அற்ற நேர்மையான தூய்மையான நல்லாட்சியை வழங்குவதில் தமது அரசு உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர், அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் தங்கள் குடும்பத்திற்கு அவப்பெயர் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து லஞ்சம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தாம் உறுதியுடன் இருப்பதாகவும், சட்டத்தின் ஆட்சியை தமிழகத்தில் நிலைநிறுத்துவோம் என்றும் உறுதிபட முதலமைச்சர் தெரிவித்தார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது இந்த அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும், அதுவும் விரைவாக மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். தமிழகத்தில் அதிகார போட்டி, போதை கலாச்சாரம், குடும்ப சண்டை உள்ளிட்ட செயல்களால் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதாகவும், இதனை தடுக்க முந்தைய ஆட்சி தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். யார் மீதும் தாம் பழிபோட விரும்பவில்லை என்று கூறிய அவர், திமுக ஆட்சி காலங்களில் நடைபெற்ற குற்றச்செயல்கள் மற்றும் ஊழல்கள்

குறித்து அரசியல்வாதிகள் மறந்துவிட்ட சர்க்காரியா கமிஷன் விசாரணை அறிக்கையை ஆதாரமாக குறிப்பிட்டு திமுக மீது அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். மேலும் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர்களுக்கு அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்தை ஆதாரமாக குறிப்பிட்டு நகராட்சி நிர்வாகத்துறையில் கமிஷன் பெறப்பட்டதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். போதை கலாச்சாரத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொண்டிருப்பதாகவும் போதை என்னும் மரத்தின் கிளைகள்தான் தற்போது வெட்டப்பட்டு வருவதாகவும் மரத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிப்பதற்கு 35 மாவட்டங்களிலும் போதை தடுப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு விரைவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். இதன் அடிப்படையில் 3000 மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 4000 மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்களிடமிருந்து சுமார் 4800 கிலோ போதைப் பொருளும் 120,000 மேற்பட்ட போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டதாகவும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையில் எந்த சமரசத்திற்கும் இடமில்லை என்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் காவல் நிலையங்களில் ஏற்படும் உயிரிழப்பை தடுப்பதற்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும் இதன் மீது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் வழிகாட்டுதல் பின்பற்றப்படும் என்றும் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்களை தடுப்பதற்கு தமது அரசு பொறுப்பேற்ற பின் அமைக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் செயல்பாடுகளை பாராட்டிய அவர் நவீன வாகனங்கள் மற்றும் தேவைப்படும் உபகரணங்கள் 350 கோடி ரூபாய் செலவில் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையின் நடவடிக்கையால் 125 பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் 21 குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். பொதுமக்களை காக்கும் பணியில் விழிப்புடன் ஈடுபட்டு வரும் காவல்துறை மற்றும் தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறையின் காவலர்கள் மற்றும் வீரர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் விரைவில் தேவையான அளவிற்கு புதிதாக காவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளும் கட்சி என்றும் பாராமல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார். கருத்துரிமை பேச்சுரிமை என்ற பெயரில் பெண்களுக்கு எதிரான ஆபாச கருத்துக்களை அவதூறு கருத்துக்களை கூறுவதை அரசியல்வாதிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். முதலமைச்சர் பேசிக் கொண்டிருந்த போது எதிர்க்கட்சித் தலைவருக்கு பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பினர். பேசுவதற்கு அனுமதிக்க பேரவைத் தலைவர் மறுத்ததை தொடர்ந்து ஒட்டுமொத்த திமுக உறுப்பினர்களும் பேரவைத் தலைவரை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர். அப்போது முதலமைச்சர் பேசும்போது அவரது பேச்சுக்கு இடையூறு செய்யாமல் நீங்கள் அமைதி காத்திருந்தால் நான் எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதித்திருப்பேன். ஆனால் நீங்கள் முதலமைச்சரை பேசவிடாமல் தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டிருந்தீர்கள். உங்கள் நடவடிக்கையை தொலைக்காட்சி மூலம் நாடே பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றார் பேரவைத் தலைவர். திமுக உறுப்பினர்கள் அவர்களாக வெளியேற வேண்டும் அல்லது காவலர்கள் மூலம் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் பேரவைத் தலைவர் எச்சரித்தார். அதற்கும் திமுக உறுப்பினர்கள் செவிமடுக்கவில்லை. வெளியேற்றமா வெளிநடப்பா என்ற குழப்பம் சில நிமிடங்கள் நீடித்தது. அப்போது எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிக்கலாம் என்று முதலமைச்சர் கூறியதை ஏற்று திமுக உறுப்பினர்கள் தங்களது இருக்கைக்கு திரும்பினர். திடீரென்று திமுக உறுப்பினர்கள் சிலர் பேரவைத் தலைவரை நோக்கி ஏதோ கூற பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த திமுக உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்துவிட்டு மீண்டும் அவைக்கு திரும்பவில்லை. இதையடுத்து மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா எழுந்து ஒலிபெருக்கி இல்லாமல் முதலமைச்சர் பேசிய பிறகு எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிப்பது மரபு, அதை காப்பாற்றவில்லை என்று கூறி வெளிநடப்பு செய்வதாக கூறினார். அவரைத் தொடர்ந்து தமிமுன் அன்சாரியும் வெளியேறினார். தொடர்ந்து வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து 12 அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழ்நாடு வன பணிப்படை வரும் 5 காலத்தில் சுமார் 100 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்டு பலப்படுத்தப்படும் என்றார். உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பிற நிறுவனங்களுக்கு சொந்தமான நிலங்களில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 25 இயற்கை பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் பனைமரங்களின் மரபணு பாதுகாப்பு மற்றும் மரபியல் மேம்பாட்டு திட்டம் 50 லட்சம் ரூபாய் செலவில் 2 செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். பிச்சாவரத்தில் படகு சவாரி செய்வதற்கு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 சூரிய மின்சக்தியில் இயங்கும் படகுகள் வாங்கப்படும் என்றார். வனத்துறையில் பணிபுரியும் சுமார் 6260 சீருடை பணியாளர்களுக்கு இலவச பேருந்து பயண அட்டை வழங்கப்படும் என்றும் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்தார். அவரைத் தொடர்ந்து வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் 19 அறிவிப்புகளை வெளியிட்டார்.
முந்தைய சட்டங்களின் கீழ் உள்ள வணிகர்களை நிர்வகிப்பதற்கு ஒவ்வொரு வணிக வரி கோட்டத்திலும் ஒரு தனி வரி விதிப்பு வட்டம் உருவாக்கப்படும் என்றும், மாநிலத்தில் முதலாவது விற்பனையில் மதிப்பு கூட்டு வரி செலுத்திய பின்னர்

0: பெட்ரோல் மற்றும் டீசல் மறுவிற்பனை செய்யும் சில்லறை விற்பனை நிலையங்கள் சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி சட்டத்தின் கீழ் பதிவு பெற்றிருந்தால் தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி சட்டத்தின் கீழ் பதிவு பெறுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் கூறினார். அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களின் அறிவு மற்றும் திறனை மேம்படுத்தவும் தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தவும் துறையின் பயிற்சி கொள்கை மறுசீரமைக்கப்படும் என்றார். ஒரு வருவாய் கிராமத்தை முழுமையாக ஒரே சார் பதிவக எல்லைக்குள் கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். பணிச்சுமை மிக்க 25 சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு கூடுதல் வசதிகள் வழங்கப்படும் என்றும் இதனால் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் அன்றே வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏபிஐ தொழில்நுட்பம் மூலம் இறப்பு மற்றும் வாரிசுரிமை சான்றிதழ்கள் உடனடியாக சரிபார்க்கப்பட்டு போலி ஆவணப் பதிவுகள் தடுக்கப்படும் என்றார். மாவட்ட பதிவாளர்கள் உள்ளிட்ட உயர் அலுவலர்களுக்கு மாறிவரும் சட்ட நடைமுறைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் என்றார். அடுத்த மாதம் 15 தேதி முதல் 4 வகையான குடும்ப ஏற்பாடு ஆவணங்கள் காகிதமற்ற பதிவு முறையில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டு இணைய வழியில் ஆவணங்கள் அனுப்பி வைக்கப்படும் என்றார். ஏபிஐ தொழில்நுட்பம் மூலம் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வக்ஃபு வாரிய நிலங்களின் பதிவுகளை உரிய துறை அலுவலர்கள் நேரடியாக உள்ளீடு செய்ய வழிவகை செய்யப்படும் என்றார். பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தற்போது 100 சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைமுறையில் உள்ள சனிக்கிழமை கட்டாய பணிமுறை கைவிடப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இவரை தொடர்ந்து சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் ராஜீவ் 9 அறிவிப்புகளை வெளியிட்டார். உயிர்ப்பான் மையத்தினை மேம்படுத்தி பாதுகாக்கும் நோக்கில் நகர உயிர்ப்பான் மய குறியீடு 24 மாநகராட்சிகளில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் என்றும் ஆண்டுதோறும் 200 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், 5 அரசு கல்லூரிகள் நீல பசுமை வளாகங்களாக மாற்றியமைக்கப்படும் என்றும் கூறினார். காற்று தர கண்காணிப்பை வலுப்படுத்தும் நோக்கில் 80 இடங்களில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்சார் அடிப்படையிலான தொடர் சுற்றுப்புற காற்று தர கண்காணிப்பு நிலையங்கள் நிறுவப்படும் என்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சொந்தமான அலுவலகங்களில் நிலைத்த பசுமை கட்டிட முன்முயற்சிகள் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களை தவிர்த்து மற்ற 28 மாவட்டங்களில் உள்ள கிராம ஊராட்சிகள், ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் மாவட்ட ஊராட்சிகளுக்கான தனி அலுவலர்களின் பதவிக்காலம் வரும் அக்டோபர் மாதம் 19 தேதி வரையிலோ அல்லது வழக்கமான தேர்தலுக்கு பின்பு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நடத்தப்படும் முதல் கூட்டம் வரையிலோ இவற்றில் எது முந்தையதோ அதுவரையில் நீட்டிக்க வகை செய்யும் மசோதா உள்ளிட்ட 3 மசோதாக்கள் இன்று பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு இன்று பேரவை தலைவர் திரு JCD பிரபாகர் அவையை கையாண்ட விதம் என்றால் அது மிகையாகாது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் ஷியாமளா. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் முருகேசன் அவர்கள்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித்திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பிடாகம் ஊராட்சியில் விக்சித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 6.30 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் வட்டார நாற்றுப்பணியினையும் ரூபாய் 2.16 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மரக்கன்றுகள் நடுதல் பணிகளையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் உளுந்தூர்பேட்டையில் ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் மானிய நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் உளுந்தூர்பேட்டை புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடப் பணிகளையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் நன்னெறி வேளாண் முறையில் காய்கறி மற்றும் வாசனை பயிர்கள் சாகுபடி செய்தல் என்ற தலைப்பில் மாவட்ட அளவிலான விவசாயிகள் கருத்தரங்கம் கூத்தனூர் கிராமத்தில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த உதவி பேராசிரியர்கள் கலந்து கொண்டு காய்கறி மற்றும் வாசனை பயிர்களில் நவீன சாகுபடி முறையில் புதிய ரகங்கள், பூச்சி மற்றும் நோய் வேளாண்மை உயிர் தொழில்நுட்ப முறைகள், உயிர் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விரிவாக விளக்கம் அளித்தனர். இதன் மூலம் விவசாயிகள் நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டு அவற்றை தங்கள் வயல்களில் நடைமுறைப்படுத்துவதற்கான பயனுள்ள வகையிலும் விவசாயிகளிடையே நவீன சாகுபடி முறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பயனுள்ளதாகவும் அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 250 மேற்பட்ட விவசாயிகள்

0: கலந்து கொண்டனர். மேலும் நன்னெறி வேளாண் முறைகளின் குறிக்கோள்கள், முக்கிய அம்சங்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் உள்ளடக்கிய நன்னெறி வேளாண் முறையில் காய்கறி மற்றும் வாசனை பயிர்கள் சாகுபடி செய்தல் குறித்து பயிற்சி கையேடு வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவிலான விவசாயிகள் கருத்தரங்கில் கண்காட்சி அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கருத்தரங்கில் விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்படுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாதாந்திர கல்வித்துறை மீளாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அனைத்து பள்ளிகளின் மாதாந்திர தேர்வுகள் தொடர்பாக மீளாய்வு செய்யப்பட்டது. மேலும் தேர்ச்சி குறைவாக பெற்ற பள்ளிகளின் தலைமை ஆசிரியரிடம் அதற்கான விளக்கத்தை கேட்டறியப்பட்டது. மாணவ மாணவிகள் விடுப்பு எடுக்காமல் அனைவரும் தொடர்ந்து பள்ளிக்கு வருகை புரிந்து தேவையான ஏற்பாடுகளை செய்ய தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் மாணவர்களுக்கு அனைவருக்கும் தேர்ச்சி பெற்ற தேவையான அறிவுரைகளையும், போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கு எளிதாக சிறப்பான பயிற்சி அளிக்கவும், மாணவ மாணவிகளுக்கு தொடர்ந்து வாரத் தேர்வுகள் நடத்தி அவர்களின் கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. ஒவ்வொரு நாளும் மாணவ மாணவிகளுக்கு முதல் நாள் நடத்திய பாடத்தை திருப்புதல் செய்து மீண்டும் பாடத்தினை தொடங்கவும், இந்த ஆண்டு பொதுத் தேர்வில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவ மாணவிகள் சிறப்பான தேர்ச்சி பெற்று மாநிலத்தில் சிறப்பிடம் பெறும் வகையில் தலைமை ஆசிரியர்கள் பணியாற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவஞ்சம் ஊராட்சி ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா நேர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ரிஷிவஞ்சம் ஊராட்சி ஒன்றியம் கள்ளிப்பாடி தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே நீர்வளத்துறையின் சார்பில் புதிதாக அணை கட்டும் பணியினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த அணை ₹75 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது. மரூர் கிராமத்தில் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் மானியத்தில் நிறுவப்பட்ட முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையத்தினை நேரில் பார்வையிட்டு பொருள் இருப்பு, பதிவேடு, உரம், பூச்சிக்கொல்லி மற்றும் வரவு செலவு வங்கி கணக்கு ஆகியவை விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து பெரிய பகண்டை கிராமத்தில் தோட்டக்கலைத் துறையின் மூலம் நுண்ணீர் பாசனம் திட்டத்தின் கீழ் ₹1.46 லட்சம் மதிப்பீட்டில் சொட்டு நீர் பாசனம் அமைத்து தர்பூசணி பயிரிடப்பட்டுள்ள வயலினை நேரில் பார்வையிட்டு சாகுபடி முறை மற்றும் நில போர்வை அமைத்ததன் மூலம் உண்டாகும் நன்மை குறித்து கேட்டறிந்தார். மேலும் இந்த ஆய்வில் சிறுதானியங்களை சுத்திகரித்தல், பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கான பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் மற்றும் செயல்முறைகள் பார்வையிடப்பட்டது. உற்பத்தி செயல்படும் சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் தரம் மற்றும் விற்பனை வாய்ப்புகள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். சிறுதானியங்களுக்கு மதிப்பு கூடுவதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதோடு கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பொதுமக்களுக்கு சத்தான உணவுப் பொருள்களை வழங்குதல் இத்தகைய அலகுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. உள்ளூரில் விளையும் சிறுதானியங்களை அதிக அளவில் கொள்முதல் செய்து தரமான பொருட்களை தயாரித்து சந்தைப்படுத்துதல் மூலம் மாவட்டத்தின் சிறுதானிய பொருட்களை மாநிலம் மற்றும் தேசிய அளவில் கொண்டு செல்ல தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் முருகேசன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் 6 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பில் இளையோர் உறுதியுடன் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் 6 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதியிலும், மேற்கு வங்கத்தில் ரெஜிநகர் நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், அசாமின் நகோன் மக்களவை தொகுதியிலும் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 9 தேதி தொடங்கி 16 தேதி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை 17ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது.

0: கூறியுள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பில் இளையோர் உறுதியுடன் பங்கேற்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். குவஹாட்டி பல்கலைக்கழகத்தில் இன்று உரையாற்றிய அவர், போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து இளையோர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியையும் குடியரசு துணைத் தலைவர் செய்து வைத்தார். நாட்டின் பொருளாதாரம் சீராக வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று பனாஜியில் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கங்களை வழங்கி அவர் பேசினார். சர்வதேச அளவில் பொருளாதார தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7.8% என்ற சாதனை அளவை எட்டியதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு அமித்ஷா கூறினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சர்வதேச செலாவணி நிதியத்தின் துணை மேலாண் இயக்குநர் திரு நிகல் கிளார்க்குடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். இந்தியாவுக்கும் சர்வதேச செலாவணி நிதியத்திற்கும் இடையேயான நல்லுறவு குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சர்வதேச பொருளாதார சூழல் குறித்தும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுகாதார சேவை மற்றும் நலவாழ்வு தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மருத்துவ சுற்றுலாவில் இந்தியா முன்னணியில் திகழ்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் சம்பந்தப்பட்ட துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கடந்த 7 ஆண்டுகளில் மட்டும் 35 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்தியாவில் சிகிச்சை பெற்றுச் சென்றுள்ளதாக அவர் கூறினார். வருடத்திற்கு 1 கோடி வெளிநாடுகளைச் சேர்ந்த நோயாளிகள் சிகிச்சை பெற வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுர்வேதா தினம் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை ஆயுஷ்துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயுர்வேதா தினம் வரும் 23ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பான பிரதான நிகழ்ச்சி நாக்பூரில் நடைபெற உள்ளதாகவும் அவர் கூறினார். எதிர்கால ஆரோக்கியத்திற்கு ஆயுர்வேதா என்ற மைய கருத்துடன் இந்த தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மகளிர் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் திறன் மேம்பாட்டு முகாமை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று ஃபரிதாபாத்தில் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதிலுமிருந்து மகளிர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். தலைமைத்துவ பண்பு மற்றும் பேச்சாற்றல் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் இதில் வழங்கப்படும் என்று இதற்கு ஏற்பாடு செய்துள்ள தேசிய மகளிர் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லி கட்டிட விபத்து தொடர்பாக அதன் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த விபத்து தொடர்பாக 5 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். கட்டிடங்களின் பாதுகாப்பு தன்மை குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் கொள்கை ஒன்று வகுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் அனைவருக்கும் குறைந்த செலவில் உயரிய சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 3 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 35,000-க்கும் மேற்பட்டோர் இதன் மூலம் பயன் அடைந்துள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். தேசிய நெடுஞ்சாலைகளின் பாதுகாப்பு குறித்து உரிய ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார்.

கேரளத்தின் தேசிய நெடுஞ்சாலை எண் 66 மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். பயணிகளின் பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் இன்றி சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வி டி சதீசன் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மிசோரமில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பின்னர் இப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி கரிமா குப்தா செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இதில் 835,869 பேர் இடம்பெற்றுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார். 32,280 பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு 39,243 பேர் புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி கரிமா குப்தா கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். பாக்பத் மாவட்டத்தில் உட்பட்ட பகுதியில் யாத்ரீகர்களுடன் சென்று கொண்டிருந்த வேன் மினி லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திரு முகமது நதிமுல் ஹேக் தொடர்புடைய வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று சோதனை மேற்கொண்டனர். 7 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜார்க்கண்டில் இடி மின்னல் தாக்கியதில் 2 பெண்கள் உயிரிழந்தனர், 3 பெண்கள் காயமடைந்தனர். சராய்கேலா கர்சாவன் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 16 பேர் உயிரிழந்தனர், 70 மேற்பட்டோர் காயமடைந்தனர். பஞ்சாப் மாகாணத்திற்குட்பட்ட பகுதியில் திருமண நிகழ்ச்சிக்காக சென்று கொண்டிருந்த டிராக்டர் லாரி மீது மோதிய விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். சிந்து மாகாணத்திற்குட்பட்ட பகுதியில் பேருந்து ஒன்று நிலை தடுமாறி மரத்தின் மீது மோதிய மற்றொரு விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 4 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பிரவீன் இங்கேல் வெள்ளிப் பதக்கத்தையும் யுகல் கர்க் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஷீதல் தேவி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 145-143 என்ற புள்ளி கணக்கில் இந்தியாவின் சரிதாவை வென்றார். வியட்நாமில் நடைபெற்ற உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 தங்கம், 20 வெள்ளி, 19 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பில் இளையோர் உறுதியுடன் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணைச் செய்தி. இன்றைய பண்ணைச் செய்தியில் மண்வளம் குறித்த தகவல்கள் தருகிறார் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் பி கிறிஸ்டி நிர்மலா மேரி அவர்கள்.
3: மண்வளம் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு முன்னாடி இயற்கை உரங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், அதே சமயம் ரசாயன உரங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னாங்க. இப்ப மண்வளத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த சுழற்சி முறையில நம்ம பயிரிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு பண்ணணும்?
4: கண்டிப்பாக பயிர் சுழற்சி என்பது ரொம்ப முக்கியமானது. நான் கொஞ்சம் முன்னாடி கூட நான் சொன்னேன், நம்மளுடைய மண் வந்து செயல் இழந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா மண் இருக்கும், மண்ணின் மேல வந்து ஒரு லேயர் வந்து ரொம்ப வந்து கெட்டியான ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் காரணம் வந்து நம்மளுடைய தேவையில்லாத பொருட்களை நாம பயன்படுத்துறதுனால வருகிறது. இதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணா மண் சுழற்சி வந்து பண்றது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து கிராப் ரொட்டேஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். கிராப் ரொட்டேஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவன மிந்தி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேடி போடுவாங்க, அதாவது ஒரு நெல் பயிர் போடுவாங்க.

0: அடுத்து ஒரு நெல்பயிர், அடுத்து ஒரு நெல்பயிர், இப்படியே போகும்போது நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மண்ணானது தன்னுடைய தன்மை இழந்து அதை வந்து ஃப்ளஃபி பேடி சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ள கால் வச்சா பாதிக்கு மேல லேபர்ஸ் எல்லாம் உள்ள போயிருவாங்க. அதுக்கு சிங்கிங் ஆஃப் அனிமல்ஸ் சொல்லுவாங்க. ஒரு அனிமலை உள்ள கொண்டு போனோம்னா உள்ள போயிடும், கலப்பை பாதி உள்ள போயிடும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய மண் இறுக்கத்தை வந்து இழந்து அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கொளக்கொளப்பு தன்மை அதிகமா இருக்கும். அந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, பயிர் வந்து நீங்க வந்து நாத்து நடும்போது பயிரானது அந்த இடத்துல வந்து நிக்காது, அது அப்படியே வந்து மிதந்து கொண்டிருக்கும். இந்த அதுக்கு ஃப்ளஃபி பேடி சாயில் சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் பயிர் சுழற்சி முறைன்னு சொல்றதை கொண்டு வந்தாங்க. அதுவும் வந்து ஒரு ப்ராப்ளம் தான். ஏன்னா நம்ம வந்து உள்ள போய் ஒரு நாத்து நட போறாங்களா, பாதிக்கு மேல நம்ம வந்து உள்ள போயிடுவோம். ஏன்னா அந்த மண் தன்னுடைய இறுக்கத்தை இழந்து கொளக்கொளப்பு தன்மையை ஆகிவிடும். அதுக்காகத்தான் பயிர் சுழற்சி கொண்டு வராங்க. சோ முதல்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் போகத்துல நெல் போட்டோம்னா, அடுத்த போகத்துல மூணு போகத்திலையும் கண்டினியூஸா போடாம ஒரு போகத்துல நெல், அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பயிர் வகைகளை மாற்றி போடலாம். அதுக்கடுத்து வந்து என்னன்னா, ஒரு எண்ணெய் வித்து பயிர்களை போடும்போது நம்மளுடைய மண்ணானது தன்னுடைய தன்மையை வந்து இறுகப்பட்டு வைத்துக் கொள்ளும். அதாவது இறுக்க மண் இறுக்க வந்துட்டு இல்லாம பொளபொளப்பு தன்மையை வந்து பெற்று அதை வந்து எப்படி சொல்லலாம், ஃப்ரையபிள் கண்டிஷன் சொல்லுவாங்க. நல்லா வந்து மண்ணானது நல்லா தன்னுடைய கண்ணறைகளை வந்து பெற்றுக்கொண்டு தன்னுடைய மண்ணானது தன்னுடைய செயலை வந்து செயல்பாடு உள்ள ஒரு மண்ணாக மாறுகிறது, மண் வளமுள்ளதா மாறுது. அதனால கண்டிப்பாக பயிர் சுழற்சி என்பது ரொம்ப முக்கியமானது. பொதுவாக நம்ம வைகை பக்கத்துல நாத்து நடுறவங்களா இருக்கட்டும், இல்ல தஞ்சாவூர்ல வந்து நம்ம வந்து நெற்களஞ்சியன்னு சொல்றோம், அங்கெல்லாம் பார்த்தா நம்மளுடைய காவேரி தண்ணி வந்து போகுது, மக்கள் மூன்று போகமே நெல் பயிர் செய்யறாங்க. ஆனா வளமுள்ள மண் தான், ஆனா அந்த மண்ணானது
1: நீங்க அதாவது ரசாயன உரங்கள் வேற, அந்த பூச்சிக்கொல்லிகள் அப்படின்றது வேற அப்படின்றத நேயர்களுக்கு தெளிவுபடுத்துனீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மண் புழுக்களோட உற்பத்தி நம்ம மண்ல அதிகமா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், அதே சமயம் இந்த மண் புழு உரத்தோட முக்கியத்துவம் என்ன? ஏன்னா நிறைய பசுந்தாள் உரங்கள் எல்லாமே இருக்கும்போது, அதாவது உழவர்களோட நண்பன் அப்படின்னு சொல்லா இந்த மண்புழு தான். அப்படி இருக்கும்போது இந்த மண்வள நாள்ல இந்த மண் புழுக்களை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், அப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த மண்ணை பேணி காக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் செய்யணும்?
0: ஆமாமா, ரொம்ப நல்லா கேட்டீங்க. மண்புழு உரம்ன்றது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பிரபலமாயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் மண்புழு வந்து விவசாயிகளுடைய நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்புழுனுடைய முக்கியமான பங்கு என்ன பண்ணும்னா, மேலிருந்து கீழே போகும். அதாவது நம்மளுடைய மேல் பரப்பு மண் இருக்கும்.
2: இன்றைய பணிச்செய்தியில் இதுவரை மண்வளம் குறித்த தகவல்கள் வழங்கினார் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் பி கிறிஸ்டி நிர்மலா மேரி அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
3: நேரம் 7:30 தொடர்வது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: இது வந்து எனக்கு ஒரு அதிகாரிகள் வந்து தசியலாக வந்து திருப்பூன்றத்தில் ஒருத்தவங்க கூட்டி போய் எனக்கு மீட்டு வச்சாங்க. இப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, அவங்க வந்து சில விஷயங்கள் இது வந்து உலக நாடுகளுக்கு போந்தது, நீங்கள் ஒரு ஆள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றக்கா தேப்போ எனக்கு வந்து சொல்லியிருக்குங்க. என்ன நானும் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் சில விஷயங்களில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கெமிக்கலுக்கு போகிறதில்ல. ஏன்னா கெமிக்கல்ன்றது வந்து எந்தளவுக்கு அதை டெக்னிக்கலாக தயார் பண்ணுறது வேறு, அவங்க பேர் வைக்கிற கம்பெனி நேம் வேறு. இது வந்து விவசாயிகள்லாம் சொன்னால் தெரியுமா? தெரிய கட்டாயம் தெரியாது. அந்த அடிப்படையில் எனக்கு அனுபவத்தில் இந்த நாளைக்கு இந்த பூச்சி விழுந்தால் ஒரு புழு விழுந்தால் டைமா இந்த மாதிரி டைமோக்ரான்லாம் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ வந்து மோனோகோட்டோபாஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்திருக்கு, அதை அடிச்சுக்கிறது. நோயின்னு வந்துச்சுனாக்கா அதுக்குன்ற சில விஷயங்கள் வந்து அது இதை வந்து இப்போ வந்து பச்சை தண்ணியவே ஸ்ப்ரே பண்ண சொல்கிறாங்க. ஸ்ப்ரிங்க்லர் போட்டு எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்களோ அதாவது தூசியெல்லாம் படிஞ்சாமல் தூசி மூலியமாக தான் நோயை பரவுன்றாங்க. கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர்லாம் பரவுன்றாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து தண்ணியை ஸ்ப்ரே பண்ணாலே போதும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த மாவுப்பூச்சின்னு ஒன்று வந்துருச்சு, அதுக்குமே வந்து இன்றைக்கி எல்லாம் சரியான 100% இன்றைக்கி அதுக்கான மருந்தே கிடையாது அப்படின்றது நிஜமான உண்மை. ஆனால் பிரைவேட்டில் உள்ள மருந்துக்காரவங்க மருந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி வந்து எனக்கு மாவுப்பூச்சி இருக்குது, இப்போ வெயில் காலத்தில் மட்டும் தான் மேக்ஸிமம் மாவுப்பூச்சி வரும். அந்த அடிப்படையில் நான் போய்க்கு மாவுப்பூச்சி விழுந்து அது கண்ட்ரோல் பண்ணால் மேக்ஸிமம் 90% கஷ்டமாயிடுச்சு. அது வந்து மாவுப்பூச்சிலாம் முந்தியெல்லாம் கிடையாது, எனக்கு தெரிய ஒரு 8 வருஷத்துக்குள்ளே தான். ஆனால் அங்கே போய் கேட்டால் அதுக்கு மருந்து இருக்குன்னு கொடுக்குறாங்க.
1: உங்களுக்கு கரும்புல சாகுபடியில் வந்து இந்த மாதிரி மாவுப்பூச்சி வரும் இல்லையா, அப்போ நீங்கள் எப்படி அதை கட்டுப்படுத்துறீங்க, உங்கள் அனுபவம்?
0: நான் இது வரைக்கும் எனக்கு இது விழுகலை, மற்ற குடுத்து பூச்சி இருக்கல, அதுக்கு வந்து மனக்கடவாசி அடிப்பேன், அதை கேட்கலன்னு வச்சுக்கல. இப்போ எங்களுக்கு விநாயகபுரத்தில் கவர்மெண்ட்டுடைய எய்டில் இந்த அட்டையில் வந்து நுண்ணுயிர்கள் வச்சு கொடுக்குறாங்க, அதை வந்து ஒரு ஏக்கருக்கு 5 இடத்துல கட்டி விட்டால் போதும். அதனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு அட்டையில் அதாவது 4 அடி நீளம் உள்ள அட்டையில் கிட்டத்தட்ட 50,000 முட்டைகள் அதில் இருக்கும். அவங்க கொடுத்து நம்ம கரும்பு கட்டின 6 மணி நேரம் கழித்து அது வந்து பறந்துடும். அது பறந்து எங்கே போய் சாப்பிடுதுன்னா, அதுக்கு உணவே வந்து கரும்பில் உள்ள பூச்சி தான். அப்போ மருந்தடிக்கிற காட்டிலும் சும் வந்து 150 ரூபா தான் அந்த அட்டை. மதுரையில் மேலூர் பக்கத்தில் விநாயகபுரம்ன்ற விதைப்பண்ணை பக்கத்தில் இருக்குது, அங்கே வந்து உருவாக்குறாங்க. ஒரு அட்டை 3 இன்ச்சு அகலம் இருக்கும், 6 அடி அகலம் இருக்கும். அதில் வந்து இவங்க வந்து நுண்ணுயிர்கள் வச்சு அவங்க சில டெக்னிக்கல் ரீதியாகவே உருவாக்கி அந்த அதில் ஒட்டி கொடுத்துருவாங்க. 50 குறைஞ்ச வச்சு ஒரு 20,000 பூச்சி முட்டைகள் இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து கரும்பில் கட்டிட்டோம்னா அதுவாக 6 மணி நேரம் கழிச்சு பறந்துடும், வெடிச்சிடும். வெடித்து பறந்து போய் எங்கே வந்து குருத்து பூச்சி இருக்கும் அதை பூரா வந்து சாப்பிடும். அப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து அதுவே சாப்பிட்றத கூட கொடுக்குறது போயிட்டு எதுக்கு அதை போய் விஷப்பூச்சி கொள்வானே, சரிங்களா? இப்போ ஒரு தட்டையாக இருக்குது, தட்டானுக்கு தேவையானது அதுக்கு தேவையான சின்ன பூச்சிகள் இருக்குது, அதுக்கு போயிட்டு அதுக்கு தேவையில்லாமல் குளுக்கோஸ் கொடுக்குற மாதிரி ஆகிப்போம். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணிக்கிறேன்.
1: அப்போ உங்களுக்கு வந்து இந்த பூச்சிகளை தடுக்கிறதுக்கு அவங்களுடைய அறிவுரைப்படி பண்ணுறதுனால எளிதாக இருக்கு, உங்களுக்கு செலவு மிச்சமாகுது.
0: செலவு மிச்சம், நேரம் மிச்சம், 100% சக்சஸ், சரிங்களா? குடுத்து பூச்சி வந்து 100% சக்சஸ் ஆகுது. ஒரு கடையில் போனால் மோனோகோட்டோபாஸ் டெக்னிக்கல் போட்டு கொடுப்பாங்க, இன்னொரு கடையில் போனாக்க வேறு மருந்து டைட்டன் பவுடர் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. ஆக மொத்தம் அவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியலை, நமக்குன்ற அடிப்படையில் எனக்கும் ஒரு சில விஷயங்கள் இல்லை. இதனால் வந்து எங்களுக்கு தொந்தரவும் கிடையாது. என்ன கடைசாப்பினா ஒரு 1.5 மணி நேரம் போயிட்டு இருந்தால் சரியா போச்சு, அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிக்கிங்க, அவங்க எப்போ தயார் பண்ணி வரச்சுறாங்களோ அப்போ தான் போக முடியும். அது எப்போவுமே கிடைக்காது. நம்ம இன்றைக்கி சொல்லி வச்சோம்னா இன்னும் 4 நாள் கழிச்சு கிடைக்கும், அன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்து வேண்டியது. ரொம்ப ஒரு 1.5 மணி நேரத்தில் கட்டி விட்டு வேலை முடிஞ்சு. சுகாதார சேர்வீடு எங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, மன உளைச்சல் கிடையாது. முதல்ல அந்த அடிப்படையில் நான் குடுத்து பூச்சிக்கு அதான் பண்ணிக்கிறேன்.
1: கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்ல விஷயம் பண்ணுறீங்க. இப்போ மாவு பூச்சி உங்கள் பகுதியில் வரலன்னு சொன்னீங்க, பக்கத்து இதில் இருந்தால் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா நம்ம தோட்டத்துக்கு?
0: இருக்கு மேடம், இருக்குது. அதாவது அது வந்து குறிப்பிட்ட சீதோஷ்ண நிலையில் மட்டும்தான் வரும்னு சொல்கிறாங்க. எந்த அடிப்படையும் தெரியல, எனக்கு வந்து வரலை, ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு அதை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் வேஸ்ட்டாகவும் போயிருக்கு, சரிங்களா? எனக்கும் உங்களுக்கு தெரியல, நீங்கள் உருவச்சுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் தான் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு மாவு பூச்சிக்கு எனக்கு கண்ட்ரோல் கிடைக்கல. இப்போ அது போக வந்து வெட்டிசீலியம், மெட்டாரேசியம், பெவேரியா பேசியானா இந்த மாதிரி சில உயிர் நுண்ணுயிர்களும் இருக்குது, அதுகளை மட்டும் நான் அடிச்சுக்கிறது. இது என்ன செய்யும் அப்படின்னா, இது வந்து உயிரியல் கட்டுப்பாடுகளில் வரும். ஒரு பூச்சி பூச்சி மேலே அந்த மருந்து பட்டுச்சு அப்படின்னா அந்த மருந்து வந்து ஊடு அது மருந்து கிடையாது, அதுக்கு தேவையானது தோலில் பரவி ஃபஸ்ட்டு அதை வந்து இற சாப்பிடாம பசி எடுக்காத அளவுக்கு பண்ணிடும். இந்த அதாவது நான் சொல்லலையா, மெட்டாரிசியம், வெவேரியா பேசியம், வெட்டிசீன் இருக்காணி, சூடம் மனஸ், அப்புறம் நிறையா இருக்குது மேடம். அதில் ஒரு 10 வகை இருக்காது. நான் இப்போ அந்ததையும் இப்போ கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கேன், அதனாலையோ என்ன வரல, என் வயலுக்கு வரல, வருது வரல. இது இன்னொன்று செலவு, ஏக்கருக்கு கெமிக்கல் வாங்கினோம்னாக்க ஏக்கருக்கு 1000 ரூபா அப்படின்னா இதனுடைய செலவு வந்து 200 ரூபா தான். அதே மாதிரி இது எப்படி இருக்கும்னா, சாதாரண நம்ம நீச்சல் தண்ணி இருக்குல்லையா, நீச்சல் தண்ணின்றது பழையசுவரம் வந்து தண்ணி வச்சதுக்கப்புறம் நீச்சல் தண்ணி இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் அந்த இது பாக்டீரியாக்கள் இருக்கும். அதை வந்து 20 லிட்டருக்கு 100 மில்லி லிட்டர் நான் வந்து விழுகுதே இல்லையே அடிச்சிருவேன். மெட்டாரேசியம், பெவேரியா பேசியானா இன்னும் ஒன்று, இந்த 3யும் கலந்து அடிச்சிருவேன். வெறும் 200 தான் செலவு, எந்த வாடையும் இருக்காது, கலர் இருக்காது. ஆனால் என்னண்டாக்க கெமிக்கலோடு டச் பண்ணக்கூடாது, இயற்கையாகவே இது வந்து கண்ட்ரோல் ஆகுது மேடம், எனக்கு கண்ட்ரோல் ஆகுது, நான் இதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த விவசாயி நம்ப மாட்டாங்க. என்னன்னா நான் அடுத்த விவசாயி சொல்லியிருக்கேன், நாங்கள் வீசுகிற மருந்து அடிக்கிறோம், கலர் கலராக இருக்குது, இந்த மருந்து இருக்குது, இது வீசுது, இந்த மாதிரி அடிக்கிறாங்களே ஒழிய. இப்போ நாங்கள்

0: மண்ணுமணியும். இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக கரும்பு சாகுபடி குறித்து மதுரை கிடாரிப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி ஏ கரந்தமலை அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
1: அப்புறம் இப்போ வெயிலும் அதே மாதிரி தான், அதே மாதிரி 3 மாதம் அடிக்க வேண்டியது ஒரு 2 மாதத்துல அடிச்சிருது. அதே டெம்பரேச்சர் கூட 104 டிகிரி 105 டிகிரி அந்த மாதிரி சில விஷயங்கள் அடிச்சிருது. அதனாலையும் சில விஷயங்கள் மாறுது.

0: குடுக்கறவங்க வந்து சாதாரண பச்சைத்தண்ணி எப்படி இருக்கும் அதே தான், பச்சைத்தண்ணி எப்படி இருக்கும் அதே தான். ஆனால் இது வந்து 100% கேட்குது என்னுடைய அனுபவத்தில்.
1: நீங்க சரியான முறையில பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறதுக்கு அந்த பூச்சி கட்டுப்பாடே உங்களுக்கு தெரியுது. இப்போ அடுத்து அறுவடை பண்றதை பத்தி சொல்லுங்க.
0: இது வந்து அறுவடை என்பது மாசம் நடமுடாக்கா மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணை ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி மார்கழி 1ஆம் தேதி எங்களுக்கு கரும்பு கட்டணும்னு சொல்லிடுவாங்க. தை 1ஆம் தேதிக்கு அவங்க அப்படி, அதாவது 1 மாதத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து வியாபாரி மூலமாக நாங்கள் நேரடியாக கொண்டு விற்கிறது கிடையாது சில விஷயங்கள். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் இப்போ நான் 1 ஏக்கர் போட்டிருக்கேன்னா 1 ஏக்கர் வந்து இப்போ 2400 கரும்பு வருது. இந்த 400 கரும்பு எங்கெங்கே விற்கிறதுனால தெரிய மாட்டேது. அந்த அடிப்படையில் யாவற்றையும் நாங்கள் நான் வந்து விற்றுடுறது.
2: தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்
3: மலையோர்.

0: மதுரை கிடாரிபட்டியைச் சேர்ந்த விவசாயி ஏ கரந்தமலை அவர்களுடனான நேர்முகம் தொடர்கிறது.
1: அவங்க வந்து கரெக்டாக வந்து மார்கழி மாதம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு தை மாதம் தையிலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பிடிங்கிடுவாங்க. பாம்பே போகிறாங்க, டிராவலிங் வந்து 4 நாள் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி பிடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அறுவடை என்பது இந்த நம்ம போடுற பொங்கல் கரும்புக்கு கையால் மேனுவலாக மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு கடப்பாறை ஒன்று வச்சுருப்பாங்க, கடப்பாறை மட்டும்தான், அதுவும் இந்த ட்ரெயின் சொல்லுவாங்க, இப்போ அந்த வாழை நேரம் போட்டு கட்டுவாங்க கட்டுறதுக்கு. இது ரெண்டு தான் அதனுடைய மெட்டீரியல் புரிஞ்சுறதுக்கு. கடப்பாறை வச்சு சுற்றுல வந்து அந்த வேர்களை போகிற அறுத்து விட்டுட்டு ஒரு 4 இன்ச் ஆழத்தில் சைடில் குத்துறாங்கடா கரும்பு வெளியே வந்துடும். அதில் வந்து 2 தோகை மட்டும் எடுத்துட்டு அதை வந்து ஒரு கட்டுக்கு 15 கரும்பு, ஒரு கட்டுன்றது 15 கரும்பு, அந்த அடிப்படையில் அவங்க கட்டி லாரியில் ஏற்றி டிரான்ஸ்போர்ட்ல கொண்டு போகிறோம். அறுவடைன்றது இதுதான் மேடம், மற்ற இதுக்கு மிஷினரிலாம் கிடையாது.
2: இதில் இப்போ உங்களுக்கு வந்து வியாபாரிகள் மூலம் விற்பனை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மகசூல் எடுத்தாலும் நல்ல விலை கிடைக்குதா உங்களுக்கு?
1: நல்ல மகசூல் எடுத்தாலும் நல்ல விலை தான் உண்டு இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் வந்து இன்னைக்கு அதில் ஒரு சில மைனஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு தெரிய கரும்பு வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மதுரை மாவட்டத்தில் ஒரு அவ்வளோதே ஒரு 80 ஏக்கர் தான் போட்டிருந்தாங்க. நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு வயசு 57. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு 10 வருஷமாக வந்து ஒரு 80 ஏக்கர்லேருந்து திருப்பி 120 ஏக்கர் ஆச்சு. இப்படியே கூட்டிகிட்டே வந்து இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து சமீபத்தில் வந்த பொங்கலுக்குன்ற கரும்பு வந்து வீட்டுக்கு வீடு கொடுக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா, அப்போ தேவைகள் அதிகமாகிடுச்சு. இந்த வந்து பொங்கலுக்காக தேவைப்பட்ட மட்டும்தான் 30 வருஷத்துக்கு வாங்குவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ரேஷன் கடை மூலியமாக ஒரு நபருக்கு ஒரு கரும்பு என்று ஒரு திட்டங்கள் வந்ததுக்கப்புறம் கரும்பு தேவைகள் அதிகமாகிடுச்சு. இப்போ கரும்புக்கு வந்து ஒரு நல்ல வேலியூஷன் மார்க்கெட்டிங் வந்து நல்ல விலை கிடைத்தது. ஒரு ஏக்கருக்கு குறைஞ்ச வச்சு ஒரு 2 லட்சம் ரூபாய் குறைஞ்சாமல் செலவு போக 2 லட்சம் ரூபாய் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது. இந்த அடிப்படையில் சமீபத்தில் ஒரு 10 வருஷத்தில் இது அதிகமாக கிடைக்குதுன்ற அடிப்படையில் இப்போ வந்து அன்னைக்கு 80 ஏக்கர் போட்டவங்க 500 ஏக்கர் போட்டாங்க, இன்றைக்கி 5000 ஏக்கர் ஆயிடுச்சு. ஏன்னா இதில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இது வந்து 2 லட்சம் ரூபா கிடைக்கல அந்த அடிப்படையில். இப்போ 5000 ஏக்கர் ஆயிடுச்சு. 5000னா இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து 2400 கரும்புனா 5000 ஏக்கர்ன்ட்டு கழிப்பாங்க. ஆனால் ரேஷன் கார்டு கம்மி, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த அடிப்படையில் இப்போ விலை வீழ்ச்சி ஆயிடுச்சு. அதுலேயும் சில விஷயங்களில் அவங்க சொல்கிற கண்டிஷன் அடிப்படையில் 7 அடி உயரம் இவ்வளோ கணம் இருக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் தேவைகள் கூடிடுச்சு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விவசாயிகள் வந்து வேறு எந்த விவசாயத்துலேயும் இது கிடைக்கல, ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபா கிடைக்கின்ற அடிப்படையில் நம்மளும் இந்த கரும்பு போட்டு எடுத்துருவோம், நம்மளும் கரும்பு போடுவோம்னு எல்லாருமே அதாவது பரப்பளவு வந்து அதிகமாகிடுச்சு. 1:60 நினைப்பானாங்கள. இப்போ 2025-26 ஏகப்பட்ட கரும்புகள் விற்காமல் நின்று போய் இன்றைக்கி விவசாயிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு 1.5 லட்சம் ரூபா நஷ்டம். இப்போ வந்து ஒரு 2500 ஏக்கர் போட்டிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து 2000 ஏக்கர் புடுங்கி கரும்பு வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க, மிச்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 500 ஏக்கர் நிற்குது. அதை நீ இங்கே அது இதை வந்து வேறு எதுக்குமே பயன்படுத்த முடியாது இந்த கரும்பை.
2: அது ஆலைகளுக்கு கொடுக்கறதுக்கு இந்த கரும்பு சரிப்பட்டு வராது,
1: இதிலிருந்து சீனி வராது. சீனிக்குன்றது அது வந்து தனியாக இருக்குது, அது வந்து ஆழக்கரும்புன்னு சொல்லுவாங்க, அது வந்து மஞ்சள் கலராக இருக்கும். அது வயசு வந்து 12 ஆரம்பித்து 15 மாதம் வரைக்கும், ஏன்டா அதனுடைய சுகர் வந்து எந்த அளவுக்கு விளையுதோ அதாவது நாள்கள் கூட அதுக்கான டைம் வந்து 12 மாதம். அது வந்து இப்போ போடுறது கிடையாது. நாங்கள் எங்கள் ஊரில் வந்து அலங்காநல்லூரில் மேட்டுப்பட்டின்ற ஒரு ஊரில் இருந்து கவர்மெண்ட் ஆகலை, இப்போ அதெல்லாம் மூடிட்டாங்க. இந்த அடிப்படையில் எங்களை பக்கத்தில் இப்போ நாங்கள் விவசாயி போடுறது இல்லை, ஆனால் இப்போ போடுறாங்க. சிவகங்கேரியாவில் சக்தி சுகர் இருக்குது, அவங்கெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த கரும்பை வச்சு நீங்கள் இந்த அந்த டெக்னிக்கலுக்கு இது வராது.
2: அப்போ எப்போ எப்படி நம்ம சமாளிக்க முடியும்?
1: ஒன்றுமே செய்ய முடியாது. ஜூஸ் வேண்டாம் இப்போதைக்கு, ஏன்னா இந்த வெயில் காலமாக இருந்தாக்க அதுவுமே மதுரை மாவட்டம் கிடையாது, தூத்துக்குடி ஏரியாவில் ஜூஸுக்காக சில விஷயங்கள் இந்த சாறு புளிஞ்சு விற்கிறாங்கள்ல அவங்களுக்காக வந்து அதுவுமே வந்து ஒரு ஏரியா நம்ம ஏரியா மதுரை மாவட்டம் கட்டாயம் இந்த கரும்பு சாப்பிட மாட்டாங்க. அந்த ஏரியாவுக்கு மட்டும் இப்போ 500 ஏக்கர்னாக்க ஒரு 100 ஏக்கருக்கு மட்டும் அங்கே போகும், மிச்ச கரும்பு அவ்வளோதான். அப்படியே சாக விட்டுட்டு உழுது விட்டு வேண்டுதான், 1.5 லட்சம் ஒரு ஏக்கருக்கு நஷ்டம். ஆக மொத்தம் பொங்கலுக்குள்ளே விற்றா மட்டும்தான் இது போடணும். விற்கல அப்படின்னும்போது லாஸாக போய் 1.5 வருஷம் ப்ளஸ் ஒரு நியர் வேஸ்ட், என்னுடைய ஒரு வருஷம் உழைப்பு அதில் வந்து 2 லட்சம் வரும்ன்ற உழைப்பு அது போச்சுல, ஏன்னா வராது விற்கல. அது போக நான் செலவு பண்ண 1.5 லட்சம் ரூபா வரும், அதை உழுகிறதுக்கு களை வெட்டுறதுக்கு பார் போடுறதுக்கு வகுந்து போடுறதுக்கு வெட்டுப்பட்டம் போடுறதுக்கு வகுந்து போடுறதுக்கு தோகை அடிக்கிறோம் அதை வெளியேற்றணும் பூச்சி மருந்து உரம் இதுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 1.5 லட்சம் ரூபா செலவாகும். இப்போ இதுவும் லாஸ் ஆப்பே இது எனக்கு கிடைக்க வேண்டிய 2 லட்சம் போயிடும். ஆக மொத்தம் விவசாயம் அடிப்படையில் சில விஷயங்கள் இது இப்படி இருக்கும் மேடம்.
2: இதில் வந்து குறைபாடுகளும் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறபடி இயற்கையான முறையில் சரியான கண்காணிப்போடு பண்ணும்போது மகசூல் நல்ல விலை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லையா?
1: கட்டாயம் உண்டு, அதான் சொல்லலாம். எனக்கு தெரிய வந்து மண் பரிசோதனை செஞ்சதன் அடிப்படையில் இப்போ ஒரு கரும்பு திரட்சியாக இருக்குன்னாக்க அந்த இது இருந்தால் தான் எல்லா சத்துக்களும் அதாவது 16 சத்துக்களில் எது குறைவோ அதில் அதுலேயும் கரும்புக்கு என்ன தேவை அது அந்த மருந்து நம்ம கூட்டிக்கிறோம். அது வந்து அவங்க மூலியமாக எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க மூலியமாக தான் சொன்னேன் இந்த வெட்டிசிலியா பெரியா பேசியனா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதுகள மூலியமாக எனக்கு வந்து செலவு குறைவு 100% இதில் வந்து சக்ஸஸ் இருக்கு.
2: நன்றி. இதுவரைக்கும் கரும்பு சாகுபடி பற்றி உங்களுக்கு

0: உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு விரிவாக எடுத்து சொன்னீங்க.
1: இன்றைய மனுமணியும் நிகழ்ச்சியில் இதுவரை கரும்பு சாகுபடி குறித்து மதுரை கிடாரிப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி ஏ கரந்தமலை அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். வேளாண் தகவல்கள். இன்றைய வேளாண் தகவல்கள் நிகழ்ச்சியில் மண்ணில் கரிமச்சத்தை அதிகரிப்பது எப்படி என்று அறிந்து கொள்ளலாம். நல்ல விளைச்சலுக்கு மண்ணில் 3-5% அளவு கரிமச்சத்து இருக்க வேண்டும். பல்வேறு மாவட்டங்களில் உள்ள நிலங்களில் கரிமச்சத்து 0.5% உள்ளது. இதனால் மண்வளம் குறைந்து மகசூலும் குறைகிறது. கரிமச்சத்து இருந்தால்தான் மண்வளத்தை அதிகரிக்கும், தண்ணீரை நீண்ட நேரம் தக்க வைக்கும், பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை மெதுவாக வழங்கும், நுண்ணுயிரிகள் மண்புழுக்கள் பெருக உதவும், வறட்சியிலும் பயிர்கள் நன்றாக வளரும். நிலத்தை அடிக்கடி ஆழமாக உழுவதை தவிர்க்க வேண்டும். மாட்டுச்சாணம், ஆட்டு எரு, மண்புழு உரம் போன்ற இயற்கை உரங்களை மண்ணில் இட வேண்டும். பசுந்தாள் உரங்களான சணப்பு, தக்கை பூண்டு, கொளிஞ்சி விதைகளை பயிர் செய்வதற்கு முன் மண்ணில் விதைத்து அவற்றை பூக்கும் நிலையில் மடக்கி உழ வேண்டும். அறுவடைக்கு பிறகு வைக்கோல், சோளத்தட்டை பயிர் கழிவுகளை எரிக்காமல் மண்ணிலேயே மக்கவிட்டால் உரமாகிவிடும். ஒரே பயிரை தொடர்ந்து பயிரிடாமல் பயறு, தானிய பயிர்களை மாற்றி மாற்றி பயிரிட வேண்டும். அசோஸ் பயிரிலம், பாஸ்போபேக்டீரியா, ரைசோபியம் போன்ற உயிர் உரங்களை பயன்படுத்துவது நல்லது. இவ்வாறு வேளாண் அலுவலகத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: தக்காளியில் ஏற்படும் பூச்சி தாக்குதல் பற்றி அறிந்து கொள்ளலாம். தக்காளியில் காய் துளைப்பான், வெள்ளை ஈ மற்றும் இலைப்பெண் ஆகியவை சேதத்தை ஏற்படுத்தும் பூச்சிகள். இவைகளை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகள் அவசியம். காய் துளைப்பான் புழு. இப்புழுக்கள் காயை துளைத்து உள்ளே சென்று சேதப்படுத்தும். புழுக்கள் இளம் இலைகளை தின்று சேதப்படுத்துகின்றன. காய்களில் வட்ட வடிவ துளைகள் காணப்படும். புழு தன் உடலில் ஒரு பகுதியை மட்டும் காய்க்குள்ளே விட்டு உட்பகுதியை தின்று தள்ளும். தாக்கப்பட்ட காய்கள் அழுகி உதிர்ந்துவிடும். பொறிப்பயிர்கள். இவை தக்காளி செடிகளுக்கு நடுவே சாமந்தி அல்லது சோளப்பயிர்களை வரப்பு பயிராக அல்லது பொறிப்பயிராக நடவு செய்யலாம். ஏக்கருக்கு 5-12 என்ற எண்ணிக்கையில் இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து தாய்ப்பூச்சிகளை கவர்ந்தழுக்கலாம். ஏக்கருக்கு 50 எண்ணிக்கையில் பறவை உட்காரும் குச்சிகளை அமைத்து பூச்சிகளை உண்ணச் செய்யலாம். சேதம் அதிகமானால் 10 லிட்டர் தண்ணீரில் அசாடிடாக்டின் 20 மில்லி அல்லது குளோரனிலிப்ரோல் 1.5 மில்லி கலந்து தெளிக்கலாம். வெள்ளை ஈ. இது இலைகளின் சாற்றை உறிஞ்சி மஞ்சள் இலை சுருட்டு வைரஸாக இருக்கும். இலைகளில் மஞ்சள் புள்ளிகள் தோன்றி இலைகள் கீழ் நோக்கி சுருளும். பூஞ்சை வளர்ச்சியால் இலைகள் கருப்பாக மாறும். மஞ்சள் ஒட்டும் பொறிகள் வைப்பது. ஏக்கருக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மஞ்சள் அட்டைகளில் பசை தடவி வைக்கவும். இலைகளின் அடிப்பகுதியில் படும்படி வேப்பெண்ணெய் அல்லது இயற்கை சோப்பு நீரை தெளிக்க வேண்டும். செடியை சுற்றியுள்ள களைகளை அகற்ற வேண்டும். தேவைக்கு அதிகமாக தழைச்சத்து அதாவது நைட்ரஜன் உரம் இடுவதை தவிர்க்க வேண்டும். இலை துளைப்பான். இது இலைகளில் வளைந்து செல்லும் வெள்ளை நிற கோடுகள் உருவாக்கும். இலைகளில் வெண்ணிற கோடுகள் அல்லது சுருக்கங்கள் உருவாகும். தாக்கப்பட்ட இலைகள் காய்ந்து வாடிவிடும். பாதிக்கப்பட்ட இலைகளை உடனே பறித்து அழித்து விட வேண்டும். மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறிகளை வைத்து பூச்சிகளை கவர்ந்து இழுக்கலாம். இவ்வாறு தேனி காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.
1: தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

வேளாண் பழமொழி சிந்தனை. நீரும் நிலமும் இருந்தாலும் பருவம் பார்த்து பயிர் செய். நீரும் நிலமும் இருந்தாலும் பருவம் பார்த்து பயிர் செய். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடைபெறும் முன், கார அமிலத்தன்மை என்பது தண்ணீரில் உள்ள ஹைட்ரஜன் அயனிகளின் அளவை குறைப்பதால் குளத்து நீரின் அமிலத்தன்மையோ அல்லது காரத்தன்மையோ தெரிந்து கொள்ள பயன்படுகிறது. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்மணியும் நிகழ்ச்சி.

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க?
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மெண்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்ட்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லிருந்தாலோ இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ

0: மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா,
1: ஒரு மணிக்கு வரும் மதியம்.
0: வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
1: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
0: ஆமா,
1: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
0: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
0: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebookல மட்டுமா?
0: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் சில நிலையில் தொடர்வது செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

அவர் சுமித்ரா ரத்னம். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை 17ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி சத்யபாமாவும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கற்பித்தல் பணி ஒரு கலை என்று அமைச்சர் அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கற்றல் மற்றும் கற்பித்தலில் தேசிய கல்விக் கொள்கை எவ்வாறு பெரியளவில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறித்தும் திரு ஜெயந்த் சௌத்ரி அந்த கட்டுரையில் எழுதியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 98% உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான செயல்திட்டம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். வேளாண் அறிவியல் மையங்களை நவீனமயமாக்குவதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் அனைத்து வேளாண் அறிவியல் மையங்களிலும் திறன் மேம்பாட்டு பிரிவுகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விண்வெளி திட்டங்களில் தனியார் பங்களிப்புக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருப்பினும் இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இஸ்ரோவின்

அரசின் செயல்பாடுகளுக்கு தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் திரு நாராயணன் கூறினார். சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் திரு விஜய் தயாரா என்று திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி வினவியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக அரசுக்கு எதிராக திமுக வைத்த குற்றச்சாட்டுகளை திசை திருப்பும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக கூறினார். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திமுகவின் வரலாறு தெரியாமல் திரு விஜய் பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு ஆர் எஸ் பாரதி குறை கூறினார். தமிழகத்தில் தவிக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சரின் அலுவலகத்தை மாற்றி அமைப்பதற்காக 6,17,00,000 ரூபாய் செலவிடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய தலைமைச் செயலகம் கட்டப்படும் என்று அறிவித்துவிட்டு முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றுவதற்கு இந்த தொகையை செலவிடுவது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார். மாநில அரசின் நிதி ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு மட்டுமே செலவிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாமில் நடைபெற்ற உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 தங்கம், 20 வெள்ளி, 19 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் தங்கப்பதக்கம் வென்றார். ஐஸ்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிபவ் சரோஹா தலைமையிலான இந்த அணியில் ஹிருத்திக் அட்டகம் உள்பட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி எகிப்தின் கைரோவில் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றால்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இப்போது கேட்கலாம் அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பூ அலங்கார தொழில் செய்து வரும் தங்கபாண்டி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
3: மலர்களின் மனம் மனதை வருட, வண்ணங்களின் அழகு விழியை கவர, கைகளின் கலை நயத்தில் பூக்கள் பேச அழகிய அலங்காரம் உருவாகிறது. என்ன நேர்களே, ஒரு கவிதையை ஆரம்பிக்கிறோம்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையுமே நம்ம கண்ணை கவரக்கூடிய அழகிய ஓவியம், அதாவது பூக்களால் உருவாக்கப்பட்ட அழகிய ஓவியத்தை செய்யக்கூடிய ஒரு கலைஞர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்க என்ன விதமான தொழில் பண்றாங்க, அவங்களுடைய தொழில் அனுபவங்களை பத்தி நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: உங்களை பற்றிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு. உங்க பேரு, எங்க இருந்து வர்றீங்க, என்ன தொழில் சார் பண்றீங்க?
4: என் பேர் தங்கபாண்டி சார். அப்பா பேர் வந்து பாண்டி. நான் வந்து மதுரை மாவட்டம் முத்துப்பட்டியில் வசிக்கிறேன். நான் வந்து இந்த பூ அலங்கார தொழிலில் வந்து ஒரு 18 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். அப்பா வந்து பரம்பரை பரம்பரையாக பந்தல் வேலை பார்த்துக்கிறதுனால பந்தல் வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கையில் ஒரு இடத்துல அறிமுகமாகற மாதிரி உள்ளே போய் ஒரு பூ அலங்கார வேலைக்கு நான் உள்ளே போகிறேன். உள்ளே போகையில் எப்படின்னா, இந்த மாதிரி இப்போ பூ அலங்காரம் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, நீ வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கல, சரிங்கண்ணே வரேங்கண்ணே அப்படின்னு சொல்லி நான் ஒர்க் பண்ணால் போயிருக்கேன்.
3: அதாவது அப்போ கிட்டத்தட்ட 18 வருஷமா உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க.
4: ஆமாங்க சார்.
3: என்ன படிச்சிருக்கீங்க
4: சார்? நான் 9th பாஸ் பண்ணியிருக்கேன் சார்.
3: ஓ, 9th முடிச்ச உடனே பூ அலங்கார தொழிலுக்கு வந்துட்டீங்க.
4: ஆமாங்க சார்.
3: அப்பாவும் இதே தொழில் பண்ணுறதா சொன்னீங்கல்ல?
4: அப்பா வந்து பந்தல் வேலை பார்க்குறாங்க சார். அண்ணன் வந்து பூ அலங்காரம் பண்ணிக்கிருந்தாங்க, அவங்க கூட கொஞ்சம் வெளியில் போய் வேலை பார்க்கறது வைக்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தது.
3: சரி, இப்போ பூ அலங்காரம் தான் உங்கள் தொழிலை நீங்கள் ஏற்படுத்தினதுக்கு காரணம் என்ன?
4: எனக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் சார், அலங்காரத்தை வெளிப்படையாக நல்லபடியாக காமிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மைண்டில் அந்தளவுக்கு கான்செப்ட் இருந்துச்சு.
3: அப்படின்னா உங்களுக்கு வந்து டிராயிங்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்?
4: டிராயிங் இன்ட்ரெஸ்ட் சார், எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார்.
3: இப்போ உங்கள் அண்ணனும் வந்து இதே தொழில் தான் பண்ணுறாங்களா?
4: ஆமாங்க சார்.
3: சரி, இப்போ பூ அலங்கார தொழில், அதாவது பூ அலங்காரத்தை வச்சு என்னென்ன விதமான டெக்கரேஷன்லாம் இது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: பூ அலங்கார விஷயத்தில் வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா சாமிக்கு அலங்காரம்,

0: அடுத்து சாமிக்கு வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற பந்தல் அலங்காரம், இது போக வெளிவாசலில் பொக்கை அலங்காரம். இது பண்ணிட்டு ஊர்வலத்துக்கு சாமி பிறப்பாட்டுக்கு வந்து சாமி அலங்காரம், ஊர்வலம் சப்பரம், பூப்பல்லாக்கு, திருவாச்சி அலங்காரம், வண்டி அலங்காரம் எல்லாமே பண்ணுறேன் சார்.
1: வெறும் சாமி அலங்காரம் மட்டும்தானா, வேற ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் அலங்காரம் பண்ணுறோம்?
0: கல்யாண ஃபங்க்ஷனில் வந்து பின்னாடி வந்து பேக்ட்ராப் அலங்காரம்னு சொல்லி சொல்லுவோம், அந்த டிசைனிங் வந்து ஒரிஜினல் ஃப்ளவர்லேயே அந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறேன் சார்.
1: சரி, இப்போ வந்து முழுமையாக வந்து பூக்கள் மட்டும்தானா, அது பூக்கள் தாண்டி வேற என்ன கூடுதலாக என்னென்னலாம் அதில் சேர்த்து பண்ணுறீங்க?
0: பூவில் தான் சார் நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணுறோம்.
1: என்னென்ன பூக்கள்லாம் வாங்குறீங்க
0: சார்? மல்லி, மருகு, சவுக்கு, விருச்சி, கனகாம்பரம், முல்லை, பிச்சிப்பூ, சம்மங்கி. சம்மங்கி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் சார். நம்ம அந்த ஒட்டு வேலைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல, எப்படின்னா ஒரு பூப்பல்லாக்கில் பண்ணுறதா இருந்தால் அந்த ஒரு ஒட்டு வேலை பல்லாக்குன்னு ஒன்று இருக்குது, ஏடு பல்லாக்குன்னு ஒன்று இருக்குது, சரம்பல்லாக்குன்னு ஒன்று இருக்குது, மூணு விதமாக இருக்குது பல்லாக்கில் வந்து. அதில் வந்து ஒட்டு வேலை பல்லாக்கு வந்து அதிகமாக வந்து நம்ம சம்மங்கி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அது எப்படின்னா சார், மூங்கில் நம்ம ரெடி பண்ணி அதுக்கு மேலே ஒரு துணியை வச்சு யூஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒன் சைடு பேப்பர்லாம் அப்ளை பண்ணிட்டு பசையை தடவி டிசைனிங் ஆர்டிஸ்ட் நானே பண்ணி அதுக்கப்புறமா பூவெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணோம்னா அது பார்க்குற கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். அது ஒட்டு வேலை சார். சம்மங்கி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறேன் சார்.
1: கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற பார்த்தா எட்டு விதமான பூக்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. பூக்கள்லாம் மொத்தம் எங்கே வாங்குவீங்க?
0: மதுரையில் மாட்டுத்தவணையில் வாங்குவோம்.
1: இப்போ வந்து ஒரு பல்லாக்கு நீங்களே ரெடி பண்ணிடுவீங்களா?
0: ஆமாங்க சார்.
1: ஒரு பல்லாக்கு ரெடி பண்ணி அதில் பூ அலங்காரம்லாம் எப்படி வைப்பீங்க, அதில் எத்தனை பேர் வந்து வருவாங்க, அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ஒரு பல்லாக்கு ரெடி பண்ணுறது சார், அம்மனோட பல்லாக்கு தொட்டி, முதல்ல பல்லாக்கு தொட்டி, கீழே தண்டாயுதம், தண்டாயுதம் போட்டோன்னே அவங்க நம்ம கொம்பு சாத்துறோம்னா கொம்பு சாத்திக்கலாம், கொம்பு இல்லைன்னா நம்ம கம்பளே வந்து ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி எப்படின்னா முதல்ல மூங்கில் ரெடி பண்ணணும், மூங்கில் ரெடி பண்ணி தப்பை உடைக்கணும், தப்பை உடச்சி அதில் நம்ம என்ன நம்ம ரெடி பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம கரெக்டான முறையில் வந்து டிராயிங் பண்ணி நம்ம வரையணும். வரைஞ்சி அதில் நம்ம மூங்கில் வச்சு கயரை வச்சு நம்ம ரெடி பண்ணி கட்டிட்டு அது மட்டை வச்சு பாலை சுற்றி ரெடி பண்ணணும். பாலை சுற்றி ரெடி பண்ணணுன்னே அடுத்து நம்ம ஏடு ஐட்டத்தில் சுற்றி வச்சுருக்க ஏடை வந்து, ஏடுனா நம்ம விரிச்சி சம்மங்கி சவுக்கு மஞ்சள் செவந்தி வெள்ளை செவந்தி அப்படின்ற ஒரு அஞ்சு ஆறு ஐட்ட பூவில் வந்து மூங்கிலே சுற்றி வச்சுருக்க ஏடை வந்து நம்ம அந்த வாழை மட்டையில் ரெடி பண்ணி சொருகணும் சார். சொருகிட்டோம்னா அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட்டி வச்சுருக்க மல்லிகைப்பூ, விரிச்சி, சவுக்கு அப்படின்ற சரமாவை கட்டி வச்சுருக்கத வந்து அதுக்கு பின்னாடி வந்து நம்ம அப்ளை பண்ணோம் சார். அப்ளை பண்ணோன்னே சாமி அலங்காரம் ரெடி ஆனோடனே சாமியை கொண்டு வந்து அந்த பல்லாக்கில் வச்சு ஊரகலமாக கொண்டு போயிடுவோம் சார். ஏடு பல்லாக்கு சார் இது வந்து.
1: ஏடு பல்லாக்கா?
0: ஆமாம் சார். ஏடு பல்லாக்கு இருக்குது, சரம் பல்லாக்கு இருக்குது, ஒட்டு பல்லாக்கு இருக்குது சார்.
1: இப்போ சரம் பல்லாக்கை பற்றி சொல்லுங்கள், எப்படி தயாரிப்பீங்க நீங்கள்?
0: அதுவும் இதே மாதிரி தான் சார். நம்ம அந்த ஏடு போடுறதுக்கு பதில், வாழை மட்டை போடுறதுக்கு பதில் நம்ம கம்பை மட்டும் ரெடி பண்ணிட்டு வெறும் சரமாகவே ரெடி பண்ணுற மாதிரி சார். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை நம்ம ரெடி பண்ணி வரைஞ்சி வச்சுட்டு மூங்கில வச்சு கட்டி ரெடி பண்ணிட்டு அதுக்கு மேலே சரம் அப்ளை பண்ணோம்னா சரம் பல்லாக்கு சார்.
1: மூணாவதுன்னு சொல்லுவீங்கல்ல ஒட்டு பல்லாக்கு?
0: ஒட்டு பல்லாக்கு அதே மாதிரி தான் சார். மரம் கம்பு எல்லாமே ரெடி பண்ணிட்டு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல ஏடுல போடணும்னா மட்டை வச்சு ரெடி பண்ணணும். இது வந்து நம்ம இதுக்கு மேலே அட்டை வச்சு தச்சு ரெடி பண்ணலாம். இதுக்கு மேலே ஒரு காடா துணின்னு இருக்கு, அந்த காடா துணியை வச்சு நம்ம பின் பண்ணி ரெடி பண்ணி அதுக்கு மேலே ஒரு கம்மை வச்சு யூஸ் பண்ணி ஒன் சீட் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலே டிராயிங் பண்ணிட்டு அதுக்கு மேலே கலர் நூல், உள்ள நூல் போடலாம், இல்லைன்னா கலர் பேப்பர் இருக்குது, கலர் பேப்பரை வச்சு ரெடி பண்ணி அதுக்கு மேலே வந்து நம்ம பூ வச்சு அப்ளை பண்ணி ரெடி பண்ணிட்டோம்னா ஒட்டு பல்லாக்கு ரெடி ஆயிடும் சார். ஒட்டு பல்லாக்கில் எல்லா விதமான பல்லாக்கும் நான் போட்டிருக்கேன் சார்.
1: என்னென்ன பல்லாக்கெலாம் போட்டிருக்கீங்க?
0: அன்னம் போட்டிருக்கேன் சார், மயில் போட்டிருக்கேன் சார், யானை போட்டிருக்கேன் சார், இது போக அம்மன் உருவம் போட்டிருக்கோம் சார். எல்லா விதமான பல்லாக்கும் நான் போட்டிருக்கேன் சார்.
1: ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம்ல, கண்டிப்பாக
0: சொல்லலாம்.
1: நல்லா வரைய தெரிஞ்சால் தான் உங்களுக்கு திறன்.
0: ஆமாங்க சார்.
1: சரி, நல்லது. இப்போ வந்து ஒரு பல்லாக்கை தயாரிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது எவ்வளோ மணி நேரம் ஆகும்
0: சார்? குறைஞ்சது ஒரு 40 மணி நேரம் முடிக்கும் சார். முதல் நாள் காலையிலே போய் ரெடி பண்ணிடுவோம் சார். ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணி நம்ம பல்லாக்கு போனோன்னே அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் வைக்கணும்ன்ற சின்ன சின்ன ஃபாட்டாக கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருவோம் சார். ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பல்லாக்கு பரப்புறதுக்கு ஈவினிங் ஒரு 5 மணியை போல் கிளம்புதுன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக எல்லாமே மெட்டீரியல்லாம் எல்லாமே வாங்கி வச்சு ரெடி பண்ணிடணும் சார். காலையில் எப்படியும் 10 மணி 11 மணிக்கு பூ வந்துடும். நம்ம அந்த ஒட்டு பல்லாக்கு ரெடி பண்ணுறோம்னா பூவெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணிக்குள்ளே கொடுக்குற மாதிரி சார். அந்த பகலில் பார்க்குற வேலை மட்டும், பூ அலங்காரம் சாமி பரப்படுறதுக்கு மட்டுமே குறைஞ்சது 8 மணி நேரம் முடியும் சார்.
1: 8 மணி நேரம் ஆயிரும்.
0: ஆமாம் சார்.
1: இப்போ வந்து ஒவ்வொரு பல்லாக்கு தயாரிக்கிறப்ப உங்களோட டீம் எத்தனை பேர் அதில் கலந்துக்கிடுவாங்க?
0: ஒரு நார்மல் பல்லாக்குனா ஒரு 5 பேர் சார்.
1: 5 பேர்.
0: கொஞ்சம் ஒரு பெருங்குண்ட பல்லாக்கு, அதிகமாக ஒர்க் இருக்கிற பல்லாக்கு வந்து பசங்களை வந்து ஒரு 10 பேர் 15 பேர்ன்ற வச்சுன்னு ஒர்க்.
1: அவங்களுக்குன்னா தினக்கூலியா வாரக்கூலியா?
0: தினக்கூலி தான் சார்.
1: எவ்வளோ கொடுக்குறீங்க சம்பளம்
0: சார்? 1700 கொடுக்குறேன் சார்.
1: 1700?
0: 1500 சம்பளம், அந்த பஸ் காசெல்லாம் சேர்த்து ஒரு 200 வச்சு 1700 கொடுக்குறேன் சார்.

0: இப்போ உங்களுக்கு கான்ட்ராக்ட் எப்படி ஃபோன் மூலமே வந்துடுமா உங்களுக்கு
1: சார்? ஃபோன் மூலயமா வரும் சார். இன்னொன்று வந்து நம்மளுக்கு மதுரையில் வந்து ஒரு 10 பூக்கடைக்காரங்க இருக்காங்க சார். அந்த 10 பூக்கடைக்காரங்களுக்குமே ரெகுலராகவே நான் ஒர்க் பண்ணுறேன் சார். ஒரே டயத்தில் 4 பேர் 5 பேருக்கு ஒர்க் வந்தாலுமே அந்தளவுக்கு ஆளுங்க நம்ம பசங்களை வச்சு ஆளுங்களை வந்து தனித்தனியாக ஒரு ஒரு இடத்துக்கு அனுப்பிவிட்டு அந்த வேலையில் போய் எங்கே மெயினாக பெரிய இடத்துல வேலை பார்க்கணுமோ அந்த இடத்துல நான் போய் வேலை பார்த்துருவேன். அப்படி பார்த்துட்டு பசங்களை வந்து நான் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற அலங்காரம் டெக்கரேஷன் பண்ணுறது, பூப்பந்தல் போடுறது, திருவாச்சி அலங்காரம் பண்ணுறது, பொக்கை அலங்காரம் பண்ணுறது வந்து பசங்களை தனித்தனியாக பிரித்து விட்டுருவேன் சார். முன்ன கூட யார் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சார் ஃபஸ்ட்டு முன்னாடி போய் வேலை வைப்பேன்.
0: இப்போ உங்கள் பூ அலங்காரம் வந்து மதுரை மட்டும்தான் இருக்கா, இல்லை வேறு எங்கெங்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய வேலை பணி எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க
1: சார்? நான் ஒரு 18 வருஷத்தில் வந்து நான் போகாத இடம் கிடையாது சார். தமிழ்நாடு ஃபுல்லாகவே நான் போயிருக்கேன் சார்.
0: தமிழ்நாடு முழுக்க?
1: தமிழ்நாடு ஃபுல்லாகவே போயிருக்கேன் சார்.
0: எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க
1: சார்? மதுரை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். மதுரையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் கர்நாடகா சிங்கேரி.
0: கர்நாடகா வரைக்கும் இருக்கீங்க?
1: கர்நாடகா வரைக்கும் இருக்கேன். சாரதாம்பாள் கோவில்னு சொல்லி அங்கே ஒரு மடம் இருக்குது சார்.
0: அங்கே என்ன பண்ணீங்க? சாரதாம்பாள்
1: அங்கே வந்து அவர் சாமி வந்து உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேக்ட்ராப் மாதிரி போட்டு ஒரிஜினல் ஃப்ளவர்லேயே பெங்களூரில் வாங்கிட்டு போய் ஒரிஜினலாகவே பண்ணி கொடுத்தோம் சார்.
0: சரி, முதல்ல வந்து நம்ம மதுரை மண்ணில் எந்தெந்த கோயில் இருக்குல்லாம் நீங்கள் பூ அலங்காரம் செஞ்சு கொடுத்தீங்க, அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: மதுரைன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம தாய் மீனாட்சி தான் சார். மீனாட்சிக்கு முழுக்க முழுக்க நான் கடமைப்பட்டுருக்க மாதிரி நான் ஒரு கடவுளோட தொண்டாக நினச்சி நான் அம்மாவுக்கு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார்.
0: மீனாட்சியம் கோயிலில் என்னென்ன விசேஷங்களில் நீங்கள் பூ அலங்காரம் பண்ணியிருக்கீங்க
1: சார்? மீனாட்சியங்களில் ஸ்டார்டிங் கொடிமரம், கொடிமரம் வேலையை ஆரம்பித்து திருக்கல்யாணம் வேலை சார். திருக்கல்யாணம் முடிஞ்சு பல்லாக்கு சார், பூ பல்லாக்கு. பூ பல்லாக்கு முடிஞ்சு தேர் சார், தேர் ஊர்வலம். இந்த 4 ஊருக்குமே 15 நாளைக்கு நான் ஃபுல் கான்செப்ட் எடுத்து வேலை பார்ப்பேன் சார்.
0: கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீனாட்சியம் கோயில் ஃபங்க்ஷன்ஸ்ல நீங்க உங்களோட பூ அலங்காரம் தான் இருக்கா?
1: இது போக புரட்டாசி மாசம் நவராத்திரி கொழு அன்னைக்கு 9 நாள் வேலைப்பாடுக்குமே 9 நாளைக்குமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஃப்ளவரை வச்சு அலங்காரம் சார், ஒவ்வொரு பழங்களை வச்சு அலங்காரம் சார். முதல் நாள் ஆப்பிள், 2வது நாள் மாதுளை, 3வது நாள் சாத்துக்குடி, 4வது நாள் ஆரஞ்சு, 5வது நாள் கரும்பு, 6வது நாள் வெற்றி வேறு, 7வது நாள் செரிப்பழத்தை வச்சு, 8வது நாள் தண்ணி பழத்தை வச்சு, 9வது நாள் வந்து எல்லா பழங்களையும் மொத்தமாக வச்சு அலங்காரம் பண்ணுறேன் சார். 9வது நாள் அலங்காரத்துக்கு 10வது நாள் சாந்தாபிஷேகம்னு சொல்லி ஒன்று அலங்காரம் இருக்குது சார். அந்த அலங்காரத்துக்கு வந்து எல்லா பழங்களையும் வச்சு பண்ண மாதிரி அது ஒரு அலங்காரம். சாந்தாபிஷேகம் நார்மலாக இருக்கணும் அம்மா அப்படின்ற மாதிரி ஒயிட் கலர் சாரியில் இருப்பாங்க. அந்த அலங்காரத்துக்கு வந்து எல்லா கலர் பூவுமே வச்சு அப்ளை பண்ணுவோம் சார். இந்த பழங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த பழம் என்ன கலர் இருக்கும் அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டாக பூ அலங்காரம் பண்ணுவோம் சார். ரொம்ப சிறப்பாக இருக்கும். 9 நாள் அலங்காரமும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் சார்.
0: மீனாட்சியம் கோயில் தாண்டி வேறு எந்த கோயிலெலாம் மதுரையில் பண்ணுறீங்க?
1: நம்ம மேலமாசிதி ஐயப்பன் கோயில் பார்ப்போம் சார். அடுத்து திருப்பனன்றம் முருகன் கோயில் பார்ப்போம் சார். முருகன் கோயில் கும்பாவாசியம் நான் தான் சார் பார்த்து வந்தவர்தான்.
0: ஆகா, கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சரி, வேறு எந்தெந்த கோயிலுக்குலாம் பண்ணுவீங்க?
1: மதுரையில் அழகர் கோயில் இருக்குங்க சார். அங்கே வந்து மெயினாகவே என்னன்னு கேட்டிங்கன்னா 18 கருப்பனுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம் சார். கதவுக்கு வந்து சைடு 2 பக்கம் கதவு திறந்து இருக்கிற மாதிரி கருப்பை உள்ளேருந்து வெளியே வந்து குதிரையில் வந்து அருவாளில் நிற்கிற மாதிரி அந்த உருவத்தை வந்து டிராயிங் பண்ணி உள்ளநூல் போட்டு இதுக்கு மேலே நான் அருள்மிகு ஸ்ரீ 18 கருப்பன சாமின்னு டிராயிங் பண்ணி அதுக்கு மேலே பூ அப்ளை பண்ணி ரெடி பண்ணி கருப்பனே வெளியே வர்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிடுவோம் சார். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக பார்க்குறேன் சார்.
0: 16 வருஷமா
1: எல்லா பேருமே அந்த அளவுக்கு சொல்லுவாங்க சார். தங்கப்பாண்டி வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு பேர் எடுத்து வச்சிருக்கேன் சார். நம்ம மதுரையில வந்து அண்ணாப் ஸ்டாண்ட்ல வந்து கண்ணன் சொல்லி அண்ணன் இருக்காரு சார். அவரு தான் சார் அதிகமா அந்த 18 கதவுக்கு வந்து எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா கேட்டாரு சார். அண்ணன் இந்த மாதிரி பண்ணனா நம்மளுக்கு கதவுக்கு பண்ணா வருஷ வருஷம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் புது வருஷத்து அன்னைக்கு ஒவ்வொரு கலர்லயும் குதிரையை நம்ம அலங்காரம் பண்ணி கருப்பனை வந்து சந்தனத்திலே கருப்பை அருவாளை பிடிச்சி வர்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது போக உள்ளக அழகுமலை எனக்கு கொடியேற்றத்துக்கு, திருக்கல்யாணத்துக்கு, பூப்பல்லாக்கு, பிறப்பாட்டுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான முறையில் நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறோம் சார். மதுரையில் வந்து மெயினாக இருக்கிறது வந்து மீனாட்சி, 2வது வந்து அழகர் கோவில், 3வது வந்து திருப்பரங்குன்றம், மேலே பழமரிச்சோலை, முதற் படை வீடும் 6வது படை வீடும் அந்த அளவுக்கு நான் வேலை பார்க்குறேன் சார். அந்த ஒன்றே பெருமையாக இருக்குது சார் எனக்கு.
0: ரொம்ப சந்தோஷம். சரி, மதுரையை தாண்டி வேறு எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: சென்னையில் பார்த்துருக்கோம் சார். சவுகார்பேட்டையில் வந்து ஆண்டாள் சன்னதின்னு இருக்குது சார். அங்கே போய் அந்த சன்னதியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். அங்கே எப்படின்னா போன வருஷம் கும்பாவாசி நினச்சார், வருஷ வருஷம் திருவிழாவுக்கு வந்து பொங்கல் சிறப்பு திருவிழான்னு ஒன்று வைப்பாங்க சார். அதுக்கு வந்து எப்படின்னா நம்ம சாமி வந்து பிறப்பாட்டுக்கு ஊர்வலத்துக்கு அலங்காரத்துக்கு ஒரு சப்பரம் ஒன்று ரெடி பண்ணுவோம் சார். இது போக கருவறையில் வந்து மாலை அலங்காரம் பண்ணி பூ அலங்காரம் பண்ணி மேலே ரெடி பண்ணிக்கணும் சார். பூப்பந்தல் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிக்கணும். வெளியில் வந்து ஒரு பச்சை ஆர்ச்சு ரெடி பண்ணி கோபுர மாலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடுவோம் சார். அது வருஷத்தில் பொங்கல் டயத்தில் வரும் சார். எப்படின்னா சார் நியூ இயர் அன்னைக்கு புது வருஷம் அன்னைக்கு 5 கோயிலில் வேலை நடக்கும் சார். வருஷ வருஷம் 5 இடத்துல வேலை நடக்கும் சார்.
0: எங்கெங்க?
1: முதல்ல மீனாட்சி அம்மன் கோவில், 2வது 18 கருப்பேன், 3வது மேலமாசி ஐயப்பன் கோவில், 4வது வந்து மெட்ராஸ் சவுகார்பட்டியில் சென்னையில் நடக்கும் சார். இது போக திண்டுக்கல் முருகன் கோவில் இருக்கு சார். ஒரு 5 இடத்துல வேலை நடக்கும் சார். ஒரே டயத்தில்?
0: ஒரே டைம்ல.
1: ஆமாங்க சார்.
0: இந்த 5 இடத்துலயுமே நீங்க எங்க இருப்பீங்க?
1: நான் மெயினா வந்து மீனாட்சி கோயில் தான் சார் அதிகமாக.
0: மற்ற இடங்கள்ல?
1: மற்ற இடங்கத்துல பூராமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துருவேன் சார். இந்த மாதிரி

0: நம்ம குதிரை படம்லாம் வரைஞ்சி ரெடி பண்ணி வரைஞ்சி கொடுத்துட்டு வந்தோம்னா கம்மை வச்சு ரெடி பண்ணி பூ மட்டும் பசையை தடவி விட்டுறதுக்கு மட்டும் ஆளை வச்சுட்டு அந்த பக்கம் நாலு பேர் இந்த பக்கம் நாலு பேர்னு ஒரு நாலு நாலு பேராக பிரித்து விட்டு மெயினாக எங்கே வேலை பார்க்கணும், மீனாட்சிங்கில் வந்து கருவறைக்குள்ள வந்து உள்வாசலில் இருக்கிறது ஒரு 70 அடி 80 அடி நெட் இருக்கு, ஃபுல்லாகவே பூவில் அலங்காரம் பண்ணது. இப்போ நான் நவராத்திரி கொலு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அலங்காரம், அந்த அலங்காரம் வந்து நியூ இயருக்கு மெயினாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு பண்ணணும். அம்மன் சன்னதியும் சாமி சன்னதி ரெண்டு சன்னதியுமே அலங்காரம் பண்ணணும் சார்.
1: இவ்வளோ நேரம் உங்களுடைய பூ அலங்காரத்தை பற்றி எல்லாம் கோயில்கள் மட்டுமே சொன்னீங்களே, கோயில்களை தாண்டி வேறு எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து பூ அலங்காரம் வேலை செய்கிறீங்க?
0: கல்யாண ஃபங்க்ஷன் சார். கல்யாண ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா நம்ம அந்த பொண்ணு நடந்து வரையில் நாலு பக்கம் குடம் மாதிரி ஒன்று பிடிச்சி ஆங்கிலில் பிடிச்சி வருவாங்க சார், அந்த அலங்காரம் நம்ம பண்ணுறோம் சார் அதிகமாக. அது எப்படின்னா எங்கேஜ்மெண்ட்டுக்கு முத நாள் வந்து பொண்ணு நடந்து வருவாங்க, நடந்து வரையில் அந்த குடை பிடிச்சிட்டு வர மாதிரி நாலு பக்கம் நாலு பேர் பிடிச்சிட்டு வருவாங்க, பொண்ணு நடுவில் நடந்து வரும். அப்போ வந்து அந்த பூவிலே அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு பூவையும் வச்சு அலங்காரம் பண்ணி ரோஸு சம்மங்கி ஜர்புரா இந்த பூவை வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணோம்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும் சார். அது ஃபஸ்ட்டு சார். ரெண்டாவது வந்து கார் டெக்கரேஷன் சார்.
1: கார் டெக்கரேஷன்
0: எந்த ஒரு காராக இருந்தாலும் சரி சார், எந்த விதமாக டெக்கரேஷன் பண்ணுமோ அந்த காருக்கு ஏற்ற மாதிரி அந் ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு மாதிரி டெக்கரேஷன் பண்ணுவோம் சார். மூணாவது வந்து ஸ்டேஜ் கல்யாண மேடை சார். கல்யாண மேடையில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் நிற்கிற இடத்துக்கு பின்னாடி பேக்ட்ராப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரிஜினல் ஃப்ளவர்லேயே நம்ம ரெடி பண்ணி விடுவோம் சார். இது போக நம்ம நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த நம்ம ஒன் சைடு பேப்பர் போட்டு டிராயிங் பண்ணி நம்ம ரெடி பண்ணுறோம் வைக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணி வெறும் நம்ம பசை தடவி பூவப்பட்டோம்னா பேக்ட்ராப் ஃபுல்லாகவே நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மல்லிகைப்பூ அந்த மாதிரி வச்சு பேக்ட்ராப் பண்ணால் அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் சார். ஒவ்வொரு பூவிலையும் நம்ம பேக்ட்ராப் என்ன மாடல் கேட்குறாங்களோ அந்த மாடலில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் சார்.
1: சரி, நல்லது. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் இதுவரை பூ அலங்கார தொழில் செய்து வரும் தங்கபாண்டி அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை அடுத்த வாரம் அச்சாணி நிகழ்ச்சியில் கேட்கலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அச்சாணி.

0: என்னக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கா?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும்.
1: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.

0: during the next 2 days, according to IMD. Similar weather conditions are also likely to prevail over Bihar, East Madhya Pradesh, East Uttar Pradesh, Orissa and West Bengal tomorrow. Reigning world champion Cheetal Devi has confirmed a medal for India by storming into the women's compound individual final on the third day of the Stage 3 of World Archery Para Series in Ahmedabad today. In an all-Indian semi-final, the armless archer from Jammu defeated Sarita to book her place in the gold medal clash. She will now face Aizada Saidan of Kazakhstan in the final. And now before we end the bulletin, the headlines once again. Defence Acquisition Council clears capital acquisition proposals worth over 1,10,000 crore rupees. Prime Minister Modi to unveil projects worth over 35,000 crore rupees in Gujarat tomorrow to inaugurate Global FinTech Fest in Mumbai. Home Minister Amit Shah says zonal councils have become instrumental for development and public welfare. Also presents President's Police Colour to Goa Police. LPG refill booking interval of 25 days to be same for urban and rural areas. 5 MCD officials suspended in Satyaniketan building collapse incident. Delhi High Court orders high-level MCD inquiry. Election Commission announces by-poll to Nagaon Lok Sabha seat in Assam on 6th of October. Assembly by-polls for 2 seats each in Tamil Nadu and West Bengal and 1 in Puducherry to also take place simultaneously. And at World Archery Para Series, Cheetal Devi enters women's compound individual final in Ahmedabad, assuring a medal for India. That's all in news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் மற்றும் இது தொடர்பா சென்னை ஐஐடி மேற்கொண்டு வரும் ஆராய்ச்சி குறித்த நேர்காணலின் இரண்டாவது பகுதி இடம்பெறுகிறது. இதுகுறித்து நம்மிடம் பல்வேறு விளக்கங்களை வழங்க உள்ளார் சென்னை ஐஐடி பேராசிரியர் டாக்டர் சத்யநாராயணன். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: நம்ம வந்து ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன, இதுக்கான புள்ளி உலக அளவுல எங்க ஆரம்பிச்சது, இந்தியன் ரயில்வே இந்த திட்டத்துல ஏன் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, எக்ஸ்பிரஸ் ரயில் மெட்ரோ ரயில் போன்ற அதிவேக ரயில் தொழில்நுட்பத்திலிருந்து இந்த ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் எவ்வாறு மாறுபடுகிறது, இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன, இது எந்த வகையில செயல்படுது அப்படின்னு முதல் பகுதியில பல்வேறு தகவல்களை விளக்கமா தெளிவா சொன்னீங்க சார். இப்ப இரண்டாவது பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல்களை நம்ம நேயர்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த 7 ஆண்டுகளாக ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் குறித்த ஆராய்ச்சியில முன்னணியில இருந்து இத்துறைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை சென்னை ஐஐடி வழங்கி வருகிறது. இது குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்காக சென்னை அருகே தையூரில் டிஸ்கவரி துணை வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வளாகத்துல அதிவேக பாட் முன் மாதிரிகளை சோதிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட 422 மீட்டர் நீளமுடைய வெற்றிடத்தால் மூடப்பட்ட ஒரு சோதனை குழாய் மற்றும் தடம் இங்க இருக்கு. இந்த வளாகத்துக்கு வருகை தந்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இது குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள வல்லுநர்களுடன் கலந்துரையாடியது மட்டுமல்லாமல் அந்த துணை வளாகத்தையும் பார்வையிட்டார். மேலும் ஆசியாவின் முதல் சர்வதேச உலகளாவிய ஹைப்பர்லூப் போட்டியே கடந்த ஆண்டு இந்த ஐஐடி நிறுவனம் நடத்தியுள்ளது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இப்ப நம்ம இரண்டாவது பகுதியில இந்த ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்துவதில் எது ரொம்ப சவாலா இருக்கு, இந்த திட்டம் எப்பொழுது வந்து நடைமுறைக்கு வரும் போன்ற பல்வேறு தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேப்சூல் வடிவிலான இந்த பெட்டி வந்து அந்த வெற்றிட குழாயில பயணிகளோட பயணிக்கும் பொழுது ஒரு ஸ்டேஷன்ல நிற்கும். அப்படி நிற்கும் பொழுது பயணிகள் ஏறி இறங்குவாங்க இல்லையா, சோ அப்ப காற்று உள்ள வர வாய்ப்பு இருக்கா சார்?
4: பாடுக்கு ஒரு டோர் இருக்கும், ஸ்டேஷன் டியூபுக்கு ஒரு டோர் இருக்கும். அப்போ அந்த டியூப்லேருந்து இருக்கக்கூடிய டியூப்ல இருக்க டோர்லேருந்து ஒரு வெஸ்டிபியூல்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு பாடில் வந்து சேர்ந்துக்கும். அது சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாட் டோரை திறப்பாங்க, அதுக்கப்புறம் டியூப் டோரை திறப்பாங்க. ஸோ நம்ம பாடு வெஸ்டிபியூல் டியூபுக்கு வெளியே எல்லாமே வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் சாதாரண ப்ரெஷரில் இருக்கும். டியூபுக்குள்ளே மட்டும் அந்த வெஸ்டிபியூலையும் பாடையும் சுற்றி வேக்கியமாக இருக்கும்.
3: இப்போ இந்த ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய சவாலாக எது இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். ஏன்னா இதற்கான கட்டமைப்பை உருவாக்குறது ஒரு சிக்கலான விஷயமாக இருக்கும், நிலம் கையகப்படுத்துதல்ன்றது பல விஷயங்கள் இருக்குது, அது குறித்து சொல்லுங்கள் சார். எது சவாலாக இருக்குது?
4: நிலம் கையகப்படுத்துறது வந்து அவ்வளோ பெரிய சவால் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ரயில்வே தண்டவாளத்தை சுற்றியே நம்ம இதை ஏற்படுத்திடலாம், அல்லது ஹைவேஸ். இந்த ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பக்கம் போகிறதுக்கும் இன்னொரு பக்கம் வரத்துக்குமா நடுவில் வந்து ஒரு பெரிய கேப் ஒன்று கொடுக்குறாங்க, அந்த கேப்லேயே கூட நம்ம இந்த டியூப்ஸ் எல்லாம் போடலாம். ஸோ அதனால் நிலம் கையகப்படுத்துறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லை. வேக்யூம் டியூபும் பார்த்தீங்கன்னா
3: இதுக்குன்னு பிரத்யேகமாக நிலம் கையகப்படுத்த வேணாம், இருக்கிற வழித்தடத்துலேயே நம்ம
4: கொஞ்சம் இந்த டேர்னிங்லாம் வந்து

0: அதே ரேடியஸில் போக முடியாது, அங்கே வந்து கொஞ்சம் அப்படி டிவியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது நிறைய ரயில்வேலாம் பார்த்தீங்கன்னா தண்டவாளம் சுற்றி நிறைய எல்லாம் இருக்கும், அவங்க வச்சுருப்பாங்க, அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த டியூப் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நம்ம இந்த இதில் ஒரு சில இடத்துல, அதாவது நம்ம இந்த ஒரு சிட்டிக்குள்ளே இந்த தண்டவாளம் உள்ளே வரும்போது நம்ம டியூப் வேணால் வந்து பாதாளத்தில் போட வேண்டிய நிலைமை இருக்கலாம் மெட்ரோ மாதிரி, ஆனால் மற்றபடி இடத்து மற்ற இடத்துலலாம் வந்து நிலத்துக்கு வெளியவே அதை ஏற்படுத்தி வச்சிடலாம், அப்போ செலவு கம்மியாகும்.
1: ஓகே சார், இப்போ இந்த நீர்வழி தடங்கள் இருக்குது அப்படின்னா அதன் மேலே சுலபமாக அமைக்க முடியுமா?
0: பாலம் மாதிரி இங்கேருந்து ஏற்படுத்திட்டு அது மேலே டியூப் வைக்கலாம், அது ஒரு பாசிபிலிட்டி. இல்லைனா இந்த டியூப் வந்து எப்படியும் வேக்யூம் டியூப், ஸோ வெளியே இருக்கிற காற்றுக்கும் உள்ளே இருக்கிற வேக்யூமுக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது, அப்போது அது வந்து தண்ணி கடியில் கூட இருக்கலாம். ஏன்னா எப்படியும் உள்ளேயும் வெளியே இருக்கிற காற்றுக்கும் இங்கே சம்மந்தம் இல்லாதபடி வெளியே இருக்கிற நீருக்கும் உள்ளே இருக்கிற வேக்யூமுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்கும்.
1: ஓகே சார், இப்போ எதிர்காலத்தில் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு கடல் வழி போக்குவரத்துக்கும் இந்த தொழில்நுட்பம் மூலமாக வாய்ப்பு இருக்கா?
0: கடலுக்கடியில் ஒரு வாய்ப்பு இருக்குது, அது சேஃப்டி பார்க்கணும். அதாவது சப்போஸ் திடீர்னு லீக் ஆகுச்சுன்னா அந்த டியூப் வந்து ஃப்ளட் ஆகிடக்கூடாது, வெள்ளம் வந்துடக்கூடாது, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கணும்.
1: இப்போ நம்ம வேகமாக பயணிக்கும் பொழுது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா நடுவழியில் நிறுத்தி, இப்போ மெட்ரோலெலாம் ஏதாவது ஒன்றுனா நம்ம இறங்கி வரத்துக்கான வழிகள்லாம் இருக்குது, இப்போ இதில் ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் என்ன பண்ணுவோம்?
0: அதே மாதிரி தான், அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு தரம் நம்ம வந்து எவாக்குவேஷன் கேட் இருக்கும், வேக்யூம் போச்சுன்னா அந்த இடத்த சீல் பண்ணிவிடுவாங்க. ஸோ மற்ற இடத்துலலாம் வேக்யூம் அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் அந்த வேக்யூம் போச்சுன்னா மக்கள் வந்து இறங்கி நடமாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கதவு மூலம் வெளியே போகலாம் அந்த வேக்யூம் இல்லாதபடி. அல்லது வந்து இன்னொரு பாசிபிலிட்டி, இந்த மேக்னெட்டிக் லெவிடேஷன் போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு வண்டி மாதிரி சக்கரத்திலேயே போயிடும், தண்டவாளத்தில் சக்கரத்தில் போகிற மாதிரியான ஒரு சேஃப்டி ஃபீச்சர் இருக்கும். இது ரெண்டுமே என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இப்போது வேக்யூம் போச்சுன்னா ஏர் ஃப்ரிக்ஷன் வந்துடும், அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போகணும்.
1: ஓ, ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும்.
0: ஆமாம், மேக்னெட்டிக் லெவிடேஷன் போச்சுன்னா நமக்கு வீல் ஃப்ரிக்ஷன் வரும், அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஸோ ஸ்லோவாக தான் போகுமே தவிர அதனால் ஒன்றும் பெரிய பாதகம் ஏற்படாது. எங்கே நமக்கு பாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஒரு பாடு இங்கேருந்து ஸ்லோவாகிடுச்சு, இன்னொரு பாடு நம்முடைய ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டுருக்குன்னா பின்னால் மோகத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு வந்து நிறைய டிராஃபிக் சிக்னல்ஸ் அண்டு இது டெலிகம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும், அது ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன். ஒவ்வொரு பாடும் வந்து அடுத்த பாடம் இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கும், அது ஸ்லோ ஆச்சுன்னா இதுவும் ஸ்லோ ஆகிற மாதிரி மொத்த நெட்ஒர்க்குமே வந்து சிங்கிள் பிரெயினில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும்.
1: இப்போ இது இருவழி போக்குவரத்து மாதிரி தானே பண்ண முடியும், இல்லை ஒரு
0: டியூப் வந்து ஒரு வழிக்கு? ஆக்சுவலாக டெக்னாலஜி படி இங்கே எந்த வழியில் வேணால் போகலாம், ஆனால் நம்ம சேஃப்டிக்காக ஒரு டியூப்பில் வந்து ஒரு பக்கம் போகிற மாதிரியும் இன்னொரு டியூப்பில் இன்னொரு பக்கத்தில் வர மாதிரியும் ஏற்படுத்துவோம்.
1: அப்போ ஒரே தடத்தில் ரெண்டையும் ஒட்டி அமைச்சிருப்பாங்க அப்படியா?
0: ஆமாம், அப்படியும் பண்ணலாம்.
1: இப்போ இந்த ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தில் சரக்கு போக்குவரத்து அல்லது பயணிகள் போக்குவரத்து அப்படிங்கிறதுல எது முதல்ல சாத்தியமானது சார்? எதை நோக்கி உங்களோட ஆராய்ச்சியோட பயணம் அமைஞ்சிருக்கும்?
0: முதல் கட்டமாக வந்து சரக்கு போக்குவரத்து தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவ்வளோ சேஃப்டி தேவையில்லை. ஸோ இது படிப்படியாக அந்த சேஃப்டி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் வந்து இது பயணிகள் பயணிக்கக்கூடிய தகுதி ஏற்படும்ன்ற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அது வரைக்கும் நம்ம வந்து சரக்கு உபயோகப்படுத்தலாம், அதுதான் ஐடியா.
1: இந்தியாவை பொறுத்தவரை ரயில் மற்றும் விமான போக்குவரத்து இருக்கிற நிலையில ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் எந்த வகையில் மாறுபடுது, இது எந்த வகையான தேவையை பூர்த்தி செய்யும் சார்?
0: நிறைய மக்கள் குறைந்த செலவில் தொலைதூரத்துக்கு விரைவாக பயணிக்கலாம், அதுதான் முக்கியமான இது.
1: இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் அதிகபட்ச வேகம் என்ன சார்? ரயில் பயணம், ஹைப்பர்லூப் பயணம் பயணிகளுக்கு எப்படி இருக்கும் இது ரெண்டுத்திலிருந்து?
0: ஹைப்பர்லூப் எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து இப்போ சரக்கு போக்குவரத்துக்கு நம்ம ஊரில் 200 கிலோமீட்டரில் போனாலே பெரிய விஷயம், ஏன்னா லாரி ஏரியெலாம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறதில்ல. ஸோ அங்கேருந்தே நம்ம சரக்கு ஆரம்பிச்சிடலாம். ஆனால் பயணிகள் பயணிக்கணும் அப்படின்னா விமானம் போகக்கூடிய டைம் நம்ம 600 தாண்டிட்டு நம்ம வந்து பயணிகள் பயணிக்கக்கூடிய ஒரு தகுதி ஏற்படுத்திட்டு அப்படின்னு சொல்லுங்க. அதே கட்டமைப்பை வச்சு பவர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் 1200 கிலோமீட்டர் வரைக்கும் இதை நம்ம இதை புஷ் பண்ணலாம். அதுதான் இதனுடைய பெரிய திறமையை வாய்ந்த விஷயம். இப்போ 1200 நான் தொட்டுட்டு வச்சுக்கோங்க, சென்னையிலேருந்து பெங்களூர் ஒரு சென்னையிலேருந்து திருச்சி 15 நிமிஷத்தில் போயிடலாம், அதுதான் விஷயம்.
1: இந்த திட்டம் எப்போ நடைமுறைக்கு வர சாத்தியம்?
0: கண்டிப்பாக மினிமம் வந்து ஒரு 10 வருஷம் ஆயிரும், ஏன்னா அது இந்த கட்டமைப்பை வந்து ஃபுல் ஸ்கேலில் பண்ணிட்டு இந்த சேஃப்டியெல்லாம் இங்கேருந்து தீர்மானம் பண்ணுறதுக்கு ஒரு 5-10 வருஷம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே சார், இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும்போது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சார்?
0: எல்லாரும் இங்கேருந்து தன்னுடைய உறவுக்காரங்களா இங்க சீக்கிரம் போய் பார்க்கலாம். ஒரு ஊர்ல இருந்து இருந்துட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டு டெய்லியே தினமுமே இங்க இருந்து வேலைக்கே இன்னொரு ஊருக்கு போயிட்டு வரலாம். சென்னையும் பெங்களூரும் சேர்ந்து வந்து செங்களூர் அப்படின்னு ஆயிரும்,
1: 10 அல்லது 15 நிமிடம் தான்.
0: ஆமா, அந்த மாதிரியான இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா நான் இதை எப்படி கூப்பிடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து இன்டர் சிட்டி மெட்ரோ அப்படின்னு சொல்லிடுவேன். அதாவது நம்ம மெட்ரோ ரயில்ல ஒரு நகரத்துக்குள்ளேயே நம்ம பயணிக்கிறதுக்கு நம்ம ரயில் போட்டு கொடுக்குறாங்க. அதுல வந்து ஒரு நகரத்துடைய ஒரு எல்லையிலேருந்து இன்னொரு எல்லைக்கு ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம போகலாம்.

0: பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இது நகரத்தோடு இன்னொரு நகரத்துக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் போகலாங்கிற மாதிரி ஆயிருந்தா.
1: சார், இப்போ நம்ம நாட்டில் கடுமையான வெப்பநிலை பருவநிலை மாற்றம்லாம் ஏற்படுது. ஸோ இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல எத்தகைய சவால்கள் ஏற்படும், என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படும் சார்?
0: இதில் தான் ஹைப்பர்லூப் வந்து ஒரு சிறந்த தொழில்நுட்பம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த டியூபுக்குள்ளே எப்படியும் வேக்யூம் வைக்கிறோம், அந்த பாடு வந்து எப்போவுமே இந்த வேக்யூமில் தான் பார்த்துட்ருக்க போகிறது. வெளியே இருக்கக்கூடிய பருவநிலை வெப்பநிலையை பற்றி அது கவலையே இல்லை, எப்போவுமே அது ஒரே மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கும். அந்த டியூப் வந்து வெளியே இருக்கக்கூடிய பருவநிலை வெப்பநிலையெல்லாம் இந்த பாடலேருந்து தடுத்து நிறுத்திடுது. அதனால் இந்த தொழில்நுட்பம் மற்ற தொழில்நுட்பத்தோட ரொம்ப ஈஸி.
1: இப்போ இயற்கை பேரிடர்னால ஒன்றும் பாதிப்பு இல்லை. ரயில்வே அப்புறம் மெட்ரோ கட்டமைப்போட இந்த ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்க முடியுமா?
0: டெக்னிக்கலாக முடியும். ஆனால் மெட்ரோ பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனும் இன்னொரு ஸ்டேஷனும் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் வித்தியாசம் இருக்கும். அந்த 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஹைப்பர்லூப்பில் ஆக்சலேட் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த ஸ்டேஷன் வந்துடும். ஸோ அவ்வளோ குறுகலான இடைவெளிக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு ஹைப்பர்லூப் சரி வராது. நல்ல தூரமாக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு தான் அது. ஸோ ஒரு சிட்டி டு சிட்டி ஹைப்பர்லூப் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த சிட்டியோடைய மெட்ரோ கூட நம்ம இணைக்கலாம். ஸோ ஒரே மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்தே நீங்கள் ஹைப்பர்லூப் பிடிச்சி அடுத்த ஊருக்கு போகலாம் மாதிரி போகிற மாதிரி பண்ணலாம்.
1: ஓகே சார், ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அது குறித்து சொல்லுங்கள் சார்.
0: மத்திய அரசு வந்து முக்கால்வாசி ரயில்வே மூலமாக தான் அதை செயல்படுத்திகிட்ருக்காங்க. ரயில்வே துறை ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதில் அவங்க கொடுத்த சப்போர்ட்னால தான் ஐஐடி மெட்ராஸில் ஒரு 450 மீட்டர் நீளத்துக்கு 2 மீட்டர் அகலத்துக்கு வேக்யூம் டியூப் போட்டு மனிதர்கள்லாம் இல்லாத வெறும் பாடு மட்டுமா அந்த தொழில்நுட்பம் மட்டும் பேக்கேஜ் பண்ணியிருக்கிற ஒரு பாடு வந்து நாங்கள் லெவிடேஷன் ப்ரொபல்ஷன் இந்த வேக்யூம் மூணுமே இங்கேருந்து இப்போ மாறும்.
1: சார், இந்த ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கிறதுல எந்த அளவில் பங்கு வகிக்குது சார்?
0: அதுவும் நல்ல கேள்வி. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க எலக்ட்ரிக் இது, அதனால் நம்ம வந்து எரிபொருள் எது ஒன்றையும் பயன்படுத்த போகிறதில்லை. அதோடு இல்லாமல் நம்ம வந்து இந்த டியூப் இருக்கிறதுனால அந்த டியூபுக்கு மேலே நிறைய சோலார் பேனல் போடலாம். இந்த சோலார் பேனல் போட்டால் அந்த சூரிய சக்தியை வச்சுட்டே இதை இயக்கிற மாதிரியான ஒரு வசதியை ஏற்படுத்திட்டோம்னா இதனால் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ராவாக நமக்கு பவர் தேவைப்படாது.
1: ஓகே சார், எரிபொருள் தேவைக்காக
0: எரிபொருளே தேவையில்லை.
1: ஓகே,
0: எலக்ட்ரிக் வந்து நம்ம சோலார்லேயே வச்சு பண்ணலாம்.
1: இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செலவு அதிகம் அப்படிங்கிற சூழலில் நமக்கு பொருளாதார ரீதியாக இது சாத்தியப்படுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். ஏன்னா வளர்ந்த நாடுகளே இந்த திட்டத்தை கைவிட்ட நிலையில் நாம் இந்த திட்டத்தை செயல்படுத்துறது எந்த வகையில் சாத்தியம் சார்?
0: வளர்ந்த நாடுகளுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பிரச்சனை நமக்கு கிடையாது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம நாட்டில் வந்து குறைந்த செலவில் இங்கேருந்து நிறைவேற்றிட்டுருக்கோம். இது நம்ம நாடு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார நிலையுடைய ஒரு சக்தி. நமக்கு இதை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைஸ்பீட் ரயிலை விட இது குறைஞ்ச செலவில் தான் நடக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹைஸ்பீட் ரயிலெல்லாம் ரொம்ப துல்லியமாக அந்த தண்டவாளங்கள் அமைக்கணும். இங்கே அந்த ஒரு இது கிடையாது. ஏன்னா நம்ம லெவிடேட் பண்ணுறோம், அந்த பாடுக்கும் அந்த ரயிலுக்கும் வந்து ஒன்றும் ஒட்டுதல் இல்லை. அதனால் ஒரு 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் வந்து கொஞ்சம் அப்படி முன்னப்பனே இருந்தாலும் அது தானாகவே இங்கே அதை அட்ரஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இருக்கிறதுனால அதனால் இதனுடைய செலவு வந்து ஹைஸ்பீட் ரயில் மெட்ரோ ரயிலோட குறைச்சது.
1: சார், இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல மாணவர்களோட பங்களிப்பு எப்படி இருக்குது சார்? ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட பங்களிப்பு
0: இது வந்து உலகளவிலேயே பார்த்திங்கன்னா நிறைய இந்த போட்டிகளில் பங்கு எடுத்துட்டவங்க இந்த மாணவர்கள், காலேஜ் மாணவர்கள், அவங்க வந்து இதை அது ஒரு உந்துதலாக எடுத்துகிட்டு இவங்க நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. அமெரிக்காவில் ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் யூரோப்பில் நிறைய ஆரம்பித்தாங்க, இப்போ இந்தியாவில் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மாணவர்கள் தான் கிள்ளி எடுத்துகிட்டு போகிறாங்க முன்னா. ஏன்னா அவங்க முதல்ல போட்டியில் பங்கெடுத்துப்பாங்க காலேஜில் இருக்கும்போது, இப்போ காலேஜ் விட்டு வெளியேறும்போது ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஏற்படுத்தி இந்த தொழில்நுட்பத்தை இங்கேருந்து வளர்க்குறாங்க. ஸோ இது முக்கால்வாசி வந்து இந்த அடுத்த ஜெனரேஷன் தான் பண்ணிகிட்டு
1: இருக்காங்க. இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டால் போக்குவரத்து கட்டமைப்பில் இது எத்தகைய புரட்சியை ஏற்படுத்தும் சார்?
0: டோட்டலாக மாறிடும். பிகாஸ் இதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து சிச்சுவேஷனுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை.
1: ஓகே சார், இந்த ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தினால இளைஞர்களுக்கு எத்தகைய வேலை வாய்ப்புகள் ஏற்படும், அது குறித்து சொல்லுங்கள் சார்.
0: நிறையா. ஏன்னா இப்போ இது ஒரு புது விதமான போக்குவரத்து, அதாவது 5ஆம் வகையான போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நிலம், ரயில், விமானம், கப்பல், அதையும் தாண்டி இது வந்து 5ஆவது நிலையான போக்குவரத்து. இது டோட்டலாக நியூ டெக்னாலஜி. அதனால் இப்போ நிறைய மாணவர்கள் இந்த டெக்னாலஜியை படித்தாங்க அப்படின்னா இதில் தான் ஃப்யூச்சர்ன்ற மாதிரி நம்ம கொண்டு போகலாம்.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்று ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் மற்றும் ஐஐடி மேற்கொண்டு வரும் ஆராய்ச்சி குறித்து

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
3: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
4: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. விநாயகர் 4 மணி மாலை இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியுள்ளவர் பாரதி திருமகன் அவர்கள், ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர். விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.

எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய அருளினாலே விநாயக பெருமானுக்கு உகந்த நேரத்திலே, எல்லா நேரமும் விநாயக பெருமான் நேரம்தான். இப்படி உகந்த நேரத்திலே இப்படி ஒரு இசைப்பேருரையில் நாம் எல்லோரும் சிந்திக்க தகுந்த வாய்ப்பினை கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த விநாயக பெருமானுக்கு முதலில் வணக்கம், நன்றி. விநாயகர் என்றாலே வி என்றால் நாயகர் என்றால் தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவரைத்தான் விநாயகர் என்று நாம் வணங்குகிறோம். அதனால்தான் கம்ப நாட்டாழ்வார் கூட அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் என்று பெயரை சொல்லாமலே அன்னவர்க்கே சரணாங்களே என்று எழுதியிருக்கின்றார். இன்றைக்கு விநாயக பெருமானுடைய அருளினாலே நாம் எல்லோரும் சேர்ந்து சிந்திக்கவிருப்பது விநாயகர் நான்மணி மாலை என்ற ஒரு அற்புதமான படைப்பு. இது மகாகவி பா

திருமதியினுடைய படைப்பு, மிகவும் அரிதான திருமுயற்சி. விநாயகர் அருளால் அனைவருக்கும் இதை அர்ப்பணிக்கும் பெயரை எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். காரணம், பாரதியின் பாடல்களை தொகுப்பாக பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த விநாயகர் நான்மணி மாலை என்பது ஒரு அழகான தமிழ் நூல், ஒரு அழகான தனி நூல், ஒரு அழகான பக்தி நூல். அதை அளவான இசையிலே அழகான பேருரையாக்கி விநாயகர் அருளாலே விநாயகரை வணங்குகின்றோம். வள்ளல் பெருமான் அழகான ஒரு வார்த்தை சொன்னார், நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் என் வார்த்தைகள் என்று நினைத்தீர்களா? இல்லை, நாயகன் தன் வார்த்தை என்று அருட்பா எழுதிவிட்டு கைகளை அடக்கி கொண்டு சென்ற அந்த வள்ளல் பெருமானே தன்னடக்கத்தோடு தமிழிலே சொல்லும்போது நாம் எல்லாம் எம்மாத்திரம். ஆண்டவன் நினைத்தால் எதுவும் மாறலாம், ஆனால் நம்மை மாறாமல் வளர்த்து கொண்டிருக்கிறாரே, அந்த ஆண்டவனுடைய திருவடிக்கே இதை அர்ப்பணித்து அடியேன் தொடங்குகின்றேன். விநாயகர் தான் முதல் தெய்வம்னு சொன்னீங்களே, அது எப்படிங்க? அதை எங்களுக்கு புரிய வைப்பீங்களா? எப்பவுமே ஆன்மீகம் புரிந்தால் நிறைய பேருக்கு மனதில் பதிந்து விடும், ஏன் குழந்தைகளுக்கு கூடத்தான். அப்படியே ராமேஸ்வரத்துக்கு வாங்கும், ராமபிரான் சிவனை வணங்குகிறார், அப்ப சிவன்தான் பெரியவரா? அப்படியே சுவாமி மலைக்கு வாங்கும், சிவன் முருகனை வணங்குகிறார், ஓ முருகப்பெருமான் தான் பெரியவரா? அப்படியே வள்ளிமலைக்கு வாங்கும், முருகப்பெருமான் விநாயகரை கும்பிடுறார், அப்பா அண்ணா என் திருமணத்தை நடத்தி வைக்க மாட்டாயா என்று ஆனை முகனை அழைத்ததுக்கு பின்புதான் அருமை வள்ளியின் திருமணமே நடைபெற்றது. ஆக ராமன் சிவனை வணங்கி, சிவன் முருகனை வணங்கி, முருகன் விநாயகரை வணங்கும் போதே தெரிகிறது விநாயகப்பெருமான் தான் முதல் தெய்வம் என்று. இன்னொரு பெரிய விஷயம், எந்த ஒரு கண்ணோட்டத்திலுமே நாம் ஒரு புது கண்ணத்தோட்டு சிந்திக்க வேண்டும். விநாயக பெருமானை பார்த்தீர்கள் என்றால் ஒரு இந்திய வடிவமே தோன்றும். கிரீடத்தை பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மாதிரி, கைகளின் பகுதியை பார்த்தால் பெங்கால் பாம்பே மாதிரி, விநாயக பெருமானின் பாதத்தை பார்த்தால் குமரி அன்னை போல, தும்பிக்கை எங்கே டெல்லியில் ஆரம்பிக்கிறதா, நம்பிக்கை எங்கே சென்னையில் முடிகின்றதா? விநாயக பெருமானை பார்க்கும் போதே தேசம் தெரிகின்றதே. அதனால்தான் பாரதி பாடினார், கணபதிராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம், அது வரைக்கும் எல்லாரும் பாடுவோம், அதுக்கப்புறம்தான் பாரதி மட்டும்தான் முடியும். என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷனுக்கு ரொம்ப பற்றாக்குறை என்ன தெரியுமா? பணம் இல்லை, குணம். குணம் உயர்ந்திடவே அப்புறம் என்ன கேட்குறாரு? நான் நிலம் வாங்கணும், நான் ஆடு வாங்கணும், நான் இங்கே போகணும்னா கேட்குறாரு? குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே என்று நாட்டுக்கு பாட்டை கொடுத்தாரே அப்பேற்பட்ட மகா கவிஞர் எழுதிய ஒரு அற்புதமான படைப்பைத்தான் பிள்ளையாருக்கு நிவேதனமாக வைத்து, எப்படி நிவேதனம், பட்சண நிவேதனமா, தமிழ் நிவேதனமாக வைத்து பாடு.

இத்தனை நிவேதனம் சொன்னோமே, விநாயகப் பெருமானை பார்க்கும் போது மட்டும் யாராவது இதுவரைக்கும் இந்த விஷயத்தை நினைச்சிருக்கோமா? நினைச்சிருந்தா எனக்கு தெரியாது, ஆனால் நினச்சிருக்கோமான்னு பாருங்கள். விநாயகர் படத்தை பாருங்கள், விநாயகர் சதுர்த்தி பூஜை கொண்டாட போகிறோம், எல்லாம் பண்ணி வைக்க போகிறோம். வீட்டில் தாய்மார்களெல்லாம் ரொம்ப விசேஷமாக அலங்காரம் பண்ணி வைப்பாங்க, குழந்தைங்கள்லாம் அவங்களுக்கு தேவையானதை வைப்பாங்க, அருகம்புல் கொண்டு வந்து வைப்பாங்க, எல்லாம் வைப்பாங்க. ஆனால் கடவுள் கையில் ஒரு மோதகத்தை வச்சுக்கிட்டே இருக்காரு. எத்தனையோ ஆண்டுகள் கையில் மோதகத்தை ஏன் வைத்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? நீங்கள் நினைத்து பாருங்கள். அடியேன் ஆண்டவனருளால் நினைத்து பார்த்தேன். அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? விநாயக பெருமான், ஆஹா, ஓஹோ, மனிதர்களே, யாராவது ஒருவராவது உண்மையான பக்தியோடு வந்தால் என் கையில் இருக்கும் மோதகத்தை கொடுத்து விடலாம் என்று பார்க்கிறேன். நானும் இத்தனை ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன், யாருமே வரவில்லையே, கொடுப்பதற்கு என்றுதான் தன் கையிலே தான் வைத்து கொண்டிருக்கிறாரோ. அந்த மோதகத்தை வாங்குவதற்கு நம்ம என்ன தினமாக செய்யணும்? சாதகம் பண்ணணும். என்ன சாதகம்? சங்கீத சாதகம் மட்டுமல்ல, சக்தியான சாதகம், பக்தியான சாதகத்தை பண்ண வேண்டும். அந்த தும்பிக்கை அருள் பொழிய நம்பிக்கையோடு பாடுவோம் விநாயகர் நான்மணி மாலை.

அவ்வை பாட்டி தந்த விநாயகர் அகவல், அந்த பாட்டிக்கு பேரன் போட்டி போட்டு விநாயகர் நான்மணி மாலையை தந்தாரோ. இது ரொம்ப பெரிய பொருள் அடக்கம் நிறைந்த வெண்பாக்கள், கலித்துறை வெண்பாக்கள், அகவல் பாக்கள் நிறைய இருக்கும். நிறைய கொஞ்சம் கடினமான தமிழும் இருக்கும், புரிவது கஷ்டம். அதனால் அப்பேற்பட்ட கடலிலே கொஞ்சம் ஒரு துளியை ஆண்டவன் அருளாலே உங்களுக்கு நான் தருகின்றேன். நாம் எல்லாம் பகிர்ந்து ரசிக்கின்றோம். இந்த பாடலை அவர் எப்படி எழுதியிருக்கிறார்? மௌன விரதம் இருந்து எழுதியிருக்கின்றார். கண்மூடி அகக்கண் திறந்து இதயத்துக்குள்ளே முதலில் எழுதி பின்னர் தான் ஏட்டிற்கு வந்தது விநாயகர் நான்மணி மாலை. நினைச்சு பாருங்க, பேசாம இருந்து மௌன விரதம் இருந்து எழுதியிருக்கிறார். அப்புறம்தான் அவர் ஏட்டிற்கு வந்திருக்கிறது, அப்புறம்தான் நம்ம நோட்டிற்கு வருகிறது. காரணம் என்னன்னா, மௌனத்தில் இவ்வளோ சக்தி இருக்கா? என்னுடைய கண்ணோட்டமே அதுதான். அவர் பாடல் விளக்கம் என்று சொல்லி செல்வது மட்டும் நமது வேலையல்ல, அதிலிருந்து நாம் எதை எடுத்துக்கொள்கிறோம்? பேசாமல் இருந்தால் ஒரு படைப்பு வருகிறதா அப்படின்னு பேசியே சொல்ல வேண்டியிருக்கே, அதுதான் வாழ்க்கை. பின்னால் ஒரு இடத்துல சொல்கிறார் இதே சப்ஜெக்டில், பேசா பொருளை பேச துணிந்தேன். நினச்சி பாருங்கள், பேசா பொருள் யார்? கடவுள். பேச துணிந்தேன், நான் ஒன்று சேர்த்துக்கிட்டேன் அதுக்குள்ளே, அவரோட பேத்தியாகி. பேசா பொருளை பேசாதிருந்து பேச துணிந்தாரோ மகாகவி பாரதி அப்படின்னு சொல்லும்போது, இந்த இசைப்பேருரையிலே நமக்கு தெரியக்கூடிய முதல் கருத்து, பாரதியார் மூலமாக மௌனமாக இருந்தும் சாதிக்க முடியும். பேசியே வெற்றி பெறுவது பெருசல்ல அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. பொதுவாக பாரதியார் பல நூல்களை படைக்கும் போது வாழ்த்தை வந்து பொதுவாக சொல்லுவார். ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோன திருக்கும் முழுவன் மேனியான், கருநிறம் கொண்டுவார் கடல் மிசை கொடுப்போன், மகமது நபிக்கு மறையொருள் புரிந்தோன், ஏசு

பாடலின் தந்தை எனப்பல மதத்தினர் உருவகத்தாலே உருவனர் அப்படின்னு பெரிய பாடல் எல்லாத்தையும் பொதுவாக சொல்வார். ஆனால் விநாயகர் நான்மணி மாலையிலே காலை பிடித்து, ஆஹா, எப்பவுமேங்க கடவுள்னா காலை பிடிக்கணும், மனுஷன்னா கண்ணை பார்க்கணும். ஏன் தெரியுமா? கண்ணில் தான் குணம் தெரியும். கண்ணனுக்கு கண்ணிலே நல்ல குணம்னு எழுதினாரே, காரணம் என்ன தெரியுமா? கண்ணன் அவ்வளோ நெருங்கி பழகிட்டான் பாரதியாரோட. ஏன்னா நீதான் என் தோழர், நீதான் என் தலைவன், நீதான் என் ஆசா, நீதான் என் பிள்ளை, நீதான் என் சீடன் என்று சொல்லக்கூடிய பக்தி எப்போ வரும்? கண்ணை பார்த்து பழகிதான் என் கண்ணனுக்கு கண்ணிலே நல்ல குணம். ஆனால் தெய்வமா திருவடியை பிடிச்சிக்கோங்கோ, காலை பிடிச்சிக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுளிடம் வரம் கேட்கின்றார் இந்த விநாயகர் நான்மணி மாலையிலே பாரதியார்.

நண்பர்கள் இந்த ஒரு வார்த்தையை ஊன்றி கேளுங்க. கணக்கும் செல்வம் நூறு வயது, இவையும் தரணி கடவாய். இதை படிக்கும் போது என் கண்கள் கண்ணீர் பனித்துடி. ஏன் தெரியுமா? 40 நாட்டுக்கு நல்லதை பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் அவர் கேட்டிருக்கிறது கணக்கும் செல்வம் நூறு வயது குழந்த, இவையும் தரணி கடவாயே. ஏன் இதை சொல்கிறேன்னா, கடவுள்கிட்ட கேட்கும்போது எப்பவுமே பெருசாக தான் கேட்கணும். கடவுள் நேரில் வரான்னு வச்சுக்கோங்க, சாமி உங்களோட கைபேசியில் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்கக்கூடாது. என்ன கேட்கணும் தெரியுமா? அப்பா, சுவாமி, என் தாய்க்கு உடல் சரியாகணும், என் தமையனுக்கு உடல் சரியாகணும், ஊரார் உலகத்தார் எல்லாரும் நல்லா இருக்கணும். பின்னால் ஒரு வார்த்தை சொல்கிறார், வாழ்க்கையில் தவங்கிறது எதுன்னா தன்னை பற்றி நினைக்கிறதே இல்லை, அதுதான் தவம் என்று சொல்கிறார். ஆக வரம் கேட்பதிலேயே ஒரு அழகு இருக்குது. நேரம் வந்தால் பென்சில் சீவர் ஸ்க்ரூவாக கேட்கறது கிடையாது. அவர் கேட்டிருக்கிறது நினைக்கும் பொழுது நீ மௌனம் நிலை வந்திடனி செயல் வேண்டும்னா, நான் எப்போ மௌனமாக இருக்கணும்னு நினைக்கிறேனே. அதே தானே அருணகிரிநாதர், சும்மா இரு சொல்லற. ஒரு மனுஷனால் செய்ய முடியாதது என்ன தெரியுமா? 5 சும்மா இருக்க முடியாது. அதுதான் விஷயமே. ஏன் டார்வின்லேருந்து வந்தது தான், அதுக்கு ஒன்றும் காரணம் கிடையாது. ஆனால் சும்மா இரு சொல்லற என்ற வார்த்தைக்கு உள்ள அர்த்தத்தை இதில் அழகாக அவர் சொல்கிறாரு. கணக்கும் செல்வம் 100 இவையும் தரணி கடவாயே. இதை தந்துட்டாரா கடவுள், இல்லையே 40 போயிட்டாரே அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்குறது என் காதில் விழுது. அதுக்கு நான் நினைக்கிற பதில் என்ன தெரியுமா? சொல்கிற பதில் இல்லை, நினைக்கிற பதில் என்ன தெரியுங்களா? இன்றைக்கும் பாரதியார் சிந்திக்கிறோம், இன்றைக்கும் வாழ்கிறாரே. 100 என்ன, 200 300 உலகம் உள்ளவரை பாரதியின் தமிழ் வாழும். காரணம் என்ன தெரியுமா? சுயநலம் இல்லாத தமிழ், தனக்கென்று நினைக்காத தமிழ், காக்கை குருவி சாப்பிடணும்னு நினச்ச தமிழ், தனி ஒருவனுக்கு உணவிலே ஜகத்தினை அழித்திடுவோம் என்று வீரமாக பேசிய தமிழ், நாள் ஒன்று போவதற்கு நான் படும் பாடு தாளம் படுமோ தரிப்படுமோ. தாள வித்வான்கள் வாத்திய வித்வான்கள் இருக்கீங்க, தாளம் படுமோ தரிப்படுமோ. என்னுடைய ஒரு நாள் கழியறதுக்குள்ளே நான் வயிற்றுக்குப்படுற பாடு எப்பேற்பட்ட பாடு, தாளம் படுமோ தரிப்படுமோ என்று எழுதியவர் தனி ஒருவனுக்கு உளவியலை ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொல்லும் போது கணக்கும் செல்வம் 100 கேட்ட வார்த்தை இன்றைக்கு பலித்திருக்கிறது என்று தான் நான் நினைக்கின்றேன். அப்பேற்பட்ட பிள்ளையார உருவத்தை பார்த்து 4-5 விஷயங்கள் சொல்கிறார். நீங்கள் பிள்ளையார பார்த்தீங்கன்னா பிள்ளையார் படம் அங்கே வாங்குகிறோம் இங்கே வாங்குகிறோம் அவ்வளோதான் தெரியும். ஆனால் 4 இருக்குது அவருக்குள்ள. என்னடா பிள்ளையாருக்குள்ள கூட்டணியான்னு நினைக்காதீங்க, அழகான கூட்டணி. என்ன தெரியுமா? விலங்கு மாதிரி சில

பூதம் மாதிரி சில அம்சம், மனிதம் மாதிரி சில அம்சம், தேவம் போல சில அம்சம். இப்படியே சொல்லிட்டே போட்டிங்கன்னா என்னதுன்னு சொல்லணும் இல்லையா? யானை, தலை, காது, துதிக்கை, இதையெல்லாம் விலங்கு கூறு. பெரிய வயிறு, குறுகிய கால், இது பூதக்கூறு. முகம், புருவம், மனிதக்கூறு. கரங்கள் எல்லாம் தேவக்கூறு. ஏங்க அவருக்கு பெரிய காது கொடுத்தாங்க? நம்ம இத்துண்டு காதிலே ஆயிரம் விஷயத்த போட்டுக்கிட்டு கேட்குறோம். தெளிவாக சொன்னால் வெளியில் பேசுகிறவங்க பேசுகிறத நம்ம கேட்குறதே இல்லை, ஏன்னா காதுகளில் வேற எதையோ மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடவுளுக்கு ஏன் தெரியுமா பெரிய காது? இன்னொரு பெரிய விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? வாழ்க்கையில் எல்லாத்தையும் மூடலாம், கண்ணு கூட மூடலாம், மூச்சு இமைத்து கொண்டே இருக்கும், வாயை கூட மூடிடலாம். மூட முடியாது, கஷ்டம் அது, வாயை கூட மூடிடலாம். ஆனால் காது மட்டும் ஏன் கடவுள் கொடுத்தான்னா இப்படி நல்ல நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருடா. ஒப்பனா திறந்து இருக்கும் காது, கேட்டுக்கொண்டே இரு. நல்ல விஷயங்கள் குறையவே குறையவில்லை நாட்டிலே, ஆனால் நீ கேட்குறது தான் குறைச்சிருக்கிற. அப்படின் தான் பெரிய காதோட பிள்ளையார் இருக்கார். இதை நான் நம்மளை பற்றி சொல்லலை, பிள்ளையாரை பற்றி. சின்ன கண் ஏன் தெரியுமா? யாரோ வந்து கேட்குறான், அப்பா எனக்கு உடவு கொடு அப்படி. நான் கேட்குறேன் யாருன்னு கூர்ந்து பார்த்துட்டு நூறை உள்ளே வச்சுட்டு 50 ரூபாய் தூக்கி கொடுக்கூடாது. 100, 50, 500 எதுக்கு கைக்கு வருகிறதோ கர்ணனை போல கொடுக்க வேண்டும். கூர்ந்து பார்க்காமல் வரம் தர வேண்டும். யானை முகம் எதுக்கு தெரியுமா? நான் அடியேன் ரசித்த ஒரு விஷயம் இது. ஏன்னா யானை தான் இந்த உலகத்திலே குடும்ப பண்பாட்டை காத்து கொண்டிருக்கிறது. எப்படிங்க? மூத்த யானை முதல்ல போகும், மனைவி யானை பின்னாடி போகும், பிள்ளைங்க பின்னாடி தான் வரும், எதுவும் ஒன்றா முன்னாடி போகாது. ஆக தந்தை முதலிலே, தாய் பிறகு, குழந்தைகள் பின்னிலையிலே. இதை சொல்வது விநாயகருடைய யானை முகம். பெரிய வயிறு ஏன் தெரியுமா? அப்பா ஃபுல்லாக பெரிய வயிறை வச்சுருக்காரு. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு வயிறு ரொம்ப இருந்தால் தப்பே செய்ய மாட்டான்ப்பா. இந்த வாழ்க்கையில் தப்பு நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஏதோ ஒன்று அவனுக்கு நிறையாமல் இருக்கிறது. அதனால் என்ன கேட்குறார் தெரியுமா? மணக்குள விநாயகரே. இப்படி தனிப்பட்ட பாடல்கள் தான் இந்த விநாயகர் நான்மணி மாலை முழுக்க. ஆனால் ஒன்று அழகு, அற்புதம், முத்து. இப்போ நான் பாடப்போகிற பாட்டில் எதை தெரியுமா சொல்கிறாரு? ஒரு ஆன்மீகவாதிக்கு இலக்கணம் என்னன்னு சொல்கிறார். ஒரு ஆன்மீகவாதி என்பவன் வெறும் உடையில் இல்லை, வெறும் ஆலையில் இல்லை, வெறும் பட்டையில் இல்லை, வெறும் மற்ற அலங்காரங்கள் இல்லை, இதில் இருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை நம்ம கேட்போம்.

அழகாக நம்ம பதிவு செஞ்சு வச்சுக்கலாம். அகவல்னு நினச்சா அதில் ஒரு தகவல் கொடுக்குறார். என்ன அழகு பாருங்க, கணக்கோடு சொல்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் வேலை என்ன. இதை என்னப்பாவது யோசிச்சு சொல்லுவோமா? மனிதனாக பிறந்திருக்கிறோம், ஆன்மீகவாதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன? முதல்ல சொல்கிறார் தன்னை கட்டுதல். அப்படின்னா கட்டுப்பாடாக இருத்தல். புலனடக்கம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. என்னதான் லைட்டாக ஒரு நோய் இருந்தாலும் ஏதோ ஒரு இனிப்பை பார்க்கும்போது சாப்பிட்றோம். அங்கே தான் அதான் புலனடக்கம். அது பாரதி சொல்கிறார் தன்னை கட்டுதல். அடுத்தது கேளுங்க, பிறர் துயர் தீர்த்தல். ஆஹா, இது கூட செஞ்சிருவோம் நம்ம. அடுத்ததான் கொஞ்சம் கஷ்டம், பிறர் நலம் வேண்டுதல். அப்பா எப்படியா அவன் வேலை தேடி அலையிறான், எப்படியாவது கிடச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கும், ஆனால் கொஞ்சமாக இருக்கும். அடுத்தது ஒன்று, உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல். இத்தனையும் ஒரு மனுஷன் ஆன்மீகவாதி செஞ்சா என்ன கிடைக்குமா? அதையும் சொல்கிறாரு, அறம் பொருள் இன்பம் வீடு எல்லா பயனும் கிடைக்கும் என்கிறார். இதில் இந்த பாடலில் நான் பாடிய பாடலில் ஒரு வார்த்தை கொஞ்சம் சாதகம் செய்து பார்ப்போமே. பாட்டை இல்லை அந்த பழக்கத்தை எப்படி தெரியுமா? அசையா நெஞ்சம் அருள்வாய், எதை பார்த்தாலும் அசையுது. அங்கே ஒரு விளம்பரத்தை பார்த்தா இதை பண்ணா எப்படி இருக்கும், இங்கே ஒரு விஷயத்தை பார்த்தா இதை பண்ணா எப்படி இருக்கும் என்றெல்லாம் இருக்கும்போது அங்கே தான் ஒரு பாடலில் அந்த நல்லதோர் வினை செய்தேன்னு ஒரு பாடலை எதிர்ப்பார், அசைவரும் மதி வேண்டும். இந்த உலகத்தில் மனசு விட்டு பேசுகிறேன், ஒன்றுமே இல்லை, புகழில் ஒன்றும் இல்லை, தொழிலில் ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் இல்லை, எதில் ஒன்றும் இல்லை, எதில் இருக்குது? எவன் ஒருவன் பொதுநலம் நினைக்கிறானோ சுயநலத்தை விட்டு அங்குதான் உண்மை இருக்கிறது என்று பாரதி சொல்லியிருக்கிறார். அதைத்தானே இந்த விநாயகர் நான்மணி மாலை சொல்கிறது. ஒரு நிமிஷம் அப்படியே நீங்கள் சுவாமி விவேகானந்தர்கிட்ட நினச்சி பாருங்களேன், அயர்லாந்துலேருந்து ஒரு சிஷ்யை வாய்க்குது, பேர் நிவேதிதா. கூட்டு வந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, என் மடம் வளர்றதுக்கு வேலை செய், என்னோட மடத்தில் வேலை செய், அவருக்கு வேலை செய், இவருக்கு வேலை சொல்ல. என் மகளே நீ காளி போன்றவள், என் இந்தியாவை நேசி. ஆஹா, என்ன பொதுநலம்! அப்படி சொல்லி கிடைத்தவள் தானே நிவேதிதா, அவளுக்கு சிஷ்யர் தானே பாரதியார், அவருக்கு சிஷ்யர் தானே பாரதிதாசன். என்ன அழகான குரு பரம்பரை பாருங்கள். ஸ்ரீ குருபியோ நமக என்று சொல்கிறோமே, இந்த குரு பரம்பரையை தெரிவித்துக்க வேண்டும் ஒன்று நான் நினைக்கிறேன். இந்த விநாயகர் நான்மணி மாலையை படித்து சொல்லும்போது எனக்கு ஒன்று தோன்றியது, கடவுள் என்றைக்கு நமக்காக கேட்பதை குறைத்து அடுத்தவர் நலத்துக்காக கேட்கிறோமோ அன்றைக்கு ஒருவேளை கடவுள் நம்மிடம் பேச ஆரம்பித்து விடுவாரோ என்றுதான் நினைக்கிறேன். நினச்சி பாருங்களேன், ஒரு சின்ன சின்ன விஷயந்தான். கோவில் தரிசனத்துக்கு போனால் முன்னால் உயரவாக ஒருத்தர் நிற்கிறாரு. இதை நம்ம பாட்டு விளக்கம் சொல்லிட்டு போகிறது நம்ம வேலையில், ஏதாவது கொஞ்சம் புரிவதற்கு முயற்சி அவ்வளோதான். ரொம்ப உயரமாக ஒருத்தர் நிற்கிறாரு, பின்னால் ஒருத்தர் குள்ளமாக நிற்கிறாரு. ஒன்றும் இல்லை, நிற்கும்போது பின்னால் இருக்கிறவருக்கு மறைக்குதா அப்படின்னு நின்றுட்டு பார்க்குறது ஹிந்து தர்மம். அதுதான் புண்ணியம், அதுதான் நம்ம கடமை. சரி சாப்பிட போகிறோம், மொத்தமாக சாப்பிட போகிறோம், எங்கே நிழல் இருக்குது முதல்ல உட்கார். சரி மின்சாரம் போயிடுச்சா, பக்கத்து வீட்டில் போயிருக்கா, அப்போ சரி. பஸ்ஸில் ஓடி போனால் முதியவர்களை முண்டி அடிச்சுட்டு ஓடி எப்படியாவது இடத்த பிடிச்சி, அப்பா அதை இப்போ தான் ஒன்று இருக்க கையில், அதை வச்சுக்கிட்டு கண்டுக்காத மாதிரி உயரையும் கழுத்தில் மாட்டிக்கிட்டு. அதைத்தான் பாரதிதாசன் என்ன தெரியுமா சொன்னார் ஒரு வார்த்தை, இது எங்கேயாவது நம்ம நிச்சயமாக நிறைய கேட்டுப்போய் இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன், தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தான் உண்டுன்னும். எப்படியா நம்ம அடுக்கலைக்குள்ளே அஞ்சரை பெட்டின்னு ஒன்று வச்சுருப்போம், அதுக்குள்ளே ஒன்று இருக்கும், எல்லாத்துலேயும் முக்கியமாக போடுவோம், கடுகு தெரியுமா, கடுகு, அந்த கடுகு மாதிரிங்கிறாரு, சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோம். அடுத்து ஒரு கிளைமாக்ஸ் முடிக்கிறார், தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன் என்று முடிக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு தொண்டர்க்கு தவமாக இருப்பதே தவம், தொண்டர் செய்யும் தவமே தவம் என்று, பழியில்லாமல் வாழ அருள்வாய், கல்வி செழிக்க அருள்வாய், கடமை ஆற்றிட அருள்வாய், தொல்வினை நீக்கிட அருள்வாய், துறந்தார்க்கு தெளிவு தர அருள்வாய், அனைவரும் குணம் பெற அருள்வாய், குலமகளும் அறநெறி நீடூழி வாழ அருள்வாய், இப்பேற்பட்ட தொண்டர் செய்யும் தவமே தவம். ஏன் தெரியுமா இதை சொல்கிற, வாழ்க்கையில் தவநிலை என்பது வாய்ப்பது மிக கஷ்டம். கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி தியானம் செய்கிறதே கஷ்டம்,
ஆனால் விநாயகப் பெருமானை

கும்பிட்டால் எண்ணிக்கையோடு எடுத்தும் சொல்கிறேன். ஒரு கொம்பு இருக்கு விநாயகருக்கு, ரெண்டு செவி இருக்கு, மூன்று கண் இருக்கு, நான்கு தோல் இருக்கு, ஐந்து கரம் இருக்கு, ஆறு எழுத்து இருக்கு, ஏழு பிறவி நீக்கும் அருள் இருக்கு, எட்டு திசை புகழ வைக்கும் அனுக்கிரகம் இருக்கு, ஒன்பது மணி பெற்றிருக்கிறார். இத்தனையும் கேட்டு சகல சம்பத்துடன் நாம வாழ வேண்டாமா? இதைத்தான் நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். அப்பேற்பட்ட விநாயகரை, அவரோட தோற்றத்தை, இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டுங்க. என்ன அழகா விவரிக்கிறார் பாருங்க, மேலே கிரீடம் இருக்கு, அதெல்லாம் அவர் சொல்லல. விநாயகருடைய விஸ்வரூபத்தை, விஸ்வரூபம் என்று அடியேன் சொல்வது விநாயக பெருமானின் அற்புதமான நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை. சொல்லினுக்கரியனாய், முதல் வார்த்தையை பாருங்க, விநாயக பெருமானை விளக்க முடியாதுப்பா, நான் நினைச்சே முடியல, அதுக்கு ஒரு வார்த்தை போடுறாரு.

வீட்டில் இப்போ வர வார்த்தையை ரொம்ப விசேஷமாக பிரயோகிச்சிருக்கிறார். எப்படி இருக்காரா? யாருக்கும் எளிய நாய், யாருக்கும் எளிய நாய், யாருக்கும் வலிய நாய், யாரு

இதுக்கு ஒரு விளக்கம் அடியன் சொல்லணும்னு நினைக்கிறேன். யாருக்கும் எளியனாயிருப்பது எப்படி, யாருக்கும் வலியனாயிருப்பது எப்படி, யாருக்கும் அன்பனாயிருப்பது எப்படி, யாருக்கும் இனியனாயிருப்பது எப்படி சொல்லணும்ல. பாட்டை பாடிக்கிட்டே போனால் யாருக்கும் எளியனாய்ங்கிறது என்ன தெரியுமா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அற்புதமான உருவத்தை சொல்கிறேன், குசேலர். அவர் கைப்பிடி அவல் எடுத்துட்டு, ஹே கிருஷ்ணா உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு போனவுடனே அப்பேற்பட்ட தெய்வம் இப்படி பார்த்துட்டு, யார் பனி அப்படின்னு கேட்கல. யாருக்கும் எளியனாய்ங்கிறது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். டே குசேலா வாடா, எவ்வளோ நாளாச்சுடா உன்னை பார்த்து. பால்ய பருவத்தில் நம்ம ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்தில் படித்தோம் மேடம், எப்படிரா இருக்க, உங்கள் ஆத்துக்காரி எப்படிரா இருக்கா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, குழந்தையெல்லாம் நல்லா இருக்காங்களா என்று அன்போடு ஏழை குசேலனை எளியன் என்று நினைக்காமல் விசாரித்தாரே அந்த ஸ்ரீ கிருஷ்ணரே, யாருக்கும் எளியனாய். அது வேணுங்க, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறது, ஆ ஓ அப்படியா அப்படின்னு கேட்குறது, ஒன்றுமே இல்லை உலகத்தில். அடுத்தது பாருங்க, யாருக்கும் வலியனாய், இப்படி எளியனாக இருந்துட்டு போன்னு சொல்லலை அவர். எங்கே வல்லினமோ அங்கே வல்லினோம், எங்கே மெல்லினமோ அங்கே மெல்லினோம், எங்கே இடையினமோ அங்கே இடையினோம், எங்கே மனமோ அங்கே மனம். இது தெரிஞ்சிருக்கணும் உலகத்தில். யாருக்கும் வலியனாய் கட்டபொம்மன் வலியன், மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி வலியன், என் கொடியை இன்ன நீ தட்டுகிறாயா, மாட்டேனடா வந்தே மாதரம் என்று சொல்லி கொடிகாத்த குமரன், யாருக்கும் வலியன் பகத்சிங், வேலுநாச்சியார் நம்மளை மாதிரி பெண்கள், ஜான்சி ராணி, எத்தனை பேர், கே பி சுந்தராமலம்மா, அந்த அம்மா பாடாத தேசபக்தி பாட்டு உண்டா, எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது தெரியுமா அந்த அம்மா வாழ்க்கைக்குள்ளே. நாமெல்லாம் இப்போ நம்ம பார்க்க வாழ்ந்தவங்க மத்தியில் தேசபக்தி இருக்கிறவங்க எவ்வளோ பேருக்கு.

இருக்குன்னே நமக்கு தெரியல. அப்பேற்பட்ட உத்தமராம் காந்தியை உவந்து பேசன்னு ஒரு பாட்டு பாடினாங்களே, காந்திஜி சொல்லி கே பி சுந்தராம்பாள் பாடினது. ஆக பெண் யாருக்கும் வலியனாய், சரி யாருக்கும் அன்பனாய் என்னது. அப்படியே எல்லாரும் மயிலாப்பூருக்கு வந்தீங்கன்னா, ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தை தரிசிச்சிங்கன்னா, பகவான் பரமஹம்சரை பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள ஒரு கதை இருக்கு. என்ன தெரியுங்களா? சின்ன மூட்டை தோற்றம், பித்தர் தோற்றம், அப்படியே கோயிலுக்குள்ளே உட்காந்துருக்கிறார். ராணியம்மா வராங்க. இந்த நாலு விளக்கம் சொல்லிட்டு தான் பாட்டை கண்டினியூ பண்ணணும். ராணியம்மா வராங்க. ராணியம்மா வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ பித்தராமே, மக்களுக்கு துன்பம் செய்கிறாமே, வெளியே போ, வெளியே போ, மூட்டை எடுத்துகிட்டு வெளியே போ என்று சொன்ன உடனே மூட்டை எடுத்து வச்சுக்கிட்டு, யாருக்கும் அன்பனாய் நினச்சி பாருங்க. கோவில் உரிமை அந்த அம்மா ராணி, அவர்கள் சொன்னது அவர்கள் பாஷையிலே சரி. யாருக்கும் அன்பனாய் எப்படி இருக்கணும், என்ன யாருப்பா சொன்னதுன்னு வரல. அவர் மூட்டையை தூக்கிட்டு வெளியில் போய் உட்காண்டார். அப்புறம் யாரோ ஒருத்தர் சொல்லி, சாக்ஷாத் பராசக்தியின் பிள்ளை அப்பா அது, அதை போய் அனுப்பிச்சிட்டியேன்னு சொல்லி கூட்டு வந்த உடனே, உள்ளே வாங்க பரமஹம்சரே, நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்க, நீங்கள் உட்கார்ந்தா தான் இது கோவில் என்று ராணி மகாராணி சொல்லும்போது, உள்ளே அந்த மூட்டையை அப்படி கையில் வச்சுக்கிட்டு வந்து ஓரமாக எதுவும் பேசாமல் உட்கார்ந்தார்ல. யாருக்கும் அன்பனாய் இதாங்க வாழ்க்கை. லாஸ்டாக பாரதி என்ன சொல்லியிருக்கார், லாஸ்டாக இல்லை இந்த பாட்டில் முடிவாக என்ன சொல்லியிருக்கார், யாருக்கும் இனியனாய். அது கொஞ்சம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி தெரியுங்களா? இதுக்கு ஒரு குட்டி குழந்தை கூட ரசிக்கிற மாதிரி சொல்கிறேன். வள்ளல் பெருமான் அருமையான ஒரு விருந்துக்கு செல்கிறார். விருந்து இளைய பார்த்தீங்கன்னா 46 பண்டம் சாப்பிட முடியுமா? முடியாது. முடியும், மறுநாளைக்கு நம்ம வயிறு தான் வலிக்கும். ஆனால் அந்த 46 பண்டத்தை பார்த்த உடனே வள்ளல் பெருமான் ஒன்றை கூட தொடவில்லை. ஆனால் ஏதோ வைத்தார்களே, நாம் மதிக்க வேண்டுமே என்பதற்காக கொஞ்சம் சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே உடம்பு நிலை பாதிக்கப்பட்டது. இந்த கூட இருக்கிறவா எப்போதுமே பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா அவ தான் குட்டி குழப்பம் பெரிய குழப்பம் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம். வள்ளல் பெருமானே, இன்றைக்கி நீங்கள் அங்கே சாப்பிட்டது ரொம்ப தப்பு. அவளுடைய உணவு சரியில்லை, மோசமான உணவு. எத்தனை ஐட்டம் வச்சுருந்தாலும் எல்லாமே நல்லாயில்லை, நீங்கள் சாப்பிட்ருக்க கூடாது அப்படின்னு சொன்னப்புறம் எங்கள் பாரதி எழுதியிருக்கிற வார்த்தை யாருக்கும் இனியனா என்பதை வள்ளல் பெருமான் கவனித்து பார்த்தார். எப்படி ஒரு பின்னல் போடுகிறேன் பாருங்கள். என்ன தெரியுமா சொன்னார், அவர்களை சொல்லாதீர்கள், அவர்கள் உணவு நன்றாகத்தான் இருந்தது, என் வயிற்றுக்கு பொருந்தவில்லை அப்பா என்று சொல்லிய குணம் இருக்கிறதல்லவா. இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு கொழுக்கட்டையும் சாப்பிட்டுட்டு இப்படி ஒரு சபதமும் பண்ணிப்போம். இந்த நாலு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வேணும். யாருக்கும் இனியனாய், யாருக்கும் எளியனாய், யாருக்கும் வலியனாய், யாருக்கும் அன்பனாய் விநாயகர் இருந்திருக்கிறாரா? இருந்திருக்கிறார். மஞ்சளை பிடிச்சி வச்சாலும் ஏழையர்க்கு இறங்கும் பிள்ளை என்று பாரதியார் சொல்லியிருக்கிறார். கஜமுகாசுரனை வதம் பண்ணும்போது வலியனாக இருந்திருக்கிறார். அவை வந்து ஸ்பீடாக பூஜை பண்ணங்களா, அவசர அவசரமாக டபால்னு தும்பிக்கையில் வச்சு மேலே கொண்டு விட்டார். அன்பனார் இனியன் முருகனுக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருக்கிறார். ஆக விநாயக பெருமானே எளியனாய், வலியனாய், அன்பனாய், இனியனாய் இருந்திருக்கும் போது நாமெல்லாம் இந்த விநாயக சதுர்த்தியை கும்பிட்டு உணவையும் உண்டு இந்த உணர்வையும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான்.

இந்த பாடலிலே ஒரு வார்த்தையை நீங்கள் ஊன்றி கவனித்திருக்கணும். இந்த வார்த்தையை படிக்கும் போதும் என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. பொன்னால் உனக்கு ஒரு கோவில் கட்டுவேன். யாருக்கு? விநாயகப் பெருமானுக்கு. யாரு? பாரதியார். யார மாதிரி? பூசலார் நாயனார் மாதிரி. வெளியில இடத்த தேடல, நிலத்தை தேடல, பத்திரத்துக்கு அலையல, அங்க இங்க போல. பொன்னால் உனக்கு ஒரு கோவில் கட்டுவேன். மனமே நீ என்னை வாழ்வித்திடுவாய், வீணே உழலுதல் வேண்டா, சக்தி குமாரன் சரண் புகழ்வாயே. பூசலார் நாயனார் போல பாரதி ஆழ்வார் மனசுக்குள் கோவில் கட்ட வேண்டும் என்று நினைத்த விஷயத்தை இன்றைக்கு நாம் இரு கோடிட்டு மனதிலே படித்து கொள்ள வேண்டும். அடுத்து வெண்பாவல் என்ன சொல்றார் தெரியுமா? கஷ்டமா இருக்கா? கவலையப்படாத. கஷ்டம் யாருக்கு இல்லைங்க? எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, இவருக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. யாருக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க? கஷ்டத்து நமக்கு கஷ்டத்தை பிடிக்குதோ இல்லையோ, கஷ்டத்துக்கு நம்மளை பிடிக்குது. அது நம்ம கிட்ட வந்து உட்கார்ந்துக்கோ. அதுக்கு என்ன செய்யணுமா? கவலையப்படாதீங்க, மருந்தே கிடையாது அதுக்கு. கணபதியின் தாளை பற்றுங்கள். நீங்க பக்கத்து வீட்டில் சொன்னீங்கன்னா நடந்ததுன்னா கிண்டல் பண்ணுவாங்க, நடக்கலைனாலும் கிண்டல் பண்ணுவாங்க. வெளியில யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா சும்மா பேசிட்டு விட்டுடுவாங்க. உண்மையான உள்ளங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நமக்காக கண்ணீர் விடுவாங்க. அதுவும் இருக்கு, இல்லாமல் இல்லை, எண்ணிக்கையில் குறை, அவ்வளோதானே தவிர. அவர் சொல்றது என்னன்னா, கஷ்டம்னு வந்தா கணபதியின் தாளை கட்டிக்கொள், கஷ்டம் வராமல் இருக்க என்ன செய், பொய் சொல்லாதப்பா. விநாயகர் நடி மாலை இன்னைக்கே எடுத்து படிச்சு பாருங்க. பொய்யை தவிர்ப்போம். கவலை, வஞ்சனை, புலமை, விருப்பம், ஐயம், இதெல்லாம் விடுங்க. புலமை, விருப்பம், படி படி படி படி, பட்டம் வாங்கு பட்டம் வாங்கு, இதெல்லாம் விட்டுரு. மனசுக்குள்ள கவலை, அவன் தன்னை பற்றியா அடுத்தவனை பற்றியா எதுவாக இருந்தாலும் விட்டுரு. வஞ்சனை, அவன் வாழவே கூடாது, இந்த வஞ்சனை இல்லாத விட்டுரு. ஐயம், சந்தேகம், எதுக்கெடுத்தாலும் சந்தேகம், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அதெல்லாம் விட்டுரு. சரி, எண்ணத்தை எல்லாம் விடுவிடுன்னு சொன்னியே, எதை தொடு? சிவானந்த பேரை தொடு. ஆனந்தம் என்ற வார்த்தைக்கு தமிழிலே இணையான சொல்லும் கிடையாது, எதிர் சொல்லும் கிடையாது. தேடிப்பாருங்க, கிடைக்கே கிடைக்காது. காரணம் என்னவென்றால், ஆனந்தம் என்ற ஐந்தெழுத்து இறைவனுடைய திருவடி. அதுக்கு நீங்கள் இணையான சொல்ல எடுக்க முடியுமா? இணையான எதிர்ப்பதை சொல்ல எடுக்க முடியுமா? அதனால தான் பேரானந்தம் என்று சொல்வார்கள். வேத பொருள் காட்டும் விநாயகர் பாத குளிர் நிழல் அடைவோம். ஏழையர்க்கெல்லாம் இறங்கும் பிள்ளை. இப்போ குழந்தைகளுக்காக நான் குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். பிள்ளையார் எல்லாருக்கும் உதவி இருக்காரா? உதவி இருக்கார். ஒருவேளை இசைப்பேருரையை குழந்தைகள் கேட்டுக்கொண்டிருந்தால் என்று ஐயம் எனக்கு இருக்கிறது. அதனால் சொல்கிறேன். ஒரு பையன் என்ன பண்ணானா, அம்மா தனியாக பூஜை பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு, தான் மட்டும் கொழுக்கட்ட மாவில் நல்லா பிள்ளையாரை பண்ணி வச்சு, அழகாக உங்களை மாதிரி எல்லாம் பாடி, நல்லா வயலின்லாம் வாசி, மிருதங்கள்லாம் வாசி, எல்லாம் பண்ணி அழகாக பண்ணி இந்த விநாயகர் பூஜை பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது உருவத்தையெல்லாம் பண்ணிட்டான். விநாயகருக்கு ஒன்று முக்கியம் வைக்கல, என்னது? நிவேதனம். அப்பேற்பட்ட வைத்த காலியாக போடலாமா? ஐயையோ, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், பாட்டு ரெடி பண்ணிட்டேன், நோட்டு ரெடி பண்ணிட்டேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், இதை ரெடி பண்ணலையே, தயார் பண்ணலையே, என்ன செய்யறது அப்படின்னு நினச்சி பிள்ளையார் வயிற்றையே உத்து பார்த்தார். பெரிய மாவிலே செய்த வயிறு. அப்படியே ஒரு கைப்பிடி பிடித்தார், பிச்சு எடுத்தார், அதை கொழுக்கட்டையாக பிடித்தார், சுவாமி முன்னால் வைத்தார். கணபதி என்றிட கலங்கும் மல்வினை என்று அழகாக பாட்டை பாடினார். முடிச்சுட்டு பாடினார், நான் சொல்றது குழந்தைய தான் சொல்றேன், பாடினான். எல்லாம் பாடி முடிச்சுட்டு தன்னுடைய பிள்ளையார் பஜியை முடிச்சுட்டு பின்னால் அக்கம் பக்கம் பார்த்துட்டு, அம்மா அப்பா யாரும் வரலையான்னு பார்த்துட்டு, பிள்ளையாரை பார்த்தா பிள்ளையார் கிள்ளிய வயிறாக இருக்கிறார். வெள்ளப்பிள்ளையாரை கிள்ளின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கிள்ளிய வயிறாக இருக்கிறார். உடனே, இது குழந்தை இல்லையா, என்ன செஞ்சுது, ஏண்டா இப்படி பண்ண, அம்மா வந்து கேட்பா இல்லையா, அதனால் என்ன செஞ்சுது, அந்த பிச்சை மாவு வயிற்று பிள்ளையார்கிட்ட எடுத்த கொழுக்கட்டையை வச்சு அட்டாச் பண்ணி ஒட்டி, அப்பா உன் மகிமையே மகிமைய, அமைக்கி பிடிச்சா கொழுக்கட்டை அட்டாச் பண்ணா பிள்ளையாராக இருக்கியப்பா என்று அந்த பையன் கும்பிட்டான். இன்றைக்கு மிகப்பெரிய பதவியிலே இருக்கின்றான். ஏன்னு கேட்காதீங்க. அவன்

அவருடைய விளையாட்டுத்தனத்திலே உண்மை இருந்தது. ஆக பிள்ளையார் என்பவர் ஏழைகளுக்கும் வருவார், எல்லோருக்கும் கொடுப்பார். அவருடைய விஸ்வரூபம் எப்படி இருந்தது என்பதை சொன்ன விநாயகப் பெருமான் அவர் எப்படியெல்லாம் துணை புரிகிறார் என்பதை நமக்கு இந்த பாடலிலே தெரிவிக்கின்றார்.

எப்பொழுது ஏற்றி பணிவது முறையேன்னு சொல்கிறாரே, சரி இதை பாமரர்கள் செய்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அவங்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம், அவ்வளோதான். சாமி கும்பிடுவான், ஆத்தான்னு கும்பிடுவான், பிள்ளையாரப்பா விநாயகா சொல்ல தெரியாது, பிள்ளையாரப்பான்னு கும்பிடுவான். ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு பாமரன்ட்ட போய், அப்பா இந்த ஒரு மந்திரத்தை சொல்லு, ரொம்ப ஒரு எளிமையான மந்திரம், ஓம்கம் கணேசாய நமக அப்படின்னு சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுங்களேன், அவனுக்கு அது வராது. ஆனால் அவன் அது ஒரு விளக்கம் சொல்லுவான், ஓம்கம் கணேசாய நமகன்னா என்ன விளக்கம்னு நான் சொல்லட்டுமா அம்மா அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. என்னென்ன கம்முன்னு இருங்க, விநாயகர் அருள்புரி பாருங்க. உண்மை சும்மா இரு சொல்லற அதுதான், மனிதனால் முடியாதது அதுதான். அந்த ஒரு விஷயத்தை அவன் கத்துட்டுருக்கான் பார்த்தீங்களா. இதனால தான் விநாயக பெருமானை எப்படி கும்பிடணும் அப்படின்னு எழுதி வச்சிட்டாருங்க. நம்மளுக்குன்னு படித்தவனுக்கு எழுதியிருக்கிறாரு, படிக்காதவனுக்கு சொல்கிறதுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு, படிக்காதவன் ஒருவேளை படிச்சுட்டு படிக்கணும்னு நினச்சான்னா அதுக்கும் எழுதி வச்சிருக்காரு, எளிமையாக எழுதி வச்சிருக்காரு, இதயத்தோடு எழுதி வச்சிருக்கிறாரு.

கல்யாணத்தை பண்ணி கொடு, என் பிள்ளைக்கு வேலையை வாங்கி கொடு, எல்லாம் தான் தான் தான் எல்லாத்தையும் வேண்டிட்டு. ஒருவேளை 18 மலை முடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 17வது மலையில் முடிச்சிட்டார்னா 18 நம்ம மறந்துடக்கூடாது. அதுதான் என்ன வேண்டுமென்று கைமாறி இயம்புன்னு பாரதி எழுதுகிறார். எப்பேற்பட்ட பக்குவம் தெரியுமா, பெரிய வேண்டுதல் சொல்கிறாரு. அதை நான் சுருக்கி சொல்கிறேன், முதல்ல சொன்னேன், ஒரு துளியை தான் நம்ம சொல்ல முடியணும். அச்சம் வேண்டேன், அமைதி வேண்டேன், ரெண்டு வார்த்தையும் நம்ம படிச்சுட்டா போதும். அச்சம் வேண்டாம், அமைதி வேண்டும், எது வேண்டும் சொல்மனமே என்று ஒரு பாடல் இருக்கிறது அல்லவா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, விநாயகப் பெருமானுக்கு 5 கரம் இருக்கிறது, திருமூலர் பாடினார் அல்லவா, 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பரை போலுமையிற்று, நந்தி மகந்தனை ஆன குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று சொன்னார் இல்லையா. நமக்கு இருக்கிற 2 கரத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோமோ, அவர் 5 கரத்தை வச்சுட்டு அவ்வளோ அழகாக செய்கிறார். 5 கரம், ஆக்களுக்கு ஒரு கரம், காத்தலுக்கு ஒரு கரம், அழித்தலுக்கு ஒரு கரம், மறைத்தலுக்கு ஒரு கரம், அருளலுக்கு ஒரு கரம், என்னென்ன வேலை செய்யுது, சிருஷ்டி திதி சம்ஹாரம் திரௌபவம் அனுகிரகம். ஆக்களுக்கு கும்பத்தை வைத்திருக்கிறார், காத்தலுக்கு மோதகத்தை வச்சுக்கிறார். இன்னும் யாருக்கும் கொடுக்கல, யாருக்கு கொடுக்க போகிறான்னு தெரியல, அவர் விரும்புகிற தூய பக்தி தான் கொடுத்துருவார். அழித்தல் அங்குசம், மறைத்தல் பாசம், அருளல் தந்தம். பக்தி செய்கிறதுக்கு நேரம் கிடையாதுங்க. இதைத்தான் விநாயகப் பெருமான் 4 மாலையில் சொல்கிறார், 6 7 வரைக்கும் கும்பிடு, எநேரமும் கும்பிட்டு கொண்டுரு, அல்லது செய்யும் தொழிலை தெய்வமாக வைத்திரு. பட்டுக்கோட்டை பாடினாரே, செய்யும் தொழிலே தெய்வம், அழகாக பாடினார். அந்த மாதிரியா திரு சாரதா தேவி கிட்ட கேட்டாங்களாம், ஒரு சிஷ்ய ஓடி வந்து, சுவாமி நாமா பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கேள், எவ்வளோ நேரம் பண்ணணும், அது மட்டும் சொல்லுங்க, கரெக்டாக செய்கிறேன் அப்படின்னு ஒரு சிஷ்யம் கேட்குது. அந்த அம்மா பேசவே இல்லை, சொன்னால மௌனத்துக்கு சக்தி உண்டு. நேராக ஓடுற கடிகாரத்தை காமிச்சாங்களாம், காமிச்சிட்டு 24 மணி நேரம் நிற்காமல் ஓடுதில்ல, அது மாதிரி நாம சங்கீர்த்தனை பண்ணிக்கிட்டே, இதுதான் வாழ்க்கை, எந்நேரமும் இறைவனை கொண்டிருக்கு. அதனால தான் பாரதி இவ்வளோ பாடினவர் விநாயகர் 4 மாலையில். நாம் எல்லாரும் பெரிய கர்நாடக சங்கீதத்திலே இதை விருத்தமாக பாடி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவ்வளோ அழகான பாட்டு. அதனால் நம்மளும் நமக்கு என்றதை செய்வோம். எனக்கு என்னென்னலாம் தொழில்னு சொல்கிறார் தெரியுமா, நம

உடம்பு, இவ்வளோத்த நீ எனக்கு கொடுத்துருக்கியே, உனக்கு என்னப்பா கைமாறு செய்ய போகிறோம் இயம்பு என்று சொல்கிறார். தெய்வமே ஆயினும் நன்றி புரிதல் தெய்வகுணம். அப்பா வரேன், மலைக்கு வருகிறேன், என் பிள்ளைக்கு

நமக்கு தொழில் கவிதை, அதுதான் வாழ்க்கைக்கு சோறு. நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்குழைத்தல் அடுத்தது பாருங்கோ, நாட்டிற்குழைத்தல் அடுத்தது இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் என்று சொன்ன பாரதியினுடைய அற்புதமான விநாயகனின் மான்மலையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரெண்டு விஷயம். தொழிலை எப்படி செய்யணும்னு சொல்லித்தரார். பக்தி இருந்ததுன்னா பதற்றம் வராது. அப்புறம் ஒன்று அழகாக சொல்லியிருக்கா, எந்த இலக்கியத்திலே நான் படிக்கல, ஒரு விதை எப்படி மெல்ல முளைக்குமோ அப்படி பொறுமையாக செய் உன் தொழிலை. இதுக்கு மகாத்மா காந்திட்டிருந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ராட்டையை ஸ்பீடாக வேகமாக நூற்காதே என்று சொல்வார். காரணம், நீ ராட்டையை நூற்பது வெறும் நூலுக்காக அல்ல, உனக்கு பொறுமை எனும் ஒரு குணத்துக்காக. எப்பேற்பட்ட விஷயம் பாருங்கள். எத்தனையோ வேண்டுதல்களை வைத்தவர் மகாகவி பாரதியின் தலையாய லட்சியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. பாரதியார் இத்தனைக்கு எந்த வெளிநாடும் போல, எதையும் பார்க்கல, எதையும் ரசிக்கல, எதையும் தன் மனசுக்கு வேணும்னு நினைக்கல. ஆனால் உலகத்தில் ஒன்றே ஒன்று சொல்கிறார், பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்று அவர் சொன்னாரே, அதற்காக எழுதிய ஒரு பாடல், அதையும் அடியேன் பாடுகின்றேன்.

எத்தனை பாட்டு நம்மளுக்கு எழுதியிருக்காரு. 1 கோடி பாடல் எழுதுவதற்கு பராசக்தி எனக்கு அருள் கொடு. புதுமை மணக்குள விநாயகா எனக்கு ஒரு அருள் கொடு. நமக்கும் பாரதியாருக்கும் ஒரே வித்தியாசம், 1 பாட்டு எழுதி 1 கோடி சம்பாதிக்க எண்ணம் நமக்கு, அவருக்கு 1 கோடி பாட்டு எழுதியும் சம்பாதிக்க வேண்டாம் என்ற எண்ணம் அவருக்கு. நமக்காக மட்டுமே எழுதி வைத்து அப்பேற்பட்ட புதுவை மணக்குள விநாயகரை வேண்டி, பெரிய விஷயம் இல்லையா? நம்ம 1 பாட்டு கேட்டுட்டு அதுக்கு 1 கோடி ரூபா கேட்டுக்கிட்டு இருக்கோம், ரூம் கேட்குறோம், அது கேட்குறோம், இது கேட்குறோம், வேறு எதுவுமே கேட்கல. இந்தியா நல்லா இருக்கணும், நான் 1 கோடி பாட்டு எழுதணும், நவயுக கவிதை ஒன்று படைக்கணும், இது போதும், விநாயக பெருமானே இதை கொடு அப்படின்னு கேட்டவருக்கு பாட்டும் வளம். கேட்பதோ நாட்டு நன்மை, அனைத்தும் ஜீவ நன்மை. கலியுகம் வீழ்க, கிருதயுகம் மேவுக, யுகப்புரட்சிக்கான லட்சியங்கள் அவர்தான் கவிஞர். தனி ஒருவனுக்கு உணவிலையனில் ஜகத்தினை அழித்திடுவோம். வேடிக்கை மனிதரை போல் விழுந்து விடுவேன் என்று நினைத்தாயோ, குடும்பத்தையும் மறந்தார், உலகமே குடும்பமாக நினைத்த சுயநலமற்ற சுதந்திர கவியை இந்த விநாயகர் நான்மணி மாலை படைத்த ஒரு பெரிய பாக்கியத்துக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து வணங்கி அவருடைய பாடலாலேயே அடியே நிறைவு செய்கின்றேன். கொழுக்கட்டை நமக்கு நினைவிருக்கும், பூர்ணம் நினைவிருக்கும், வெள்ளம் நினைவிருக்கும், இது மூன்றும் எப்படி இருக்குமோ அப்படி வெள்ளத்தமிழால் நமக்கு பாரதி கொடுத்த அற்புதமான விநாயகர் நான்மணி மாலையை ஒரு அரிய முயற்சியாக அடியேன் அகில இந்திய வானொலியினுடைய அற்புதமான முயற்சியால் செய்து முடித்தேன் என்பதை சொல்லி, அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய சதுர்த்தி வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு செய்கின்றேன்.

நேயர்கள், இதுவரை விநாயகர் நான்மணி மாலை இசை பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தி உள்ளவர் பாரதி திருமகன் அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.

நேர்களே, நாளை இடம்பெறவிருக்கும் இசை நிகழ்ச்சிகள் காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி. கண்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: பாதுகாப்பு
2: சரி, அப்ப நமக்கு என்னப்பா
1: பாதுகாப்பு? வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமா இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய இலை 1869 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்கவிருப்பது நட்சத்திர கீதங்கள். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் இன்று நாம் கேட்கவிருப்பது ஒரு சிறப்பு நடிகராக ரஜினிகாந்த் திரைப்பட நடிகரின் திரைப்படங்களிலிருந்து நாம் கேட்கவிருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

ஏய், என்னாச்சு உனக்கு? இங்க பாரு.

0: எனக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும். மதியம் கரெக்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.

பூர்வம்ப பேசும் அட உண்மை சொல்ல கூசும் ஓடு நூறு வேஷம் தினம் போய சொல்லியேசும் பூர்வம்ப பேசும் அட உண்மை சொல்ல கூசும் ஓடு நூறு வேஷம் தினம் போய சொல்லியேசும் எல்லா டாங்கு டாங்கு அட என்ன புங்க போங்கு ஏண்டி அம்மா இந்த ராங்கு நல்லா இல்ல போக்கு நான் சொன்னேன் பொறு பாக்கு வெத்தலக்குள் கொட்ட பாக்கு ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும் நல்ல பேச்ச கேட்கல நான்

0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய் நாளை அதிகாலை 5:45 மங்கள இசை நாளொரு குரல் எண் 179, அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 அஞ்சல் செய்திகள், 6:10 இணையதளம் நிலவை கேட்க வழங்குகிறார் கு கமலக்கண்ணன் அவர்கள் படைப்பு திருச்சி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டியை விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சுருள் சிந்தனை வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். காலை 7 மணிக்கு அறிவும் 1000, 7:10 மதுரதன்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ, நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகளின் நலம் குறித்த தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் சே கிருத்திகா தேவி அவர்கள். பகுதி 8 காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தன்றல், 8 மணிக்கு மதுரத்தன்றல், 8:15 காயல் செய்திகள், 8:30 மதுரத்தன்றல், 9 மணிக்கு அரங்கிசை, காலை 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு மதுரத்தன்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சி நேரம், 12:15 காயல் செய்திகள், 12:10 இசை மேடை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 காயல் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி, 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரத்தன்றல், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி, 2:55 மாநில அறிக்கை, 3 மணிக்கு நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும் பகல் நேரம், மீண்டும் மாலை நேர ஒளிபரப்பு துவங்கும், 5:27 குரளமதம், 379, 5:30 மதுரத்தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பாட பாடல்கள், ஹே ராம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக கேட்கலாம், அதனைத் தொடர்ந்து 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி குமார் அவர்கள், அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான்வாணி, கிசான்வாணி நிகழ்ச்சியில் வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி பங்குபெறும் நேர்முகம், மற்றும் உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றி செயல்முறை விளக்கங்களை தருகிறார் மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தன்றல், 8:30 இதுவரை நான், இதுவரை நான் நிகழ்ச்சியில் ரயில்வே துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அலுவலக கண்காணிப்பாளர் கஸ்தூரி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி, உடன் உரையாடுகிறார் கே வில்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தன்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 9:15 மதுரத்தன்றல், 9:30 அறிவியல் நேரம், எங்கும் ஏஐ எதிலும் ஏஐ, விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரி கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரேமசங்கர் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி, உடன் உரையாடினார் கே வேல்முருகன் உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10:00 நட்சத்திரக்கிழமை, 11:00 நிகழ்ச்சி நேரம், 11:00 11:10 நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் இதுவரை நீங்கள் கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நிறமாய் இன்னும் சொல்லுவது ஆங்கில செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிது நிறைவேறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம், ஜெய்ஹிந்த்.